நேர்களே, நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
5: சாரிமா, தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
4: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
5: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
4: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை எளிமைப்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2 கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெட்ரோல் ஏற்றுமதிக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்த நாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100கணக்கான மாணவர்கள் காட்மண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில்

0: 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அருள்மணி மாலை.
3: வணக்கம் நேயர்களே. நேரம் 6:02. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த இனிய காலை பொழுதில் நாம் துவங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் அருள்மணி மாலை

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக கேட்டும் வல்லமை கணபதியை போற்றி வனம் வந்த பாடல் அது. காலையிலேயே நம்பிக்கையை கொடுக்கும் பாடலாக ஒலிக்க கேட்டும். உளுந்தூர்பேட்டை சண்முகம் ஏற்றி வி குமார் இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே வீரமணி பாடிய பாடல்.

புல்லாங்குழல் ஓசையிலேயே பகவான் கிருஷ்ணனின் கார்குழலாக ஒலிக்க கேட்டும் நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் கே வீரமணி. நேரம் 6:13. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை.

கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணனின் நாமங்கள் ஒலிக்க கேட்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 6:20:45. நிகழ்ச்சியில் அடுத்ததாக, ஈசனே நீ இன்றி உலகம் இல்லை, இவ்வுலகில் உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை, செம்பொன்னார் கோவில் சண்முகம் இயற்றி டி சி ராதாகிருஷ்ணாஜி இசையில் கே ஜி யேசுதாஸ் பாடிய பாடல்.

நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் KJ யேசுதாஸ். அமைதியான இக்காலை பொழுதில் நினைத்தாலே முக்தி தரும் இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் விவித் பாரதி தமிழகம் 102.3 அருள்மணிமாலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக, வேல் இல்லாமல் செயல் இல்லை, மயில் இல்லாமல் தைரியம் இல்லை, குகை இல்லாமல் தங்குமிடம் இல்லை, கந்தன் இல்லாமல் அமைதி இல்லை. சூலமங்கலம் சகோதரிகள் R. ராஜலக்ஷ்மி, R. ஜெயலக்ஷ்மி பாடிய பாடல் அது.

சூலமங்கலம் சகோதரிகள் ஆர் ராஜலக்ஷ்மி ஆர் ஜெயலக்ஷ்மி குரல்களில் ஒலிக்க கேட்டும் என் மீது நம்பிக்கை வைத்திருங்கள், நீங்கள் எதையும் செய்ய முடியும். எஸ்ஜி புஷ்பநாதன் இயற்றி ஆர் ரூபநாதன் இசையில் நடராஜ முதலியார் பாடிய பாடல்.

நடராஜ முதலியார் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 6:33:20. நாம் செய்யும் நல்ல செயல்கள் ஒருபொழுதும் வீணாகாது, அல்லாஹ் அனைத்திற்கும் வழி நிற்பார். அப்தின் இயற்றி நாகூர் ஈஎம் அனிஃபா குழுவினர் பாடிய பாடல்.

நாகூர் ஈஎம் அனிஃபா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும், நாம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பலிக்க எனக்குள் அருள் பண்ணிய உங்களுக்கெல்லாம் புறமும் பரிமளிக்கும் புண்ணிய போதே, எழில் ஒற்றிய மன்னிய பச்சை மணியே வடிவுடை மாணிக்கமே. கவியோகி பெக்கான் டாக்டர் பி பாண்டியன் இயற்றி, டி கே ராமமூர்த்தி இசையில், டி எல் மகாராஜன் நித்யஸ்ரீ பாடிய பாடல்.

டிஎல் மகாராஜன் நித்ய ஸ்ரீ குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். கவியோகி பெக்கான் டாக்டர் பி பாண்டியன் இயற்றிய பாடல் அது. நமது ஒவ்வொரு புண்ணிய செயல்கள் எல்லாவற்றிற்கும் பிரதிபலனாக இறைவன் நமக்கு உடன் இருப்பார். நித்தம் நித்தம் இறையொருள் போற்றும் அவன்தாள் பணிந்த பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்டும். எங்கும் இருப்பது கடவுள் அல்ல, எங்கும் நிறைந்திருப்பதுதான் கடவுள் என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இதுவரை கேட்டது அருள்மணி மாலை.

மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக

0: வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப் பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப் பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தி இல்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்ட விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணம்

0: விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய நான்கு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இரண்டு பாலங்கள் இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமான் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1,232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 15:00. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் அன்பு ராணி, இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல், குறிப்பாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய முதல் பாடலே பெஸ்ட் பாடலாக இருந்தது சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. வீச்சூர் ராஜகுமார், இனிய காலை வணக்கம். பத்மினி, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். புதுவை செந்தில் குமரன், சுண்ணாம்புக்குளம், இனிய காலை வணக்கம். என்எம்பி நச்சுப்பிள்ளை, நிகழ்ச்சியில் உங்கள் அன்பின் நச்சுப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ஊரப்பாக்கம் பார்த்திபன், இனிய காலை வணக்கம். பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை. முகமத் மியான், இனிய காலை வணக்கம். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், இனிய காலை வணக்கம். பர்வத வர்தினி, இனிய காலை வணக்கம் சார், அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஒழித்த விநாயகர் பாடலாக வாக்கு தரும் நல் வாழ்வு தரும் பாடல் கண்ணன் பாடல் காலையில் கேட்க மிகவும் இனிமையாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம். ஹேமலதா, இனிய காலை வணக்கம். புரசைவாக்கம் சவுந்தரராஜன், இனிய காலை வணக்கம். பிரபாகரன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், இனிய காலை வணக்கம். ரங்கராஜன் டி நகர் திட்டிக்கும், இனிய காலை வணக்கம். சாந்தி ரமேஷ் இனிய காலை வணக்கம். சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டை இனிய காலை

0: வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திருத்தணி ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம். ரமா நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. வேட்டவலம் குமார் இனிய காலை வணக்கம். கமலாவர்தன் இனிய காலை வணக்கம் சார். மனமகிழ பாடல்கள் வழங்கியது விவத் பாரதி. சூளை மனோகரன் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு காலை வணக்கம் மற்றும் பாடல்கள் அனைத்தும் அருமை. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கோபி பாடல்கள் தேர்வு அனைத்தும் அருமை புதுமை. கனகராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி நலம் நலமறிய ஆவல் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஆத்மார்த்தமான அருமையான பக்தி பாடல்கள். யானும் நுழைந்த அருள் மெய்ப்பிக்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலகார்த்திகா இனிய காலை வணக்கம். எஸ் பழனி இனிய காலை வணக்கம். சூளை மனோகரன் இன்றைய அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் காற்றாலையில் தவழ்ந்து வந்த கைலாசநாதனே வடபழனி ஆண்டவனே பாடல்கள் எங்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதில் அமைதியுடன் ஒன்றாக வாழும் சர்வதேச தினம் தொடர்பான தகவல்கள் இடம்பெறும். சர்வதேச ஒளி தினம் தொடர்பான தகவல்களும் இடம்பெற கேட்கலாம். 7:15 செய்தி அறிக்கை, 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெறும். காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம். 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம். காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், 10:02 கதையும் கானமும். காலை 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், 11:02 என்றும் இனியவை. நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 12:40 செய்தி அறிக்கை, 12:50 மீண்டும் ரெட்ரோ நேரம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 2:15 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு சவுண்ட் ட்ராக் நிகழ்ச்சியில் வெங்கடேஸ்வரா ஆலயம் வழங்கும் அமர்கலம் திரைப்பட ஒளிச்சித்திரம். மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், 5:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 5:10 பூந்தென்றல் லிசனர்ஸ் சாய்ஸ். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 என் விருப்பம். இரவு 7 மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 7:15 செய்தி அறிக்கை. 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு எனக்குள் நான் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ஸ்ரீராம் சர்மா அவர்களின் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் மு செண்பக காசி, தொகுப்பு ஜெயலட்சுமி. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் திரு ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள். அமைப்பு பொன்சந்திரன். 9:15 என் இனிய பொன்னிலாவை. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம். நேரம் 7:40. செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் பொழுது உன் மனம் அதை செய்து முடிக்கக்கூடிய வழிகளையும் பயணங்களையும் உனக்கு பிரபஞ்சம் துணை நிற்கும் என்ற சிந்தனை துளிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: என் நேயர்களை, இனிய காலை பொழுதில் வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் வால் இயற்றி இளையராஜா இசையமைத்த தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருந்தார்கள். நேரம் இப்பொழுது 7:06. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் அடுத்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அமைதியான ஒன்றாக வாழும் சர்வதேச தினம் தொடர்பான தகவல்கள் கேட்கலாம்.
1: உலகளாவிய அமைதி நல்லிணக்க நாள் ஐக்கிய நாடுகள் சபையால் ஆண்டுதோறும் மே 16 இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. சமுதாயத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை களைந்து அன்பு, இரக்கம், புரிதல் உள்ளிட்ட பண்புகளோடு சமூக நல்லுறவை அமைதியான வழியில் முன்னெடுக்க வேண்டும் என்கிற மாபெரும் மாண்பை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் நன்னாளாகும். சமூகத்தில்

0: ஒற்றுமை, சமத்துவம், சம உரிமை, சமூக அக்கறை ஆகியவற்றை வளர்ப்பதன் மூலம் அமைதி என்பது தானாக கிடைத்துவிடும். நேர்மறையான எண்ணங்களோடு நேர்மையான மற்றும் நல்லிணக்க செயல்களை நடைமுறைப்படுத்துவது நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இன்றியமையாத பண்பாகும். சமூக நல்லிணக்கத்தில் அமைதி என்னும் கருத்துருவாக்கம் அண்மை காலமாக உலக நாடுகளிடையே வாழும் பலதரப்பட்ட பண்பாட்டு சூழலில் வாழும் ஒற்றுமை, புரிந்துணர்வு, சமநீதி ஆகியவற்றை அதிகமாக எடுத்துரைக்கிறது. இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மக்கள் மீண்டு வந்து அவர்களுடைய அடிப்படை தேவைகளை அடைந்து பின் அவர்கள் மீண்டும் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கான உணவு பாதுகாப்பு, பேரிடர் மீட்பு, நல்வாழ்வு, பொருளாதார சமநிலை போன்றவற்றை உள்ளடக்கிய உயர்ந்த மனித பண்புகளை முன்வழிவதே இன்றைய நாளின் நல் நோக்கம். இதுவரை அடைந்த முன்னேற்றத்தையும் இனிவரும் எதிர்கால சவால்களையும் பற்றி சிந்திப்பது இன்றைய காலச்சூழலின் தேவையாக அமைந்திருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தோடு உலகளாவிய சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான நம் அனைவரின் கூட்டு பொறுப்பையும் உணர்த்தும் நாளாக இந்நாள் திகழ்கின்றது. கூட்டு நடவடிக்கை என்பதும் ஒருமித்த ஒருமைப்பாடு என்பதும் நீடித்த நிலையான அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்பதை உலகிற்கு பறைசாற்றும் நாளாக திகழ்கின்றது இந்த நாள். உலகில் அமைதி நிலவுவதற்கும் சமத்துவம் மலர்வதற்கும் மக்களின் ஒருங்கிணைப்பும் மனங்களின் ஒருமைப்பாடும் இன்றியமையாத தேவையாகும். ஒரு நாடு வளத்தில் நன்னாடாகவும் பொன்னாடாகவும் திகழ்வதற்கு முழு முதல் காரணமாக திகழ்பவர்கள் நாட்டு மக்களாவர். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்று மகாகவி பாரதி வலியுறுத்தியதை நினைவு கூர்வோம். அனைத்து மக்களுக்கும் வெற்றிக்கு வழிகாட்டும் வெளிச்சம் என்பது ஒற்றுமைதான். ஒருவருக்கொருவர் முரண்பட்டு பகைமை பாராட்டினால் எந்த செயலும் நலனை பயக்காது. உலக மக்கள் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதைத்தான் நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் விரும்புகின்றனர். மதம், இனம், நாடு, மொழி என்பதையெல்லாம் பிரிவினைவாத செய்கைகளாக மாற்றாமல் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறத்தரவாரா என்ற கனியன் பூங்குஞ்சனாரின் பொன்னெழுத்துக்களை மனிதநேய ஒற்றுமையின் ஒருமித்த கொள்கையாக நினைத்து நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல்களால் நாமும் உலக உயிர்களும் நலம் பெற நல்லிணக்க அமைதியோடு வாழ்வோம். தமக்கென முயலா நோன்தான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்னும் தங்கச் சொல்லாக்கத்தை மனதில் வைத்து மனிதம் போற்றுவோம், ஒருமைப்பாடு காப்போம், அமைதியை நிலைநாட்டுவோம். அதுவே இந்த நாளின் நல்ல நோக்கம்.
1: அமைதியுடன் ஒன்றாக வாழும் சர்வதேச தினம் தொடர்பான பதிவுகள் கேட்டோம். நாம் கேட்ட அந்த பதிவுகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே கனிமொழி.

0: நேரம் 7:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். அயன் திரைப்படத்திற்காக நான் முத்துக்குமார் இயற்றிய ஹரிஹரன் குழுவினர் பாடிய பாடல் அது. இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கையை தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சர்வதேச ஒளி தினம் தொடர்பான தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 அரசுமுறை பயணத்தின் 2 பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமுகன் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது கேங்டாக்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவான தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிக்கிம் மாநிலம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு கடந்த 1975 இந்தியாவின் 22 மாநிலமாக இணைந்ததை குறிக்கும் வகையில் இன்று தனது மாநில உருவாக்க தினத்தை கொண்டாடுகிறது. தனது பயணத்தின் போது கேங்டாக் நகரில் உள்ள சில முக்கிய இடங்களுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 அரசுமுறை பயணத்தின் 2 பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரின்சன் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 5 பயணத்தின் 3 கட்டமாக பிரதமர் திரு மோடி நாளை ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர்,

0: ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் அபர்ணா மற்றும் தினேஷ் ஆகிய இரு இளம் தொழில் முனைவோரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்களில் திருமதி ஹேமமாலினி, திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் செல்வி இக்ரா சௌத்ரி போன்ற முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திருமதி சுதாமூர்த்தி, திருமதி பி டி உஷா மற்றும் செல்வி சுவாதி மாலிவால் ஆகியோர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரதீந்திர பாசு சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூட்டத்தொடரின் போது இதனை அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும் சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் இந்த அவை எதிர்க்கட்சிகளுக்கும் உரியது என்று குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118th பிறந்த நாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தான் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதன் தலைவர் திரு இம்தியாஸ் ரஷித் குரேஷி, காலனி ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய சுக்தேவ், பகத்சிங் மற்றும் ராஜ்குரு போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தலைவர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியின் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1st முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூடுதலாக பல விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு திரு டிரம்ப் அளித்த பேட்டியில், ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்படும் என்றும் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் திரு டாமி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100,000+ மாணவர்கள் காட்மண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது என கூறி பிரதமர் திரு பலேந்திர ஷா தலைமையிலான அரசு அண்மையில் 100 அம்ச செயல் திட்டம் ஒன்றை அறிவித்தது. இதன் கீழ் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து நகரின் முக்கியமான இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள நாம்பல்லி ரயில் நிலையத்தின் நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு குறுகிய நேரத்திற்குள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் B1

0: பேட்டியின் குளிர்சாதனத்தில் இருந்து தீ பரவியதாக தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் வெப்ப அலை இன்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளம், மாஹே, தெற்கு உள்கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 7:25. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.

0: ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். நேரம் 7:30:20.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நேர்களை, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்வது வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஒளி தினம் தொடர்பான பதிவுகள் இடம்பெற கேட்கலாம்.
2: நண்பர்களே, ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சுற்றி எங்கும் இருள், திசைகள் தெரியவில்லை, நிறங்கள் தெரியவில்லை, ஏன் நம்மை சுற்றியுள்ள அழகான முகங்கள் கூட தெரியவில்லை. பயமாக இருக்கிறதல்லவா? ஆனால் ஒரு சின்னஞ்சிறு ஒளிக்கீற்று வரும்பொழுது அந்த இருள் பயந்து ஓடுகிறது. அந்த ஒளிதான் நம் அறிவியலின் ஆதாரம், நம் வாழ்வின் அடையாளம். ஒவ்வொரு ஆண்டும் 16 May சர்வதேச ஒளி தினம், அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் என்று கொண்டாடப்படுகிறது. 1960 May 16 இதே நாளில்தான் இயற்பியலாளர் தியோடர் மைமன் என்கின்ற விஞ்ஞானி முதலில் லேசர் கருவியை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டினார். ஒளி என்பது வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல. இன்று நாம் பயன்படுத்தும் அதிவேக இணையம், அதாவது ஃபைபர் ஆப்டிக்ஸ் தொழில்நுட்பம் தொடங்கி அறுவை சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் லேசர் கருவிகள், விண்வெளி ஆய்வுகளுக்கு பயன்படுத்தும் கருவிகள் மற்றும் நம் வீட்டை ஒளிரச் செய்யும் சூரிய ஆற்றல் கருவிகள் ஆகிய அனைத்துமே ஒளியின் மாயம்தான். யுனெஸ்கோ இந்த தினத்தை ஏன் முன்னெடுத்தது? கல்வி, கலை, கலாச்சாரம் மற்றும் அறிவியல் என மனித வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒளியின் பங்களிப்பை அங்கீகரிக்கத்தான். ஒளி என்பது அறிவியலின் மொழி. ஒளி என்பது வறுமையின் நீக்கம், நிலையான வளர்ச்சியை எட்டவும் நமக்கு உதவுகிறது. இன்று நாம் சந்திக்கும் பல சவால்களுக்கு, அது பருவநிலை மாற்றமாக இருந்தாலும் சரி, மருத்துவ வசதி குறைபாடாக இருந்தாலும் சரி, ஒளியியல் தொழில்நுட்பம், அதாவது

0: ஃபோட்டானிக்ஸ் தான் தீர்வுகளை தருகின்றன. ஒளியை போற்றுவது என்பது நம் எதிர்காலத்தை போற்றுவதற்கு சமம். ஒளியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வோம், அறிவியலை நேசிப்போம், இருள் சூழ்ந்த இடங்களுக்கு அறிவெனும் ஒளியை கொண்டு செல்வோம். ஒளி நம் வழிகாட்டி, ஒளி நம் உயிர் நாடி. அனைவருக்கும் சர்வதேச ஒளி தின வாழ்த்துக்கள்.
1: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சர்வதேச ஒளி தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டோம். தகவல்கள் நமக்காக தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே நரேன்குமார். நேரம் 7:33. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் அவளாக எதிர்பார்த்துட்ருக்க வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உண்டான போஸ்டர் வந்து இன்னும் விரைவில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தொடர்ந்து அனுப்பலாம், முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யுவன் சங்கர் ராஜா இசையில் கார்த்திக் ரீதா குழுவினர் பாடிய பாடல், நாம் முத்துக்குமார் இயற்றிய யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக.

0: நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மு மேத்தா அவர்கள் இயற்றிய பாடல் அது. இளையராஜா இசையில் ரமணா என்ற திரைப்படத்திற்காக பி உன்னிகிருஷ்ணன், சாதன சர்கம், பவதாரணி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 7:45.

நேரம் 7:46. 15:00. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்ம இணைஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. வணக்கம் போல் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்கேன். உங்களுடைய பதிவில் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையே தொடர்ந்து அனுப்புங்க. நிகழ்ச்சியில் அடுத்து

0: வீடு போன வரா சொன்னதுனால ஏதோ அனிஷா.
1: வேல்முருகன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். ஆடுகளம் திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார். நேரம் 7:50.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நம்ம நேயர்கள்லாம் வந்து நிறைய பதிவுகள் நிகழ்ச்சி தொடர்பாக அனுப்பிட்டே இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேயர்கள் வந்து காலையில் பாடல் தொடர்பான நிறைய பதிவுகள் கொடுத்துருக்காங்க. பிரகாஷ், இனிய காலை வணக்கம். பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாதேவன், இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அள்ளி நகரம் மகாதேவன். கண்ணன் மேட்டுப்பட்டு, இனிய காலை வணக்கம். வேங்கை வருது பாடல் மிகவும் அருமை. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பாக உற்சாகமாக தொடர நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வந்த வளம் அந்த பாடல் கேட்டும் மிகவும் அருமை சொல்லியிருக்காங்க. நச்சுப்பிள்ளை, இனிய காலை வணக்கம். மேலப்பேடு தயாளன், பாபு முல்லக்காடு, புரசைவாக்கம் சௌந்தரராஜன், பர்வத வர்தினி, தருமபுரி முருகன், அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி, பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன் உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து இனிய காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அவர்கள் வந்து பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் சிக்னல் மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைட்டில் போட்டு சூப்பர்னு ஒரு இமோஜி அனுப்பியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், இனிய காலை வணக்கம். கோபி, இனிய காலை வணக்கம். காலை வேளையில் பாடல்கள் அனைத்தும் அசத்தல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கல்லி கோவிலில் கனகராஜ் ஜெயக்கொடி, இனிய காலை வணக்கம். அந்தோனிராஜ், இனிய காலை வணக்கம். முகமது மியான், இனிய காலை வணக்கம். ஆனந்த் முருகன், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூளை மனோகரன், நல்லிணக்க அமைதியோடு ஒற்றுமையோடு நல்ல சிறப்பான

விரிவுரை தந்த ஆர்ஜே கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சும் சூளையிலிருந்து ரீஜா மனோகரன். புஷ்பா இனிய காலை வணக்கம். மணிகண்டன் இனிய காலை வணக்கம். மீரா வெங்கட்ராமன் இனிய காலை வணக்கம். பழனி இனிய காலை வணக்கம். சூளை மனோகரன் சர்வதேச ஒளி தினத்தை கொண்டாடும் விதத்தில் பல்வேறு குறிப்புகளை எடுத்து கூறி ஒளியின் முக்கியத்துவத்தை விளக்கிய ஆர்ஜே நரேன்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சும் சூளையிலிருந்து ரீஜா மனோகரன். பிரபாகரன் சர்வதேச நல்லிணக்க நாளில் ஒற்றுமையோடு அமைதியோடு வாழும் முக்கியத்துவத்தை உணர்த்திய அருமை வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை மனோகரன் திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேனமுதமாக இனிக்க செய்தது. வாழ்த்துக்கள் சார். வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மதுரை சு சண்முகசுந்தரம் இனிய காலை வணக்கம். பிரபாகரன் இனிய காலை வணக்கம். சங்கர் இனிய காலை வணக்கம் சார். வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சிகள் பாடல்கள் அனைத்தும் அருமை அசத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் 7:53. வழக்கமாக நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்கேன். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலேயே தொடர்ந்து அனுப்புங்க. இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: ஸ்னேகன் இயற்றிய பாடல் கேட்டோம். சரவணா என்ற திரைப்படத்திற்காக சுக்வீந்தர் சிங், ரீதா குழுவினர் பாடிய பாடல். இசை ஸ்ரீகாந்த் தேவா. முன்னதாக ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்டர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். நடைபெற்று கொண்டிருக்கும் ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியில் வந்து குறைந்த பந்துகளில் அரை சதம் அடித்த வீரர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தோம். சென்னையில் நடைபெற்ற ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, உர்வில் பட்டேல் என்ற ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் தான் வந்து குறைந்த பந்துகளில் வந்து அரை சதம் அடித்தார். இதுக்கு முன்னதாக வந்து அதே சென்னை சூப்பர் கிங்ஸை சேர்ந்த சுரேஷ் ரெய்னான்றவருடைய ரெக்கார்டை வந்து உர்வில் பட்டேல் வந்து முறியடிச்சிருக்காங்க. நிறைய நேயர்கள் வந்து சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டியில் வந்து குறைந்த பந்துகளில் அதிக அரை சதம் அடித்த நேயர்கள் வீரர் பற்றி கொடுத்துருக்காங்க. தீபேந்தர் சிங்னு சொல்லியிருக்காங்க நிறைய நேயர்கள்லாம் வந்து. நிகழ்ச்சிக்காக பதிவுகள் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். இணைந்திருங்கள். இது உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3.
1: வணக்கம் தமிழ்நாடு.

0: நேரம் 8 மணி, செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 8:25. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வலம் வர இருக்கக்கூடிய பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரணி பாபம்பாடி, பாப்பம்பாடி, ஆண்டாள், தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயாள், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தெரு, பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணுபிரியா, சாதனா, ஸ்ரீராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், கண்ணகி நகர் கஸ்தூரி, அடையார் சரஸ்வதி, துறைப்பாக்கம் ஹேமாவதி, திருமழிசை தீபா, மயிலாப்பூர் சரோஜாம்மாள், புளியந்தோப்பு பூசம்மாள், லாய்ட்ஸ் ரோடு கிருஷ்ணம்மாள், ஸ்ரீபெரும்புதூர் ஓவியா ஸ்ரீ, அச்சிரப்பாக்கம் ஜமுனா ஸ்ரீ, இலக்கியா, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வடக்குப்பட்டி ராமசாமி. பாடலை பாடியிருக்கிறார் சத்யபிரகாஷ், கவிஞர் சாரதி ஷான் ரால்டன் வரிகளில் ஷால் ரோன்றின் இசையில் வருகிறது இந்த பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதிருக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீநகர் மெய்யம்மை ஸ்ரீனிவாசன், பாலாஜி, சந்தோஷ், காஞ்சிபுரம் தாயார் குளம் ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகடேந்தி, மீனாட்சி, மதுரை வில்லாபுரம் ராஜேஸ்வரி, சத்யசீரன், சசிகலா, மேரி, தயா, சூர்யா, வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி, சஞ்சய், சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ருத்ரன். பாடலை பாடியிருக்கிறார் சத்யபிரகாஷ், நித்யஸ்ரீ வெங்கட்ராமன், எம்சிடி கண்ணதாசன் அவர்களுக்கு இசை, எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, தரண்குமார்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே.

0: அப்பா புடாப்பா பி கௌரவ கே சாத் விதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

நேரம் 8:13 நிமிடம். இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் தொடர்பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டி சி ராஜேஷ், ராகம்மாள், உத்தரமேரூர் ஆசி

நேரம் 8:13 நிமிடம். இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேர்கள் யார் யாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டிசி ராஜேஷ், ராகம்மாள், உத்தரமேரூர் ஆசிரியர் நகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த உத்தேரி, ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோஃபியா, சைதை ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர் புறம், உமாபிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண்பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கார்பன். பாடலை பாடியிருக்கிறார் ஹரிச்சரன். அருண் பாரதி அவர்களுக்கு இசை சாம் சிஎஸ்.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1454 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நிகழ்ச்சியில் அடுத்து மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக், செய்யார் வட்டம் சிருங்கட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் திரு சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளிவீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், பொன்னேரி பழவேற்காடு கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தக்ஷன், பிரியதர்ஷினி, மூலகுத்தலம் முருகானந்தன், கௌரி, மகாலட்சுமி, ஆனந்தலட்சி, தெருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு தனசேகர், முரளி கிருஷ்ணன் இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பொன்னியின் செல்வன் 2. பாடலை பாடியிருக்கிறார் சக்தி ஸ்ரீகோபாலன், இளங்கோ கிருஷ்ணன் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நேரம் 8:26. உங்களுக்கு நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எதிர்கொண்ட நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் கே கே நகர் சமியுல்லா, தில்ஷாத் முபாரக், அம்ரீன் அல்மாஸ், குணவட்டம் அகமத் பாஷா, பள்ளிகொண்டான் ஒலி அகமது, ஓடப்பட்டி செந்தில், சிட்கோ நகர் முகமத் மொய்தீன், ரஹமத் பேகம், வடபழனி செல்வன் செண்பகம், திருச்சி ஜமீல் ஹாஜிரா, ராமேஸ்வரம் ரம்ஜான், ஆசிஃப் தோபிக் தாரிக், மயிலை பட்டாபி கபிலன், தெய்வா முனுசாமி, சந்தர் சம்சுதீன், டாக்டர் நளினி வில்சன், வினிதா வில்சன், பேபி ரியோனா, சுஷ்மா, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருட்டு பயலே பாகம் 2. பாடலை பாடியிருக்கிறார் சத்யபிரகாஷ், பா விஜய். வரிகளுக்கு இசை வித்யாசாகர்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

உங்கள் உறுப்பு நிகழ்ச்சியில் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குளப்பாக்கம் கே கஜேந்திரன், பிரேமா, ஜேஜே நகர் கிழக்கு ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகாஸ்ரீ, கதிர்வேலன், அயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம் சீதாபதி, திரு சேகர், விஜயகுமார், எஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி, ரஃபி, காதர் ஷமித், காஜா சல்மா, ஷமு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா.

நஸ்ரீன், ஷம்மீம் ஃபிர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஹயாத்து ரிஸ்வான், ஷம்யா பானு இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செஞ்சிட்டாலே என் காதலை அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிஹர சுதன், நிகில் மேத்யூ பாடியிருக்காங்க. வைரபாரதி வரிகளுக்கு இசை எஃப் ராஜ் பரத்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது.

0: விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நனைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7 kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: நேரம் 8:40, 20 இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்கள் ஒரு பொண்ணு நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சாந்தோம், அனுஷியா, லிங்கப்பெருமாள், ரித்திகா, ராஜாத்தி, அகில், அப்புவேல், கரூர், தாந்தோன்றிமலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா, ஸ்ரீ, கிறிஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவொற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சூளைமேடு, பழனிவேல், தலைஞாயிறு, ராஜா முகமது, அரகண்டநல்லூர், நாராயணன், நாமக்கல் மணி, அசனமாப்பேட்டை, கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, புரசைவாக்கம், சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், ஆர்கே நகர், சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி, கஜேந்திரன். இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாகுபலி 2. பாடலை பாடியிருக்கிறார்கள் மோகனா, திப்பு, மதன் கார்கி. வரிகளுக்கு இசை மரகதமணி.

இனி மதுரை கைத்தறி நகர் ராமலிங்கம், சுமதி, ரமேஷ், பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரதிகாஸ்ரீ, சித்தார்த், மோதிமாய், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் திரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சொரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரயம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், குரோம்பேட்டை சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தர்பார். பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம், அனிருத் ரவிச்சந்திரர். விவேக் வரிகளுக்கு இசை அனிருத் ரவிச்சந்திரர்.

0: 좀마 킬.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: நேரம் 8:50 நிமிடம் 10 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றைய முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். சிதம்பரம் சின்ன மார்க்கெட், வெள்ளச்சாமி செல்வி, சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன், வைத்தீஸ்வரன் கோயில் தாமரை செல்வி, ஸ்வேதா, இன்பாஸ்ரீ செல்லப்பா, அன்பாஸ்ரீயர் ஈரா, தில்லை சீனிவாசன், தில்லை நாயகி, வெள்ளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய், தன்யா, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செம்ம. பாடலை பாடியிருக்கிறார்கள் சந்தோஷ் ஹரிஹரன், எம் எம் மோனிஷா, ஏகாதேசி வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 55 மட்டும் செலுத்தி 45 இன்ச் டிவி, ரூபாய் 75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
3: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
2: காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை
1: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
4: நமோ நமஃ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
2: காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கி வரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எதிர்கொள்கிறீர்கள். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசிலா, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி ராதா, சங்கீதா, திருமொழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, மஞ்சள் நிற்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், இவர்களுக்காக ஒலிக்கி வரும் பாடலது மாஸ்டர் படத்திற்காக. பாடலை பாடியிருக்கிறார்கள் யுவன் சங்கர் ராஜா, அனிருத் ரவிச்சந்தர். இசையில் வருகிறது இந்த பாடல்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: இனி தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ம் தேதி வரை சென்னையிலிருந்து அருக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அருக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அருக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:02:25. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: கலக்கல் அரங்கம்.

ஆம் நேரலே, சனிக்கிழமை 9 மணி ஆயாச்சு. கண்டிப்பாக டிஃபன்லாம் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்திருப்பீங்க. சில பேருக்கு ஆஃபீஸு கிடையாது, இன்றைக்கும் நாளைக்கு 2 நாள் தொடர்ந்து லீவ் அப்படின்ற

சரி கொஞ்சம் பொறுமையாக எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துருக்கேன். எது எப்படியாக இருந்தாலும் சரி ஒரு மணி நேரம் கலக்கல் அலங்காரத்தில் இணங்கிடுங்க, ப்ரோக்ராமில் கலந்துக்குங்க, கலக்குங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கேள்விகளுக்கு சின்ன சின்ன கேள்விகள், சாதாரண விடுகதைகள், அதுக்கப்புறம் சொல் விளையாட்டு, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் பண்ண போகிறோம். இருந்தாலும் கூட நீங்கள் தொலைபேசி எண்களை இன்னொரு வாட்டி, அதாவது டெய்லி தெரிஞ்சாலும் கூட இன்றைக்கி தொலைபேசி எண்களை ஒரு வாட்டி நீங்கள் பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது 2952-0853, 2838-9871, 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து டயல் செய்ய வேண்டும். 2952-0853, 2838-9871 இந்த எண்களை தொடர்பு கொண்டு நம்ம கேட்க போகிற கேள்விகளுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக பதில் சொல்லலாம். அந்தளவுக்கு மூளையை கசக்க முடிய அளவுக்கு நான் கேள்விலாம் வச்சுக்கல, ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான் வச்சுருக்கோம். சொல் விளையாட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விடுகதை. இந்த விடுகதையில் வந்து நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா சொல் விளையாட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி கான்செப்ட் வச்சுருக்கோம். இணைஞ்சிருங்க இந்த 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முதல்ல ஒரு அருமையான பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிப்போம்.

0: அக்கேனம் அப்படின்ற படத்திலேருந்து பிரதீப் குமார், ஐஸ்வர்யா, ராதாகிருஷ்ணன் பாடி பாடலை கேட்டோம். கார்த்திக் நேத் அவர்களுக்கு இசை, பரத் வீரராகவன்.
1: வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல் விளையாட்டு, அதுக்கப்புறம் வந்து விடுகதை. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து ரெண்டு விஷயத்தில் தான் விளையாட போகிறோம். முதல்ல ஒரு விடுகதை சொல்லுவேன், அந்த விடுகதைக்கு நீங்கள் சரியான ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சொல் விளையாட்டுக்குள்ளே போகலாம். 30 செகண்ட் வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கப்படும். அந்த 30 செகண்ட்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் இந்த சொல் விளையாட்டில் எவ்வளோ உங்களால் வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ கண்டுபிடிக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த 102.3 விவத் பாரதி மண்டபம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீங்கள் தொலைபேசி எண்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்க 2952-08-53, 2838-9871 இந்த 2 எண்களை தொடர்பு கொண்டு நம்மளோட நிகழ்ச்சிகளை கலந்துக்கலாம். 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து டயல் செய்ய வேண்டும்.

0: நேரம் 9:14 25 இது 102.3 விவத் பாரதி தமிழகம். வணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: இத்தனை வருஷம் ஆச்சு லைவ் ப்ரோக்ராம் வந்து.
0: ஆமா ஆமா ஆமா,
1: நல்லா இருக்கேன் சார். சூப்பரா,
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம அந்த சொல் விளையாட்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விடுகதை சொல்றேன். அதுக்கு நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம சக்கன சொல் விளையாட்டுக்குள்ள போயிடலாம். ரொம்ப சின்ன, ரொம்ப எளிமையான ஒரு இது. ஆளில்லா வீட்டில் அழையாத விருந்தாளி.
1: காற்று
0: இல்ல, ஆளில்லா வீட்டில்
1: வெளிச்சம், சூரியன்.
0: ஐயோ, ஆள் இல்லாத ஆளே வீடு, ஆள் இல்லைன்னா வீடு எப்படி இருக்கும்?
1: பூட்டி தான் இருக்கும்.
0: ஆ, பூட்டி இருக்கு வீட்டுல. அழையா விருந்தாளி, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். வீடு பூட்டியே கிடக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திறக்கும் போது வீடு எப்படி இருக்கும்? ஆமா, தூசி அப்படி வச்சுக்கோங்க, தூசி இந்த புட்டியமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆள் இல்லா வீட்டில் அழியாத விருந்தாளி. ஓகேவா? சரி, ரைட். இப்ப உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறேன். அந்த வார்த்தையில இருந்து உங்களால எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு முயற்சி பண்ணுங்க. பழைய விளையாட்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் தூசி தட்டி நான் எடுத்து வந்திருக்கேன். இப்ப திருப்பி ஒளிபரப்பு.
1: ஒளிபரப்பு, ஒளி பரப்பு, பழி, அடுத்தது என்ன வருது? புலி, புலி, புலி.
0: எப்படி எல்லாம் க்ளூ கொடுக்க வேண்டியதா இருக்கு.
1: அப்புறம் புலி, பழி, அதை சொல்லிட்டேன்னா பழி சொல்லிட்டேன்.
0: முதல் நேரம் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி,
1: உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப சந்தோஷம். நன்றி, நன்றி மேடம்.
1: நன்றி
0: மேடம். நன்றி. அவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிளான ஒரு விளையாட்டு தான். கொஞ்சம் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் ரொம்ப சிம்பிளாக எடுத்து வந்திருக்கோம். இணைஞ்சிருங்க. 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:17:20 ஆச்சு. இப்போ ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. தண்ணி எப்படி சேமிக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறான், கேளுங்களேன்.
2: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
3: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
2: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
3: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
2: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
4: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: எங்களோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: நேரம் 9:20. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய நேயர்கள் வந்து தொலைபேசி வாயிலாக வந்துட்டு இருக்கிறதுனால நேயர்களை நம்ம எடுத்துட்டு அடுத்ததாக வரக்கூடிய நேயர் வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்,
5: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்.
5: நல்லா இருக்கும்,
6: நல்லா இருக்கும்.
5: ஆமா, ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு சின்னதை ஒரு விடுகதை ஒன்று சொல்றேன், அது தொடர்ந்து டக்குன்னு நம்ம செல் விளையாட்டுக்குள்ள போயிடலாம். ஓகேவா? வெண்ணிற ஆடை உடுத்தும் பொன்னிற ராணி. என் சௌரியத்துக்கு நம்ம எப்படி வேணாலும் மாத்தி வச்சுப்போம் விடுகதைய.
6: பொன்னிற ஆடை உடுத்தி,
5: உடுத்தியன்னு வச்சுங்களேன், உடுத்திய வெண்ணிற ஆடை உடுத்திய பொன்னிற ராணி. இந்த வெண்ணிற ஆடைய வந்து ஓபன் பண்ணாதான் அந்த பொன்னிற ராணி தெரியும்.
6: பொன்னிற
5: ராணி. ஆமா, இதுக்கு இன்னொன்னு இருக்கு. இவனை உடைத்தால் தான் பயன்படுத்த முடியும். ரெண்டு போட்டு யோசிச்சிருக்கோம். சரி, ரைட், ஓகே. உங்களுக்கு உண்டான சொல் விளையாட்டு போயிடலாமா?
6: சொல்லுங்க.
5: உயர்ந்த பண்பு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வார்த்தைகள் சொல்ல முடியும் பாருங்களேன்.
6: பண்பு, அப்புறம் உயர்ந்த, உயர் வராதுல,
5: தன்
6: வராது, பயர் வராது, பண்பு சொல்லிட்டேனா.
5: உயர்ந்த பண்பு, பண், புண் சொல்லியாச்சு,
6: சொல்லியாச்சு, தன் வராதுல, பெயர் உயர்,
5: உயர்,
6: புதர்.
5: ரொம்ப நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி
6: நன்றி.
5: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: கூலி படத்திற்காக டி ராஜேந்தர், அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் பாடிய பாடலை கேட்டும். அறிவு வரிகளுக்கு இசை டி அனிருத் ரவிச்சந்திரன்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஆமா,
1: ரொம்ப நாளாச்சு பேசி. அப்பா
0: ஆமா,
1: நான் நினைக்கிறேன் நான் பேசி ஒரு 8-9 மாசம் இருக்கும் உங்ககிட்ட
0: இருக்கலாம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார்,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: காலையில இனிமே எப்படி இருந்தாலும் நீங்க டியூட்டி பாக்கறதே வந்துடலாம்னு நினைக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷம். சரி, சின்ன ஒரு விடுகதை ஒன்று சொல்றேன், அது தொடர்ந்து நம்ம வந்து சொல் விளையாட்டு உள்ள போலாம். சரியா? ஓகே ஓகே, ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாம். பூவில் பிறந்தவள், நாவில் நனைந்தவள், தங்க நிறத்தவள், அவள் யார்? பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை முடிஞ்ச வரைக்கும் உங்களால எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்?
1: ஒரு மொழி
0: போக போ, பொழுதுபோக்கு இல்ல, போன்னா ஒரு என்ன வரும்?
1: வெரி
0: குட்.
1: அப்புறமா வந்து அவ்வளவுதான் வருதுன்னு
0: நினைக்கிறேன். குழு வார்த்தை போடலாம்.
1: என்ன சார்?
0: குழு குழு
1: குழு. ஆமா,
0: குழு. அப்புறம் பொதுக்குழு.
1: பொதுக்குழு, சூப்பர் சூப்பர். குழுவும் சொல்லலாம், பொதுக்குழுவும் சொல்லலாம்.
0: ஓகே, பொழுது போக்கு பொது போது அதுக்கப்புறம் போ, இவ்வளவு சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் குழு.

0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
1: கழுத்தாலும்
0: இவர் நல்லவர் தான் சொல்றாங்க ஒருத்தர். யார் அவரு?
1: கழுத்தை வெட்டினாலும் நல்லவரா? குழு கொடுக்க முடியுமா?
0: ஐயோ, அவர் நல்லவர்ன்றதே ஒரு பெரிய குழு தான்.
1: கழுத்து வெட்டினாலும் நல்லவர். இது ஒரு உயிரினமா?
0: இல்ல இல்ல, நல்லவர் அவர் தான். மனிதர்.
1: மனிதரா?
0: ஆமா ஆமா ஆமா.
1: வேற எதனா குழு?
0: இது ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஐயோ, சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஏன்னா ரொம்ப நிறைய க்ளூ கொடுக்க முடியாது, சில இதுக்கு க்ளூவே கொடுக்க முடியாது, அப்படி இருக்கு. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. நன்றி
1: நன்றி.
0: ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். கழுத்தை வெட்டினாலும் இவன் நல்லவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க? முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. சிகை அலங்காரம்.
2: சிகை
0: இல்ல இல்ல இல்ல, சிகை அலங்காரம் தனித்தனி வார்த்தை
2: தான்.
0: தனித்தனியா?
2: காரம்.
0: சரி.
2: அறம்.
0: வராது.
2: அலங்காரத்துல அறம்
0: இல்ல, அறம் ரா வந்து பெரிய ர வரும் அறத்துக்கு.
2: இல்ல, இது வந்து கூர்மையான.
0: ஓ, அந்த அறமா? சரி, வச்சுக்கலாம். சரி, ஓகே.
2: கூர்மையான.
0: ஓ, அறம். ஓகே ஓகே, அறுக்கிற அறம். ஓகே ஓகே,
2: அறுக்கிற அறம்.
0: சரி சரி.
2: இது வந்து சிகை.
0: சிகை.
2: கை, ஓரெழுத்து, ஒரு மொழி. அடுத்தது வந்து அங்கம். இல்ல இல்ல, அங்கம் வராது. காசி.
0: சிகை அலங்காரம். சிகை சொல்லிட்டீங்க, அலங்காரமும் சொல்லிக்கலாம்.
2: அவ்வளவுதாங்க,
0: ரொம்ப சிம்பிளான ஒரு விளையாட்டு. இதுக்கு போய் நம்ம மண்டையை பிச்சுக்கணுமா? அப்படிலாம் யாரும் நினைக்க வேண்டாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்போ நிகழ்ச்சியில் வரப்போகிற ஒரு அருமையான பாடல் ஒன்று என்னன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் நம்ம விளம்பர இடைவெளி வெட்டி ஆகணும்.
3: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: 102.3 பாட்டுக்கு இதான்
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
6: வைப் பண்றேங்கிற பேர்ல

0: ரீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவ் போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்ளோ தூரம் எடுத்து

0: நேரம் 9:44. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நிகழ்ச்சியில் நீங்களும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2952208535 மற்றும் ஒரு எண் 2838981 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணை சீர்திரையில் செய்ய வேண்டும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏதாவது ஒரு விளையாட்டு நம்ம வந்து விளையாடுவோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு விடுகதை ஒன்று சொல்லுவேன். அந்த விடுகதையை நீங்கள் வந்து கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா சொல் விளையாட்டு அப்படிங்கிற அடுத்த ஒரு விளையாட்டுக்குள்ளே நம்ம போகலாம். இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம ரூலு. சரி, இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். ஆமாங்க, முருகேசன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம விளையாட்டுக்குள்ள போலாமா?
1: இதுதான்
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியாக
1: ட்ரை பண்ணி கிடைச்சிதுயா?
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, நம்மளோட நிகழ்ச்சியெல்லாம் கேளுங்க. மதியம் 1 மணிக்கு வந்து
1: பார்த்தீங்கன்னா இருக்கேன்,
0: கலந்துக்க முடியல. மதியம் 1 மணி கூட பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிறது, உங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து கேட்டு ரசிக்கலாம். கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் தொடர்ந்து முயற்சி செய்யலாம். இன்னைக்கு கிடைச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு விடுகதை சின்னதாக சொல்கிறேன், அதுக்கு உங்களுக்கு சரியான விடை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து இதுக்கு போயிடலாம். மிதித்தால் ஓடாது, பிடித்தால் கிடைக்காது. அது என்ன? மிதித்தால் ஓடாது, பிடித்தால் கிடைக்காது. கையாலெல்லாம் பிடிக்க முடியாது. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாமா? ரொம்ப நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி.
0: அதாவது மிதித்தால் ஓடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மிதித்தாலும் ஓடாது, மிதிக்காட்டியும் ஓடாது, அது அப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து பிடிக்க முடியாது கையில், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது சில பேர் என்ன செய்வாங்க, இல்லைங்க நான் கையில் பிடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் கையில் வச்சுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொருள், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்த நேயர் வராங்க, சொல்கிறாங்களான்னு பார்க்கலாமா? வணக்கம். சொல்லுங்கள், யாரங்க இது? கணபதி சார். விடுகதைக்கு விடை தெரியுமா? மிதித்தால் ஓடாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடித்தால் கிடைக்காது. அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. நம்ம பஞ்சபூதத்தில் ஒன்று தான். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த வார்த்தையிலேருந்து எவ்வளவு வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். சரியா? செய்தித்தாள். இந்த வார்த்தையிலேருந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எத்தனை சொல்ல கண்டுபிடிக்க முடியும் பாருங்க.
2: செய்தி.
0: ஆ.
2: தால்.
0: ம்.
2: செய்யம். செய்யார் வருமா?
0: செய்யார்லாம் வராது.
2: செய்தி. தா. தா. அப்படி ஒரு வார்த்தை வருதுங்களா?
0: ஒரு. ம். தா. ஓ, குடுவா? தா. ஓகே. கணபதி வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. செய்தி, தாள், இந்த சொன்ன ஒரே வார்த்தையை டக்குன்னு ரெண்டா பிரிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தாயின்னு ஒரு வார்த்தை, செய்யின்னு ஒரு வார்த்தை, திதின்னு ஒரு வார்த்தை, இதெல்லாம் இதுல இருந்து நம்மளால பிரித்து எடுக்க முடியும். சரி, இணைஞ்சிருங்க. 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்போ

0: தக் லைஃப் ஒருத்தருக்காக வைஷாலி சமந்த், சத்யஜித் கோபாலன், ஆதித்ய ஆர்கே குழுவினர் பாடிய பாடலை கேட்டும். கமல்ஹாசன் வரிகளுக்கு இசை ஏஆர் ரஹ்மான். நேரம் சரியாக பார்த்திங்கன்னா 9:53 ஆச்சு. நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய நீயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் திருவான்மியூர் மீரா.
0: மீரா மேடம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு உண்டான ஒரு விடுகதையை சொல்லிடலாமா?
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடுகதை சொல்லுவியா?
0: ஆ, விடுகதையில் ஓகே ஆகி நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அதுதான் கேட் பாஸ், அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க
1: சொல்லுவேன்.
0: ஆமாம் ஆமாம், ஓகேவா? இப்படிதான் ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். நீங்கள் இப்போ சொல்கிறேன் நான், கருப்பு தலைப்பாகை கட்டிய வெள்ளைக்காரன் அவன் யார்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், தலைப்பாகை கட்டிய

0: வெள்ளைக்காரன் அவன் யார்?
1: கருப்பு தலைப்பாகி ஏதாவது காய்கறியா சார்?
0: இல்லை இல்லை, காய்கறிட்டு இல்லை, அதை சமைக்க தேவைப்படுறது ஒன்று.
1: சமைக்க தேவைப்படுறதே கிடையாது.
0: இல்லை இல்லை இல்லை, காய்கறியை சமைக்க தேவைப்படுவது
1: ஒன்று. அப்படின்னா இந்த கூர்க்கா மாதிரியா சார்?
0: இல்லை இல்லை, காய்கறி சொன்னீங்கல்ல, காய்கறியை சமைக்க தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அது.
1: ஓ அப்படியா?
0: நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கருப்பு தலைப்பாக கட்டிய வெள்ளைக்காரன் யாருன்னா வேற யாருமே இல்லை, தீக்குச்சி தான். தீக்குச்சி இருந்தால் தான் அடுப்பத்த வைக்க முடியும். அடுப்பத்த வச்சாதான், ஆமா அடுப்பத்த வச்சா நீங்க காய்கறி வேக வைக்க முடியும். அதுதான் நிகழ்ச்சியில கலந்துகிட்டது. ரொம்ப நன்றி மேடம். நன்றி
1: நன்றி.

0: இசை அஜினிஷ் லோக்நாத்.
1: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
0: நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்.
0: இன்னும் சில நொடிகளை தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் நமது நாட்டின் பாரம்பரிய நடனங்களோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை புலனாய்வு நிறுவனங்கள் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டு கடத்தலை தடுக்க தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். டெங்கு தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை தனது பணிகளை சரிவர செய்ய தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவளங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காலந்திரி கிராமத்தில் இன்று காலை நடைபெற்ற 100 ஆண்டு புகழ்மிக்க மீன்பிடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: வணக்கம் நேயர்களே. நேரம் 10:02. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம் கதையும் கானமும். இது உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz. இந்த 1 மணி நேரமும் கதையும் கதையோடு இனிய திரை இசைப்பாடல்களும் நம்ம கேட்க போகிறோம். அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லேருந்து தான் சிறு சிறு கதைகளாக கதை துளிகளோடு இனிய திரை இசைப்பாடல்கள் தான் இந்த 1 மணி நேரமும் கேட்க போகிறோம். வாங்க ஒரு இனிய பாடலோடு கதையும் கானமும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

கதையும் கானமும் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க கேட்டும் முத்துலிங்கம் இயற்றி இளையராஜா இசையமைத்த உதயகீதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 10:08. கதையும் காணமும் நிகழ்ச்சி. சிறு சிறு கதைகளோடு இனிய திரை இசை பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். அதாவது சிறு கதைகள் சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றதே வந்து இறை சிந்தனையோடு ஒரு கதையை தான் நம்ம இந்த இன்றைய நிகழ்ச்சியில் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது படைத்தவனுக்கு தெரியும் தனது பக்தனுக்கு என்ன கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று. இப்படி வந்து தனது பக்தன் வந்து நாள்தோறும் தவறாமல் வந்து என்ன பண்ணுறாரு, இறைவனை வணங்காமல் அவருடைய அன்றாட பணிகளை வந்து மேற்கொள்ளவே மாட்டார். காலையில் எழுந்ததும் இறைவனை வணங்கிட்டு தான் அடுத்த அவருடைய தினம் தினம் பணிகளை வந்து செய்துட்டு வந்தார். இப்படி பல நாட்கள் பல வருடங்களாக இறைவனை வணங்கிவிட்டு தான் பக்தன் வந்து தனது அன்றாட பணிகளை செய்யும்

வந்து இறைவன் வந்து தனது பக்தன் வந்து ஒரு கட்டத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறத உணர்ந்து அவருக்கு தேவையான பொருள் செல்வங்களும் பணம் செல்வங்களும் கொடுத்து அவருக்கு உதவி செய்து அவரும் மகிழ்ச்சியாக வைத்தார். அதாவது படைத்தவனுக்கு தெரியும் தமது பக்தனுக்கு என்ன கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், அதுவும் இக்கட்டான நிலையில் கொடுக்கும்பொழுது அவருக்கு எத்தகைய உதவியாக இருக்கும் என்று. நம் சிறு உதவி செய்தாலே இறைவன் நமக்கு வந்து எந்த இடத்துல வைப்பார்ன்றது இந்த ஒரு சிறு கதை மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். இப்படி நம்ம வந்து அடுத்தடுத்த நிகழ்வின் மூலமாக பாடல்கள் மூலயமா நம்ம வந்து ஒரு சிறு சிறு கதைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல், பூவை பூச்சுடவா திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி இளையராஜா இசையமைத்து கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டும். பூவே பூச்சுடவா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்த பாடல் அது. நேரம் இப்பொழுது 10:14:25. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்ம இணைஞ்சிட்ருக்க இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். அன்றாடம் நம்மளுடைய குடும்பத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளில் தான் நம்ம சிறு சிறு கதை துளிகளோட இனிய திரை இசை பாடல்கள் கேட்டுட்ருக்கோம்.

கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டும். பூவே பூச்சுடவா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்த பாடல் அது. நேரம் இப்பொழுது 10:14:25. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்ம இணைஞ்சிட்ருக்க இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும் அன்றாடம் நம்மளுடைய குடும்பத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளில் தான் நம்ம சிறு சிறு கதை துளிகளோட இனிய திரை இசை பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இந்த கதையும் கானமும் நிகழ்ச்சியின் வாயிலாக. அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்வுகளில் ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவன் மட்டும் பணிக்கு போவார். ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும், கூட்டு குடும்பமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவனுடைய வருமானம் மையப்படுத்தி அந்த குடும்பத்தை வந்து வழி நடத்தணும்னா, இன்றைய காலகட்டங்களில் வந்து போதாத ஒரு விஷயம்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா வேக வேகமாக போயிட்டுருக்க இந்த காலகட்டங்களில் இருவரும் பணிக்கு சென்றால் மட்டுமே வந்து குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி தான் நம்ம வந்து இன்றைய காலகட்டங்களில் குடும்பத்தை நம்ம வந்து வழி நடத்திட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைகளை வந்து படிக்க வச்சு அந்த குழந்தைகளை வந்து பெரிய ஆளாக்குறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும் குடும்பங்களில், அதுவும் கூட்டு குடும்பங்களில் வந்து குடும்பத் தலைவனுடைய வருமானத்தை வந்து மையப்படுத்தி குடும்பம் நடத்துகிறோன்னா, அது மிகப்பெரிய விஷயம், சவாலான ஒரு விஷயம்தான். அதுவும் வந்து இதை மையப்படுத்தி குடும்பத் தலைவன் என்ன பண்ணுறாரு, செலவுகள் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்குது என எண்ணி அவருடைய அன்றாட செலவுகள், வாகனங்கள் யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்க்கிறாரு. மேற்கொண்டு இன்னும் என்னென்ன செலவுகள்லாம் வந்து குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறைச்சி தான் என்ன பண்ணுறாரு, தமது வாழ்க்கையை அவர் மேம்படுத்துகிறாரு. அதாவது இந்த ஒரு சிறு கதை துளிகள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்ற பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் மேம்படுத்திக்கணும். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிய பாடல், மண்வாசனை திரைப்படத்திற்காக வைரமுத்து ஏற்றி இளையராஜா இசையமைத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: மண்வாசனை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 10:20:45.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
4: இன்று இரவு 8:05
3: எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
5: வள்ளுவர் அழகா சொன்னாரு, தியானம் பண்றது எப்படின்னும் போது படிச்சு ஞாபகம், கண்ணை மூடி உட்காந்துங்க, தியானம் பண்ணும் போது புள்ளி நினைச்சுக்கங்க, அந்த புள்ளி அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து குரங்கா மாறும், அந்த குரங்கு டான்ஸ் ஆடும், இறங்கி ஓடும், துரத்திட்டு போகாத விட்டுடும். என்ன ஆகுமா, அந்த மனக்குரங்கு ஓடுமா, 10 கிலோமீட்டர் ஓடு ஓடு ஓடி, அதை அப்படி போவோம், பார்க்கும் இதை பார்க்கும், வேற ஏதாவது சினிமாவுக்கு போவோம், இது பணங்க பார்க்கும், எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு திருப்பி வந்து நிற்கும் 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு.
3: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
0: நேரம் 10:22:30. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்ம இணைஞ்சிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். நேயர்களை, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். வாங்க, அடுத்தடுத்து 2 சிறு கதை துளிகளை கேட்டோம். அடுத்து ஒரு கதை துளிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு தலைப்பும் கூட, வீண் செலவுன்னு சொல்லலாம், ஆண்களுக்கு நிகர் பெண்களும் அப்படின்னு நம்ம இந்த அடுத்து வந்து வரக்கூடிய ஒரு சிறு கதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலோடு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்.

இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகி குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டும் கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்திற்காக பாடலை இயற்றியிருந்தார் வைரமுத்து. நேரம் இப்பொழுது 10:28. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கதையும் கானமும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்ருக்கோம். அடுத்து நம்ம வந்து என்ன ஒரு சிறு கதைன்னு பார்த்தீங்கன்னா, முன்னதாக ஒரு கதை ஒன்று கேட்டிருந்தோம். இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவனுடைய வருமானம் வச்சுட்டு குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்றது ஒரு தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதே வேறொரு குடும்பத்தில் வந்து அதே குடும்ப தலைவனுக்கு வந்து அளவுக்கு அதிகமான வருமானம் வந்து வந்துட்டுருக்கு. அளவுக்கு அதிகமான வருமானம் வரும்பொழுது அதை வந்து சிலருக்கு தான் வந்து அதை சேமிக்கணும், அதை ரட்டிப்பாக்கணுன்ற வந்து ஒரு முன்முயற்சி இருக்கும். சிலர்லாம் வந்து ஊதாரித்தனமான சில செலவுகளை செஞ்சிட்ருக்கும்போது குடும்பம் கிட்டத்தட்ட வந்து என்னாகுனா கடன் சுமைக்கு வந்து தள்ளப்பட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம் வந்து என்ன ஆகுதுன்னா, மனைவி வந்து குடும்ப பொறுப்பை வந்து சுமக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய படிப்புகள் இப்படி வந்து எல்லாத்தையும் ஒரு சுமைகளையும் அவங்க சுமந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்து இன்றைய காலகட்டங்களில் வேலைக்கு சென்று குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து. இந்த கதையின் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஒரு குடும்பத்தை வந்து எந்த நிலைமைக்கு கொண்டு வரும்ன்றது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா,

குடும்பத் தலைவனால் முடியாத ஒரு விஷயத்தை கூட ஒரு குடும்பத் தலைவி வந்து முன் இருந்துறாங்கன்றது வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்காங்கன்றது வந்து ஒரு தகவலும் நம்ம வந்து கூடுதலாக இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் FM 102.3.

கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். மன்னிக்கவும், மலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல் அது. இசை இளையராஜா. நேரம் 10:35. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்ம இணைஞ்சிட்ருக்க இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும்.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11:02 என்றும் இனியவை. 1950 மற்றும் 60 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறும். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெற்று விருப்பமான பாடல்களை உடனுக்குடன் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழகம் 102.3. கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில். என்னப்பா கதையும் கானமும் சொல்லி 1 மணி நேரம் சொல்லி ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ளே 1 மணி நேரம் கடகடன்னு கடந்து போச்சு. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சிறுகதைகளும் வந்து அப்படியே அச்சடித்த மாதிரி, ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எங்களுக்குள்ளேவே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலேயே உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்புங்க. சிறு சிறு கதை துளிகளோடு, அதாவது விழிப்புணர்வு கதை துளிகளோடு இனிய திரை இசை பாடல்களில் உங்கள் விவத் பாரதி தமிழகம்ல கேட்டுட்ருக்கோம். என்ன தான் விழிப்புணர்வு கதைகள், விழிப்புணர்வு நாடகங்கள், விழிப்புணர்வு ப்ரொமோஸ்கள்லாம் நம்ம அன்றாடம் நம்ம வந்து வானொலி நிலையம் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டு இருந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் மேம்படுத்திக்கணுன்றத ஒரு தகவலும் இந்த கதையும் காணவும் நிகழ்ச்சியின் மூலயமா தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்து ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம கதையும் காணவும் நிகழ்ச்சியில் அடுத்து என்ன ஒரு சிறு கதைன்றதை பார்ப்போம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

வைரமுத்து இயற்றி இளையராஜா இசையமைத்த நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:41:31. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் இன்று காலை 11:02 என்றும் இனியவை. 1950, 60, 70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz-ல். அடுத்து சிறு சிறு கதை துளிகளின் மூலமாக நம்மளுடைய வாழ்வை எப்படியெல்லாம் மேம்படுத்துகின்ற ஒரு சிறு தகவல்களோடு அடுத்து என்ன கதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, வெவ்வேறு குடும்பங்களில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள், அன்றாட சிறு கதை துளிகளில் அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இப்படி ஒரு கூட்டு குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளில் இன்றைய காலகட்டங்களில் வந்து குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் வந்து பணிக்கு செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளை வந்து பாதுகாக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய கல்வியை தவிர்த்து வேறு என்னென்ன கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். விளையாட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா பரதம், இப்படி நிறைய நிகழ்வுகள்லாம் இருக்குது. அவங்களுடைய விளையாட்டு தொடர்பான சில விஷயங்கள் வந்து, அல்லது ஆராய்ச்சி தொடர்பான ஒரு சில விஷயங்கள், அல்லது வந்து பரதம், நாட்டியம், இப்படி போன்ற நிறைய கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவனும் தலைவியும், அதாவது பெற்றோர் வந்து இருவரும் பணிக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களில் பிள்ளைகளை வந்து பாதுகாக்கின்றது, அவங்களுடைய முன்னேற்றத்தில் வந்து கவனம் செலுத்துறது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும்பொழுது அவர்களுடைய இப்படி இந்த இவங்களுடைய திறமைகளை வந்து வெளியில் கொண்டு வர்றது நம்மளுடைய பெற்றோர்களுடைய கடமையும் கூட. இதிலையும் நம்ம வந்து ஒரு சிறு கவனம் செலுத்தினாலே போதும் அவர்களுடைய வாழ்வை வந்து மேம்படுத்த முடியும். இன்றைய காலகட்டங்களில் போட்டிகள் நிறைந்த இந்த காலகட்டங்களில் எவ்வளவுதான் நம்மளுடைய திறமைகள் இருந்தாலும் இப்படி சிறு சிறு ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் நமக்கு வந்து உபயோகமாக இருக்கும். இணைந்தர்கள், இது விவத் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து அனுப்பலாம்.

கேஜே யேசுதாஸ் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும். கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. மூன்றாம் பிறை திரைப்படத்திற்காக பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz. சில நிலையத்தின் நேரம் இப்பொழுது 10:48:20. நேயர்களுடைய முகநூல் பதிவுகள், கதையும் கானமும் நிகழ்ச்சியினுடைய நேயர்கள் வந்து தொடர்ந்து நிறைய பதிவுகளை அனுப்பிட்டே இருக்காங்க. பழனி கவிதா தர்மபுரி மாவட்டம்லேருந்து, நிகழ்ச்சி அருமையோ அருமை, அதிலும் பாடல்கள் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய காலை வணக்கம். கதையும் கானமும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர், இனிய காலை வணக்கம். கதையும் கானமும் அருமை அருமை இனிமை இனிமை அப்படின்னு சொல்லிட்டு 100% கொடுத்துருக்காரு. ஏன் சார் 200%லாம் கொடுக்க மாட்டிங்களோ? அடுத்தது முகமத் மியான், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசம் சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஸ் வந்து இமோஜா கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் உதயகீதம் படத்திலிருந்து ஒழித்த

0: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் அருமை சார் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள். மாஹி இனிய காலை வணக்கம். ஏழு கிணறு தேவா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சார். நானும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதிலும் ரோஜாவை தாளட்டும் தென்றல் நீண்ட நாளுக்கு பிறகு கேட்டதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் பிரேம்நாத் பிரேம் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பதிவு இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒன்றையும் மிஞ்சும் அளவிற்கு இனிமையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் கதையும் கானமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பக்கிரிசாமி இனிய காலை வணக்கம். தூத்துக்குடியிலேருந்து ராஜேஷ் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள்லாம் வந்து நிறைய பதிவுகளை கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். நேரம் 10:50 15 கதையும் கானமும்ல வந்து நிறைய மோட்டிவேஷ்னல் சிறு சிறு கதை துளிகள்லாம் நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருந்தோம். அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதை ஒரு குடும்பத்தில் என்னென்ன மாதிரியான சிறு சிறு நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்துட்டுருக்கிறது நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருந்தோம். அடுத்து வந்து ஒரு என்ன ஒரு வைரலான ஒரு கதையோடு நம்ம வந்து இந்த கதையும் கானமும் நிகழ்ச்சி வந்து நம்ம முடிக்க போகிறோம். சரிங்க, எல்லாமே வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் சரி தான். அன்றாடம் குடும்பங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நீங்கள் சொல்லிட்டுருந்தீங்க. இதையும் தாண்டி ஒரு வைரலான ஒரு வீடியோ ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த கதையும் கனமும் நிகழ்ச்சியின் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தான் நமக்கு வந்து பணிகள் இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தை சுமக்கக்கூடிய பாரங்களும் பொறுப்புகளும் இருந்தாலும், நம்ம இந்த உலகிற்காக கொண்டு வந்த நம்மளுடைய பெற்றோர்கள் இருப்பாங்க இல்லையா. சில இது வந்து சில தினங்களுக்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா வைரலாக வந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது வந்து என்னை வந்து பார்க்குறதுக்கு வருவாங்களா வீட்டிலருந்து அப்படின்னு ஒரு பதிவோடு அவங்க கொடுத்தது. அந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா வைரலாக வந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். எவ்வளோ தான் நமக்கு வந்து பொறுப்புகள் பாரங்கள் இருந்தாலும் அவங்களையும் பாதுகாக்கக்கூடியது வந்து நம்மளுடைய ஒரு தலையான ஒரு விஷயம் இல்லையா. சரி, இந்த நிகழ்ச்சியின் மூலயமா நம்ம கதையும் காணும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழகம் 102.3.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
2: வள்ளுவர் அழகா சொன்னாரு, தியானம் பண்றது எப்படின்னு போது படிச்சு ஞாபகம், கண்ணை மூடி உட்காந்துங்க, தியானம் பண்ணும்போது புள்ளி நினைச்சுங்க, அந்த புள்ளி அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து குரங்கா மாறும், அந்த குரங்கு டான்ஸ் ஆடும், இறங்கி ஓடும், துரத்திட்டு போகாத விட்டுடும், என்ன ஆகுமா அந்த மனக்குரங்கு ஓடுமா, 10 கிலோமீட்டர் ஓடு ஓடு ஓடி, அதை அப்படி போவோம், பார்க்கும் இதை பார்க்கும், வேற ஏதாவது சினிமாவுக்கு போவோம், அது பணம் பார்க்கும், எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு திருப்பி வந்து நிற்கும் 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

சகலகலாவில் வந்து திரைப்படத்திற்காக எஸ்பி சைலஜா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் கதையும் கானமும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்ருக்கோம். அடையாளம் பட்டு ராஜேஸ்வரி அவர்களுடைய பதிவுகள், சிறு கதைகள் இடையே பாடல்கள் அருமை, கதையும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் கதையும் கீதமும் எமக்கு கேட்டு இன்புற ஆனந்தமே, தொகுப்பின் தெளிவுரை தேர்ந்தெடுத்த பதிவுரை, ஆனந்தம் தரும் பாடல்கள் உலாவரும் காற்றலையில் உபகை தரும் மகிழ்வலை. நன்றி. ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன், சென்னை பெரும்பாக்கம்லிருந்து வனஜா, இனிய காலை வணக்கம், செம சூப்பர் டாபிக் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கிருஷ்ணகிரி மாவட்டம்லேருந்து காலை 10 மணி முதல் 11 மணி வரை கதையும் கனவும் நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள் அனைத்துமே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி பூவே பூச்சடவா பாடல் மிகவும் அருமை, மண்வாசனை திரைப்பட பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா இனிய காலை வணக்கம், மதுரை சு சண்முகசுந்தரம், மீரா வெங்கட்ராமன், பாபு முல்லக்காடு அனைவருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதையும் கானமும் நிகழ்ச்சி கேட்டுட்ருந்த இவ்வளவு இந்த ஒரு மணி நேரமும் நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்

0: இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 3 கோடி பேரல் கச்சா எண்ணெயை சேமிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISIS தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கந்தேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிந்தோரோவை வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இந்த ஒரு மணி நேரமும் நம்ம கேட்க போகிறோம் என்றும் இனியவை.

என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில் தில்லான மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல். வர்ணனையே இல்லாமல் பாடல்கள் மட்டுமே வர்ணனையாக கொண்டு அந்த நாள் நினைவுகளை நம் கண்முன்னே கொண்டு வரும் பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இல் என்றும் இனியவை.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல் கேட்டும் பாடலை இயற்றியிருந்தார் கண்ணதாசன். நேரம் 11:12. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்ம கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை.

0: டிஆர் மகாலிங்கம் குரல்களில் ஒலிக்க கேட்டும். மாலையிட்ட மங்கை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாடல் இது. நேரம் 11:15. நினைப்படுத்துகிறோம் நேர்களை, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலையும் தொடர்ந்து அனுப்பலாம். கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் என்றும் இனியவை.
1: செவியோரம் சுகராகம், இது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே,
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் டி எம் சவுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக இடம்பெற கேட்டோம். நேரம் 11:22.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: இன்று இரவு 8:05
1: எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
3: வள்ளுவர் அழகா சொன்னாரு, தியானம் பண்றது எப்படின்னு போது படிச்சு ஞாபகம், கண்ணை மூடி உட்காந்துங்க, தியானம் பண்ணும்போது புள்ளி நினைச்சுக்கங்க, அந்த புள்ளி அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து குரங்கா மாறும், அந்த குரங்கு டான்ஸ் ஆடும், இறங்கி ஓடும், துரத்திட்டு போகாத விட்டுடு, என்ன ஆகுமா அந்த மனக்குரங்கு ஓடுமா, 10 கிலோமீட்டர் ஓடு ஓடு ஓடி, அதை அப்படி போவோம், பார்க்கும் இதை பார்க்கும், வேற ஏதாவது சினிமாவுக்கு போவோம், இது பணம் பார்க்கும், எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு திருப்பி வந்து நிற்கும் 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
4: செவியோரம் சுகராகம். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பி சுசீலா குரல்களில் ஒலிக்க கேட்டும். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக வாலி இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாடல் அது. நினைப்படுத்துகிறோம் நேர்களை, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலுக்கு தொடர்ந்து அனுப்பலாம். நிறைய நேர்கள் நிறைய பதிவுகளை கொடுத்துட்ருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய காலை வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உடலும் உள்ளமும் நலம் பெற இனிமையான பாடல்கள் இனிய காலை வேலைன்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. ராஜா சுப்பிரமணியம், பழைய பாடல்களை கேட்பதில் உள்ள மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பதிவு கொடுத்துருக்காங்க. புரசை வாக்கம் சௌந்தரராஜன், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், என்றும் இனியவை தான் அப்படின்னு ஒரு பதிவும் கொடுத்துருக்காங்க. சென்னியப்பன், என்றும் இனியவை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். பொன்னான காலை பொழுதில் இனிமையான பாடல்களை கேட்பதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை மனோகரன், என்றும் இனியவை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜே அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கமலா வரதன்.

0: இனிமையான காலை பொழுதில் என்றும் இனியவை இனியவை தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் நிறைய பதிவுகளை கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் பாடல்களிடையே நம்ம கேட்போம். நேரம் 11:30.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல். இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

எஸ் ஜானகி ஜெமினி கணேசன் குரல்களில் ஒலிக்க கேட்டும். கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திற்காக எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைத்த பாடல் அது. குமா பாலசுப்ரமணியம் இயற்றியது. நேரம் 11:37:30. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. நினைப்படுத்துகிறோம் நேயர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான பதிவுகள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு சவுண்ட் ட்ராக் ஒளிச்சித்திரம். வெங்கடேஸ்வர ஆலயம் வழங்கும் அமர்கலம் திரைப்பட ஒளிச்சித்திரம் இடம்பெற கேட்கலாம். இதில் அஜித்குமார், ஷாலினி, ரகுவரன், நாசர், ரமேஷ் கண்ணா, தாமு உள்ளிட்டோர், இசை பரத்வாஜ், திரைக்கதை வசனம் இயக்கம் சரண், வானொலி வடிவம் வி குமார்.

கண்ணதாசன் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டோம். பாலும் பழமும் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாடல் அது. பாடலை பாடியிருந்தார் பி. சுசீலா. நேரம் 11:42. நிகழ்ச்சியில் அடுத்து வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக டி. எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல். பாடல் கண்ணதாசன், இசை கே. வி. மகாதேவன்.

படுக்கை என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, படுக்கை என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை

வாலி இயற்றிய பாடல் கேட்டோம். சந்திரோதயம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார். நினைப்படுத்துகிறோம் நேயர்களே, நமது விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz-இல் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பகுதிகளோடு இன்றிரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் ஸ்ரீராம் சர்மா அவர்களின் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் மு செண்பகாசி, தொகுப்பு ஜெயலட்சுமி. இன்றிரவு 9 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன் சந்திரன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 MHz-இல் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மருதகாசி இயற்றி கே வி மகாதேவன் இசையமைத்த கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல்

0: கொள்வேன்.
1: அப்பா,
2: நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் பர்வத வர்தினி, இனிய முற்பகல் வணக்கம் சார், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு வருகிறோம். நிகழ்ச்சியில் ஒலித்த நலம்தானா பாடல் வந்து மிகவும் அருமை. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இளங்கோ பெரும்பாக்கம் ஒலித்த அனைத்து பாடல்களுமே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன், பழைமை என்றும் இனிமை, பண்பலை அளித்த பெருமை, நேரலையில் கேட்பது வளமை, நெஞ்சில் நிலைக்கும் செழுமை, தேர்ந்தெடுப்பதில் புதுமை, தொகுப்பில் தெரிவது இளமை. வாழ்த்துக்கள். ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி. ஆரம்பமே அமர்கலாம் சார், இயல் இசை நாடகம் என முத்தமிழால் தொடங்கி கேட்போரை நலம் பேண வைக்கும் கானத்துடன் தொடர்ந்து சொன்னது நீதானா என இப்படி தொடரும் நிகழ்ச்சிக்கு சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி. சரவணன் ராமலிங்கம், இனிய காலை வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம்லிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலைத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து முருகன், அன்பான வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சூளையிலிருந்து மனோகரன், திரைப்பட பாடல்களை தொகுத்து தருவது நமது ஆர்ஜே, ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேனமுதமாக இனிக்க செய்தது, செந்தமிழ் தேன்மொழியாய் செவிகளை இன்ப தேன் வந்து பாய்ந்தது போல இருந்தது. வாழ்த்துக்கள். வழங்கிய ஆர்ஜேக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா, இனிய காலை வணக்கம் சார், என்றும் இனியவை நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலை அருமை, நலம்தானா பாடல் அருமையாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சங்கர், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பழைய பாடல்கள் என்றுமே இனியவைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் சொன்னது நீ

ஆன பாடல் அருமை, நலந்தான பாடலும் அருமை. வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க புஷ்பம் காமராஜபுரம்லேருந்து. நேரம் 11:55. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி வேதா இசையில் TM சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்

0: நேயர்களுடைய பதிவுகள். அடுத்தது உயர்ந்த மனிதன் பாடல், அந்த நாள் ஞாபகம், மனம் இன்னும் வீட்டுக்குள்ளே சித்திரமாக இருக்கும், நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். லால்குடியிலிருந்து திருமுருகன். கோவிந்தராஜன், என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார், என்றும் இனியவை தான். வேல்முருகன், பாடல்கள் அனைத்தும் அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், இனிய காலை வணக்கம், பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சொல்லியிருக்காங்க. பி எம் பாலாஜி, உயர்ந்த மனிதன் படப்பாடல் ஹவுஸ் தான் சார், பவர்ஃபுல் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி, அன்று வந்த ஆனந்தமான இனிய பாடல்கள், என்றும் இனியவை, கேட்பது சுகமே, யாருக்காக எதற்காக பாடல்கள் கேட்க, எங்களுக்காக வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளங்கோ, இனிய பாடல்கள், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் அனைத்துமே அருமை சொல்லிட்டு அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சி தொடர்பான பாடல்கள் அனைத்தும் அருமை, சில நேயர்களுடைய பதிவுகள் வந்து படிக்க முடியல நேரமின்மை காரணமாக. அடுத்து இன்னும் சில நொடிகளில் ரெட்ரோ நேரம் கேட்கலாம், இணைந்திருங்கள். இது உங்கள் விவத் பாரதி, தமிழகம் 102.3. நேயர்கள் இதுவரை கேட்டது என்றும் இனியவை.
1: என்றும் இனியவை.

0: நேரம் 12:10.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.

0: அப்போதே சொன்னேன் கேட்டியா?
1: இது படம் பேர். பாடினார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சூலமங்கலம் ராஜலட்சுமி, கண்ணதாசன் வரிகளுக்கு இசை சூலமங்கலம் சகோதரிகள்.
0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு புற பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா கண்ணதாசனோட வரிகளை இளையராஜாவோட இசையில் வந்த ஒரு பாடல் அது. குரு அப்படின்ற படத்துக்காக நம்ம கேட்டுச்சோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இளைய எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு பாட்டை எடுத்தாலும் சரி அதில் ஏதாவது ஒரு இடத்துல தன்னோட ஸ்டைலை வந்து காமிக்கிறதுக்கு அவர் மிஸ் பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி ஜானகி அம்மாவோட சேர்ந்து பாடக்கூடிய பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த மாதிரியான பாடல்கள் நம்மளுடைய விவித் பாரதி பண்பலில் வந்து கேட்டு ரசிக்க நீங்கள்லாம் ஆவலாக இருப்பீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. எனவே தொடர்ந்து நெஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இது ரெட்ரோ நேரம்.

நாம் கேட்ட அந்த பாடல் தெய்வீக ராகங்கள் படத்திற்காக ஒலித்தது. பி. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடி இந்த பாடலுக்கு இசை எம். எஸ். விஸ்வநாதன்.

தொழிலாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

இதயக்கணி படத்திற்காக ஒலித்த பாடலை கேட்டோம். பாடலை பாடியிருந்தார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர். புலமைப்பித்தன் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடிய அந்த பாடல். சங்கர் கணேஷோட இசையில் வந்தது சின்ன சின்ன வீடு கட்டி அப்படிங்கிற படத்தில் இன்னைக்கு ரசித்தோம்.
1: ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
2: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
4: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
3: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
4: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
3: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

0: சொன்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன்.
1: Is anybody interested in singing with me? Myself. Pleasure is mine. Please come.

0: நாம் எல்லோரும் தருகின்ற வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன் நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: You, please come.

நாளை நம்ம படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், டி எம் சவுந்தரராஜன், எல்லா ஈஸ்வரி குடியினர் பாடிய பாடலை கேட்டோம். வாளின் மிருகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நிகழ்ச்சியில் அடுத்து

நாம் கேட்ட அந்த பாடல் கிராமத்து அத்தியாயம் படத்திற்காக ஜெயச்சந்திரன் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். கங்கைமரன் இசை, கங்கைமரன் வரிகளுக்கு இசை இளையராஜா.

அபு பிலால் அல் மினோகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1

0: வெள்ளி ஒரு 3 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்டம் நடன கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: டெங்கு வந்து ஃபீவர் வந்து உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. டென்V1, டென்V2, டென்V3, டென V4 அப்படின்னு 4 வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு, ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு வந்து காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம். எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸில், வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லேயும் டோர்ஸ்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
0: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர்

0: ஜெய்ப்பூரில் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளில் 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 பேரை கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 வயது குழந்தை 9 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலா கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாவியா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஈ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ரெட்ரோ நேரம்.

காவல் நின்ற சிங்கத்துக்கு காலம் செய்த சோதனை போல் குட்டிமான் கூட ஒரு தாயும் வந்திடுச்சான். காவல் நின்ற சிங்கத்துக்கு காலம் செய்த சோதனை போல் குட்டிமான் கூட ஒரு தாயும்

0: வழி இல்லை, தப்பி நடக்க முடியல, மன உளைச்சலிலே அலைச்சலிலே சிங்கம் உருமிச்சாய்.
1: அன்புக்கு நான் அடிமை படத்திற்காக அளித்த பாடலை கேட்டோம். பாடலை பாடியிருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம், வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகுல பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்பு தான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து.
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: நேரம் 1 மணி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஆம் நேர்களை, 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: பாடல் உங்கள் சாய்ஸ்.

பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல் நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். 2 9 5 2 0 8 5 3 2 8 3 8 9 8 7 1 மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்கள் 2 9 5 2 0 8 5 3 2 8 3 8 9 8 7 1 வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து டயல் செய்ய வேண்டும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். அதை தொடர்ந்து நேயருடைய பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 1:07. இது பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் முதலில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாரங்க இது பேசுறீங்க?
1: நான் சசிகலா பேசுறேன் சார்.
0: எங்க இருந்து மேடம்?
1: சைதாப்பேட்டையில.
0: சைதாப்பேட்டையில இருந்து சசிகலா மேடம், சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து பொன்னோன செல்வன் வந்து பொட்டு வச்சிட்டாங்க குடம்.
0: பொட்டு வச்சிட்டாங்க குடம். ஓகே, கேட்கலாமா அந்த பாடலை?
1: கேட்கலாம்.
0: நன்றி. பொன்மலை செல்வன் படத்திற்காக மலேசிய வாசுதேவன், மனோ குழுவினர் பாடியிருக்கக்கூடிய பாடல் சித்ராவோடு, கங்கையமரன் வரிகளுக்கு இசை இளையராஜா,

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
1: வேசர்பள்ளியிலிருந்து கோடீஸ்வரன் பேசுறேன் சார்.
0: கோடீஸ்வரன் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: வைதேகி காத்திருந்தால்.
0: சரி, அந்த படத்துல இருந்து
1: படகுல பாடுவாங்களா சார்?
0: படகுல போற பாட்டா? மேகம் கருக்கையிலே இந்த பாடல்.
1: மேகம் கருக்கையிலே.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு வரது. கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: வைதேகி காத்திருந்தால் படத்திற்காக இளையராஜா உமாரமணன் குழுவினர் பாடிய பாடல். இளையராஜா இசையில் வருகிறது அந்த பாடல்.

0: நேரம் 1:17:20. இது 102.3 விவத் பாரத் தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் வேண்டுமென்றால் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் கண்டிப்பாக 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்து ரயில் செய்ய வேண்டும். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்து வந்திருக்கக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: கோயம்பேடுல இருந்து ராஜேஷ் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க ராஜேஷ் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: ஆயுத பூஜை. என்னன்னு சொல்லுவேன் அந்த பாடல் வேணும்.
0: ஓ, நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்றீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு அவரது கேட்கலாம் அந்த பாடல்.
1: ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சாங் ரீ ரிலீஸ் மாதிரி.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.
0: ஆயுத பூஜை படத்திற்காக ஒழிக்க வரும் பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா படத்திற்கும் இந்த பாடல் வைரமுத்து அவர்களில் வித்யாசாகர் இசையில் வருகிறது.
2: என்னத்த

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார், என்ன பாட்டு கேட்கலாம் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: தேவிகா, பல்லாவரத்துல இருந்து பேசுறேன்.
2: பல்லாவரத்துல இருந்து தேவிகா மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்?
3: படம் வந்து என்ன சி மச்சான். பாட்டு வந்து ஆடியில சேதி சொல்லி அவனியில் சேதி வச்சு சேதி சொன்ன மன்னவருதான், எனக்கு சேதி சொன்ன மன்னவருதான், சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவரு தான். அந்த பாட்டு போடுங்க.
2: சூப்பருங்க, கண்டிப்பா வருது, கேட்கலாமா?
3: நன்றி சார்.
2: நன்றி நன்றி நன்றி. என்ன ஆசை மச்சான் படத்திற்காக சித்ரா பாடி இருக்கக்கூடிய பாடல் இது. காளிதாசன் வரிகளுக்கு இசை தேவா.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: உங்கள் விவித் பாரதியின் 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 1:30, 30 இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி இது. 2952-0853 மற்றொரு எண் 2838-9873 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில். மேலும் வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணை டயல் செய்ய வேண்டும். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்குளம் சிவகுமார் சார்.
0: சிவகுமார் சார், என்ன பாடல் உங்களுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: நிகழ்ச்சியில ராமன் தேடிய சீதை படம், இதுல நல்லது கண்ணே நன்றியுள்ள

0: இந்த பாடல் வேணும் சார்.
1: கண்டிப்பா வருது, கேட்கலாமா?
0: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி நன்றி.
0: ஓகே ஓகே.
1: ராமன் தேடி சிறிய படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல் இது. கண்ணதாசன் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: சென்னை ஏழு கிணறு தேவா.
0: ஆ, சொல்லுங்க.

0: எனக்கு வந்து பலே பாண்டியா படம், அதுல வந்து நீயே உனக்கு நிகரான ஒரு பாட்டு, எம் ஆர் ராதவும் இவங்களை பண்ற லூட்டி இருக்கு பாருங்க, மாமா மாப்பிளே மாமா
1: மாமா
0: காமெடியா இருக்கு அந்த சீன்.
1: கண்டிப்பா
0: ரெண்டாவது அந்த அந்த சுருதியோட பாடுவாருங்க, அதை வந்து எதிர்த்து பாடுற மாதிரி இருக்கு அந்த பாடல்.
1: கண்டிப்பா
0: ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப ரசித்த பாடல். நானு
1: கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப ரசிச்ச பாடல் அது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய நினைவூட்டல் நீங்க கொடுத்தது, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கேட்கலாம் அந்த பாடலை.
0: நன்றி
1: நன்றி. டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வருகிறது, பலே பாண்டியா படத்திற்காக.

நீதாகா

0: தக்க தண்டி கிண்ணத்தோ மாப்பிளே
1: தனிப்பமாக சகப மாமா

0: பாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நேரம் 1:43, இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வந்திருக்கக்கூடிய நேர் என்ன பாடல் கேட்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
5: மாணிக்கம் கேக்கணும். நல்லமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: அருமையா இருக்கேன் சார்.
4: சொல்லுங்க சார், என்ன பாடல் உங்களுக்கு வேணும் நிகழ்ச்சியில?
5: படம் வந்து நீயா படத்துல இருந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம், அந்த பாடல் வரும் சார்.
4: ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு அவரது கேட்கலாமா?
5: கேட்கலாம் சார். நன்றி சார்.
4: நன்றி நன்றி. நீயா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் பாடிக்கக்கூடிய பாடல் இது. கண்ணதாசன் வரிகளுக்கு இசை சங்கர் கணேஷ்.

0: நேரம் 1:49 ஆயாச்சு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய நேயர் யார், என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஆனந்த் சார், சைதாப்பேட்லேருந்து.
0: சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு?
1: மணிக்குயில் படம்.
0: ஆம்,
1: தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆதாயம்.
0: தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆதாயம். ஓகே, கண்டிப்பாக கேட்கலாம் அந்த பாடல்.
1: ஆ, கேட்கலாம் சார்.
0: நன்றி. மணிக்குயில் படத்திற்காக மனோ உமாரமணன் பாடியிருக்கக்கூடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: நேரம் 1:54 20 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு நேராக வரக்கூடியவர் யார், என்ன பாடல் கேட்கலாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: செங்குன்றம் பி முருகன். நலந்தானா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க,
1: என்ன விளக்கு படத்துல இருந்து? மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் வணக்கம் வரும் மாலை போதோடு.
0: கண்டிப்பா கேட்கலாமா?
1: நன்றி சார்,
0: நன்றி நன்றி. ஒளி விளக்கு படத்திற்காக ஒழிக்க வரும் பாடல் இது. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடலுக்கு வரிகள் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: சம்சாரம் என்று சொல்லணும், நீயும் அளவோடு புள்ள பெறணும். மாம்பழத் தோட்டம், மல்லிகை கூட்டம், மணக்க வரும் மாலை.
1: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகுல பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்பு தான்.
0: நான் சொல்லிக் கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து.
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
3: இன்னும் சில நொடிகளை தொடர்வது 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
4: Good afternoon. This is Akashvani. I am Saira Mujtaba with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi to hold bilateral talks with his Dutch counterpart Rob Jetten and call on King William Alexander and Queen Maxima today. Several important agreements expected to be signed, including in the fields of semiconductor chips, AI and bilateral trade. Army Chief General Upen Dwivedi warns Pakistan against harboring terrorists and operating against India. West Bengal government orders re-verification of caste certificates issued since 2011. CBSE announces a 2-stage re-evaluation process of answer sheets for class 12 students. And in badminton, Indian duo of Sattvik Sairaj and Chirag Shetty enter finals of Thailand Open after a thrilling victory over Malaysian pair in the semi-finals. And now the news in detail. Prime Minister Narendra Modi is scheduled to hold bilateral

அதன் பிறகு மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நமக்காக காத்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழில் விளையாடு அப்படிங்கிற ஒரு ஆட்டத்தை தான் நாம விளையாட போகிறோம். வழக்கமாக என்ன பண்ணுவீங்க, நான் ஒரு 5 தலைப்புகள் அதில் வச்சுருப்பேன். அதில் நீங்கள் வந்து எந்த தலைப்பு பிடிச்சிருக்கோ அந்த கேள்விகளை நம்மக்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து பதில் சொல்லி விளையாடலாம். அதுதான் அந்த ஒரு நிகழ்ச்சி. சரி, இந்த மணித்துளியில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சி வரும்போதே யோசிச்சுட்டு வந்தேன். பல விஷயங்கள் கண்ணு மூடி வந்துச்சு. அதில் எந்த விஷயம் சிறப்பான விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, எழுந்திரு உழைப்பு காத்திருக்கிறது இன்று உன் நாள் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் காலையில் நான் எழுந்திருக்கும் போது என் கண்ணில் பட்டுச்சு. ஆமாம், எந்திரிச்சிட்டாலே பல நேரங்களில் நமக்கான நாள் நம்ம கையில் தான் இருக்குது. அதை நாம் எந்த பக்கம் பயணம் பண்ணி எப்படி எப்படிலாம் போகிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. ஸோ அகரமாக இருக்கமா

பண்ணி எப்படி எப்படிலாம் போகிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. ஸோ அகரமாக இருக்கமா, சிகரமாக இருக்கமா, தகரமாக இருக்கமா, தங்கமாக இருக்கும் அப்படிங்கிறலாம் அதை பொறுத்து தான் முடிவாகும். இப்போது அந்த அகரமும் சிகரமும் எப்படி அகரத்துலேருந்து சிகரமாக மாறுது அப்படிங்கிறத கேட்டுடலாம் பாடல். இதோ

0: கேஜே ஏசுதாஸ் குரலில் வைரமுத்துனுடைய வரியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் சிகரம் படத்துக்காக கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: 102.3 FM. 2:23 22 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் முதல் பாடல் கேட்டு முடிச்சிங்க, எங்கள் ஸ்டைல். இப்போ என்ன ஸ்டைலில் இனிமே வரக்கூடிய பாடல்கள் போகுது அப்படிங்கிறத நான் திறந்த வெளியாக சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ முதல் பாடல் எங்கேருந்து ஆரம்பித்தது அதை முதல்ல பிடிச்சிக்கோங்க. நான் இனிமேல் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கும்போது எந்தெந்த வரிகளை சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மனசில் வச்சு அப்படியே ஒரு 50வது நிமிஷத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள். இது வந்து எந்த ரூட்டில் போகுது, எந்த பாதையில் போகுது, எந்த திக்கு திசையில் போகுதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும், சரிங்களா? இப்போ முதல் பாடல் கேட்டுட்டீங்க. ஒன்றுக்கு ஒன்றுக்கும் நான் வந்து கதை வந்து வேறு மாதிரி சொன்னாலுமே கூட நீங்கள் அந்த வரிகளை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, கடைசியாக நான் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான எதை ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடிய வரிகளை பிடிச்சிட்டிங்கன்னா நான் எந்த ரூட்டில் போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ முதல் பாட்டு கேட்டிங்க, தங்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அந்த தங்கம் வந்து எங்கே இருக்கும்? மண்ணுக்கு அடியில் இருக்கும். அப்படியே நம்ம ஆகாயத்தில் தங்கம் இருக்குமா அப்படின்லாம் நம்ம யோசிச்சு பார்ப்போம்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேற்று கிரகங்களில் அந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் ஒரு பக்கம், அறிவியலாளர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் வந்து வேறு என்ன உலோகங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஒருவேளை அங்கேருந்து கிடச்சா எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக நம்ம அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்கமாக வேணாம், சில்வர் வெள்ளின்னு வச்சுப்போம். அந்த வெள்ளி போன்ற ஒரு இருக்கும், அது என்னன்னு சொல்லி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது தரைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம வந்து அங்கே போய் நீங்கள் வந்து தங்கம் வெளியெல்லாம் தேடி போக வேணாம் பாஸ், நானே வாரேன் அப்படின்னு சொல்லி அது இறங்கி வருது. என்ன அது? கேட்டுருவோம். பாடல் இதோ.

0: கேஜே யேசுதாஸ், உமா ரமணன் குரல்களில், வாலியினுடைய வரியில், இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அரங்கேற்ற வேளை படத்திலிருந்து அந்த ஒரு அருமையான பாடலை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தமவ அண்ண பொண்ணு நடைய. சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தமவ அண்ண பொண்ணு நடைய. நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தமவ அண்ண பொண்ணு நடைய. நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்.
0: 2:31 ஏழு நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு இன்னமே புரியல அப்படின்னா, ஓகே, ஒரு 2:50 அந்த கடைசி ஒரு 10 வரைக்கும் நீங்கள் யோசிங்க. ஏன்னா எல்லா பாடல்களையும் கேட்டு ஒன்றா இணைத்து பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவு புரியும். நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அகரம் இப்போ ஆரம்பித்து ஆகாய வெண்ணிலா பக்கம் போய் இப்போ எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காம பல நேரங்களில் தங்கம்லாம் நம்ம கைக்கு கிடச்சா எப்படி இருக்கும். அதெல்லாம் பார்க்க பார்க்க, அதாவது இதை பார்க்க பார்க்க புதுமை, அது கூடவே கொஞ்சம் இசையோடு கேட்க கேட்க இனிமை. இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, இதை பார்க்க பார்க்க புதுமை, இசை கேட்க கேட்க இனிமை. அந்த இனிமையை இப்போ உங்கள் காதுகளுக்குள்ளே நாம் பாய்ச்சிறோம். தொடர்ந்து கேட்டு இணைந்து மகிழ்ந்தீர்கள். இது

0: ஒரு பாட்டு பாடுமா?
1: இதை பார்க்க பார்க்க புதுமை, இதை

0: அந்த ஒரு அழகான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் கேட்டு முடித்தோம். தங்கமகன், அதாவது ரஜினிகாந்த் நடித்த தங்கமகன் படத்துக்காக வந்தது. வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் பாடல் வந்தது.
1: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விபித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
0: 2:39 28 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். பாடல்கள் இப்போ ஓரளவு ஒரு 20% உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு கால் பங்கு புரிய ஆரம்பிக்க எந்த ரூட்டில் போகுதுன்னு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது சமீபத்தில் ஒரு 1-2 முன்னாடி ஊட்டி பக்கம் ரோஜா அந்த மலர்கள்லாம் நிறையா பூத்து குலுங்குது, சீக்கிரமாக மலர் கண்காட்சி வந்து நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த அதிகாலை நேரத்தில் அங்கே போய் வந்து குழுகுழுன்னு இருக்கும் அந்த செடிகளில் அந்த ரோஜாவோ இல்லை மலர்கள்லையோ அந்த ஈரம் துளிகள் இருக்கு இல்லையா, நீர்த்து துளிகள், சின்ன சின்ன துளிகள் பட்டு அதை பார்க்கும்போது பார்க்குறதுக்கே அப்படி அற்புதமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ கடந்த பாடலில் பூ மாலை கேட்டோம் இல்லையா, அந்த பூ மாலைக்கு முதல்ல என்ன வேணும், பூக்கள் வேணும். அந்த பூக்களை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், அதில் முக்கியமான பூக்கள் நிறையா இருக்குது. அதில் ரோசா பூலாம் வச்சு மாலை கட்டினா எப்படி இருக்கணும், சூப்பராக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுவும் அந்த ஈரமான அந்த ஈரம் படர்ந்த அந்த வேலையில் அதிகாலை நேரத்தில் அப்படி முட்டு முட்டாவாக இருக்கிறதுல ஃபோட்டோ பிடிச்சி நிறைய பேர் ஸ்க்ரீன் சேவராக வச்சுருப்பாங்க, வால்பேப்பராக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடியது ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, இதுதான் உங்களுக்கான குழு. அப்படியே லிங்க் பண்ணி யோசிங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு பாட்டு கிடைக்குது.

0: கேஜே ஏசுதாஸ் குரலில் வைரமுத்தனுடைய வரிகளை, இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் இளமை காலங்கள் படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு இதான்
2: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
3: இன்று இரவு 8:05
2: எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
4: வள்ளுவர் அழகா சொன்னாரு, தியானம் பண்றது எப்படின்னும் போது படிச்சு ஞாபகம், கண்ணை மூடி உட்காந்துங்க, தியானம் பண்ணும் போது புள்ளி நினைச்சுங்க, அந்த புள்ளி அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து குரங்கா மாறும், அந்த குரங்கு டான்ஸ் ஆடும், இறங்கி ஓடும், துரத்திட்டு போகாத விட்டுடும், என்ன ஆகுமா அந்த மனக்குரங்கு ஓடுமா, 10 கிலோமீட்டர் ஓடு ஓடு ஓடி, அதை அப்படி போவோம், பார்க்கும் இதை பார்க்கும், வேற ஏதாவது சினிமாவுக்கு போவோம், இது பணங்க பார்க்கும், எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு திருப்பி வந்து நிற்கும் 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு.
3: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: 2:47:24 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
3: இப்போ ஓரளவு பாதி கிணறு தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 அல்லது 2 பாடல்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். சிலர் வந்து முகநூலில் கருத்துக்களையும் போட ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்து வந்து அந்த ஈரமான ரோஜாக்கை வந்து நம்ம யாருக்கு கொடுப்போம்? யாராவது நமக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுப்போம். அப்படி நமக்கு பிடிச்சவங்க நம்ம முன்னாடி இருக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதாவது ஒன்றைத்தான் நான் உசுராக நினச்சிருக்கேன், இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, ஒன்றைத்தான் நான் உசுராக நினச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்கள்ல, அதையே ஒரு பாட்டாக மாறினா எப்படி இருக்கும்? இதையும் கோர்த்து பார்த்து நீங்கள் அடுத்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பாட்டு கிடச்சிரும். இப்போது அந்த பாட்டு உங்களுக்காக.

கேஜே ஏசுதாஸ் மஞ்சுளா குரல்கள்ல வைரமுத்தனுடைய வரியில இளையராஜாவினுடைய இதமான இசையில அந்த இனிய பாடல் நல்லவனுக்கு நல்லவன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். இரண்டு மணி 52 நிமிடம் 36 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில நமது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முகநூலில் கருத்து பதிவுகளை போட்டு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முரளி அப்படிங்கிறவங்க வந்து இப்போ தான் போட்டிருக்கிறாங்க, இன்னும் என்ன கண்டென்ட் வரல. ஃபைனாஸ் அகமது அவங்க வந்து இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. பர்வதவர்தனியும் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. பாலு கிருஷ்ணன் மதிய வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஹைதா மஹை அவங்களும் வந்து வணக்கம் சொல்லி புதுப்பட்டி பொன்னமராவதி அங்கேருந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் பிற்பகல் வணக்கம், இனிய பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்கீங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து எங்கள் ஸ்டைலில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இணைந்து நம்ம கேட்டிருக்கோம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி எங்கள் ஸ்டைல் எல் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீரராகவன் அவங்க வந்து அவருடைய ஸ்டைலில் உங்கள் ஸ்டைல் வித்தியாசம், உள்ள உருகும் பாடல்கள் அத்தியாசம், உணர்வுபூர்வமான தொகுப்பு அப்படின்னு போட்டு அட்டகாசம்னு அவர் ஒரு ஸ்டைலில் ரேமிங்காக கொடுத்துருக்காரு. உவகை கானங்கள் சங்கமம் உலோகங்களின் பெருமை பேசிடும் உணர்த்தும் பாடல்கள் உலா இனிமை அப்படின்னு சொல்லி மாதவர்தந்து வீரராகவன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு வணக்கம் சொல்லி. அதுக்கப்புறம் மேலப்பேடு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற யார், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவங்களும் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவர் வந்து தமிழ் எழுத்துக்களை அதுவும் அந்த உயிரெழுத்துக்களை வரிசைப்படுத்தி பாடல்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஓரளவு நெருங்கி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அதுதான் ஓரளவு சில பாடல்கள் வந்துச்சு. அதே போல் வேறு யாரெல்லாம் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி புஷ்பவள்ளி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எஸ் பழனி வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேறு யார், பிரபாகரன் பாடல்கள் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் உயிரெழுத்துக்களை வந்து வரிசைப்படுத்தி பாடல்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அவ்வளோதான், கிட்டத்தட்ட மதிய நேரத்தை குதூகலமாக ஆக்கி பாடல்கள் போயிட்டுருக்குன்னு சொல்லி அவருடைய உற்சாகத்தை நம்மக்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், கிட்டத்தட்ட முடிஞ்சளவுக்கு ஆவலாக ஆரம்பித்து கடைசி வரைக்கும் போகலான்னு பார்த்தேன். ஆனால் நேரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம ஊ வரைக்கும் கேட்டோம், இன்னொரு நாள் முடிஞ்சால் கேட்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று கேட்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல். இந்த வேளை 2:55 நிமிடம் 5 நொடி, இனி தொடர்வது

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் அடல் புஜல் யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். அடல் புஜல் யோஜனா நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை இலக்காக கொண்டுள்ளது. முக்கியமாக உள்ளூர் சமூகங்கள் பங்குதாரர்களின் தீவிர ஈடுபாட்டுடன் நிலத்தடி நீர் ஆதாரங்களின் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளால் ஒதுக்கப்படும் நிதி நியாயமான முறையில் செலவிடுவதை உறுதி செய்கிறது. நிலத்தடி நீர் மேலாண்மைக்கான நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தும் முக்கிய நோக்கத்துடன் இந்த திட்டம் ஒரு முன்னோடியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இருந்து வரும் பிரச்சினையான நிலத்தடி நீர் குறைபாடு என்ற சிக்கலை போக்குவதற்கு இந்திய அரசாங்கம் 2018 உலக வங்கியின் நிதி ஒப்புதலை பெற்று 2019 டிசம்பர் மாதத்தில் இந்த அடல் புஜல் யோஜனாவை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டமானது ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. அடல் புஜல் திட்டம் இந்தியாவில் நிலத்தடி நீர் பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பானது. நிலத்தடி நீர் ஆதாரங்களை மீட்டெடுப்பதற்கும் நிலத்தடி நீர்வளங்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதற்கும் உள்ளூர் மட்டத்தில் மக்களின் ஈடுபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டம் தற்போது ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கான நிதியில் ஒரு பாதி செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது, மற்ற பாதியை

0: உலக வங்கி கடனாக அளித்துள்ளது. சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் நிலத்தடி நீர் மேலாண்மை இலக்குகளை அடைவதற்கான ஊக்கத்தொகையாக கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் மாநிலங்களுக்கு 50% பணத்தை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஹரியானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள சுமார் 8000 மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆபத்தான விகிதத்தில் நிலத்தடி நீர் குறைந்து வருவது தொடர்பான மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கையின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு அடல் புஜல் யோஜனாவை விரைவாக செயல்படுத்தி வருகிறது. நாட்டின் முன்னுரிமை பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கே மக்கள் பங்களிப்போடு இந்த நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் நீர் அமைப்புகள் 2 வகையாக உள்ளன. வண்டல் மற்றும் கடினமான பாறைகள் கொண்ட நீர்நிலைகள். இந்த திட்டத்தின் கீழ் முன்னுரிமை பகுதிகளாக குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மாநிலங்களில் நிலத்தடி நீர் அதிகமாக சுரண்டப்பட்டு அங்கே நீர் ஆதாரம் வெகுவாக குறைந்துவிட்ட காரணத்தினால் அங்கே மக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான திறன் வளர்ப்பு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் சமுதாய அளவில் பெரும் மாற்றத்தை கொண்டுவர இயலும் என்று திடமாக நம்பப்படுகிறது. அடல் புஜல் யோஜனா திட்டம் நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இணைந்துள்ள மாநிலங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நிதி மானியமாக வழங்கப்படுகிறது. நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான 4 முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. நீர் மேலாண்மைக்கான நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்குதல், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துதல், நீர் பயன்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மையை வளர்க்க சமூகம் சார்ந்த நிறுவனங்களை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் நோக்கமாகும். பெரிய அணைகள் மற்றும் புதிய பெரிய அளவிலான நீர்ப்பாசன அமைப்புகளின் கட்டுமானம், தொழிற்சாலை கழிவுநீர் சேகரிப்பு, சுத்திகரிப்பு மற்றும் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் செய்ய பயன்படுத்துதல், சுற்றுச்சூழலுக்கு பாதகம் ஏற்படுத்தாத செயல்பாடுகள் போன்ற அடிப்படையில் இந்த திட்டத்திற்கு முதலீடுகளும் வரவேற்கப்படுகின்றன. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் அடல் புஜல் யோஜனா பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர். விவித் பாரதி தமிழ் பண்பலை

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 3:30. இந்த மணி துளியில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி ஒளிச்சித்திரம் பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. ஒளிச்சித்திரம் பகுதியில் நமக்கு இன்று என்ன திரைப்படம் வர காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமர்கடம் திரைப்படம் காத்திருக்கிறது. வாங்க கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷவாணி

வெங்கடேஸ்வர ஆலயம் வழங்கும் அமர்களம் திரைப்பட ஒளிச்சித்திரம். நடிப்பு அஜித் குமார், ரகுவரன், நாசர், தாமு, ரமேஷ் கண்ணா, ஷாலினி மற்றும் பலர். இசை பரத்வாஜ். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் சரண். வானொலி வடிவம் வி. குமார்.

0: 9:30 மணிக்கு கவுண்டர் பெல்லு கொடுத்தோமா, டிக்கெட் இஷ்யூ பண்ணுமா, 10 மணிக்கு ஷோ பெல்லு கொடுத்தோமா, படத்தை ஓட்டணுமான்னு இருக்கணும்.
1: லால் சார், நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் எதிர்பார்த்த யாருன்னு உனக்கு தெரியும்ல. அவர் தான் அவரே தான். அவருக்கும் அந்த அடையார் கடை மேலே தான் இன்ட்ரெஸ்ட். அந்த கடைக்கு எவ்வளோ வேணாலும் பகடி கொடுத்து நீ ரெடியாமே. வட்டியில் வந்த துட்டு இல்லை, ஏன் கொடுக்க மாட்டேன். ஆனால் நம்மால் பாவம் 7 உன்ன மாதிரி ரூபா நோட்டில் கப்பல் விட முடியாது. அவருக்கு அந்த கடை வேணும். ம், டச்சே புலம்பாத, வேணாம் பையன்கிட்ட பேசு. நனைஞ்ச கோழி வீட்டில் விட்டு.
2: நீதான்பா கறிட்டு.
3: பாச, இந்த தியேட்டர் உனக்கோ எனக்கோ சொந்தம் இல்லை. பார்த்து பார்த்து கட்டின முதலாளிக்கு சொந்தம். இங்க நான் தங்குறேன், நீ தூங்குற, அவ்வளவுதான். ஏதாவது விவகாரம் விடிஞ்சு பழைய குப்பையெல்லாம் கிளறினா என் வண்டி எப்படி ஓடுறது? வாச, நீயே சொல்லு. ஏதாவது சொன்னா பட்டு பட்டுன்னு கோவம் வந்து சட்டு சட்டுன்னு போயிடுறான். அவன் என் புள்ள மாதிரி
2: அத்தை அவங்ககிட்ட சொல்லிட்டே போற.
4: ஜோ தாமஸ், இதுதான் எங்க காலேஜ். இங்க கர்நாடிக் மியூசிக் சொல்லி தராங்க, டான்ஸ் சொல்லி தராங்க. நீ வந்து பாரு, அசந்து போயிடுவேன். நீ என்ன மியூசிக் பேரி பிடிச்சு ஓடாத, விழுந்துருவேன். ஜோ, ஓ என்ன ஜோ, நீ கேட்டியா? குட் மார்னிங் மேடம். வா மோகனா, தூரல எப்படி இருந்து? நல்லா இருந்துச்சு மேடம். ஜோ, இவங்கதான் மேடம்.
5: God bless you, madam.
4: யார் இவரு? பாவம் இவரு, கண்ணு தெரியாது. நாங்க டூர் போயிருந்தப்போ நாங்க வந்து ட்ரெயின்ல ரொம்ப நல்லா பாடி பிச்சு எடுத்துட்டு இருந்தாரு. நான் பிளைண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறேன்னு மெட்ராஸ் கூட்டிட்டு வந்துட்டேன். அவர் முகத்தை பாருங்களேன், மியூசிக் காதல விடுற பரவசம். சங்கீத வாசம் பிடிக்கிறவங்க கிட்ட சட்டையில வாசம் பிடிக்கிறீங்க இல்ல? வாஜு,
6: ஏங்க பாலி, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, படம் ஓடும்போது கேமரா விட்டு கீழே வராதானே?
7: இன்ட்ரோல் ரீல் தானே, ரங்கா கவனிச்சுப்பா, அதான் இறங்கி வந்துட்டேன்.
8: வணக்கம் பில்லா சார்.
2: பில்லா சாரா?
6: கபாலி கேபினுக்கு போ.
7: சரி பில்லா,
6: போ. என்ன மேட்ரு?
8: வாசு ஒண்ணுமா தேங்குறான், கொஞ்சம் எழுப்பேன்.
6: பாத்தியா, பேட் டைம் கிரியேட் பண்றிய, கரண்ட்ல கை வைக்க சொல்லி வைக்கிறேன். ஆனா வாசு மட்டும் எழுப்ப சொல்லாத.
8: அதுக்காக நானே எழுப்ப முடியும்.
6: கெட்ட நேரம் இருக்கிறோம் தானே வாசு எழுப்ப முடியும். எழுப்பு.
8: அனுமதி பட்டாசியை கையில பிடிச்சி வெடிக்கிறேன். வேணாம், என் நேரம்.
6: ரீல் மாத்தன்

0: என்ன சூது, நாத்த குடல
1: திரட்டுது. என்ன வாசல், இது ஒரு தெய்வீக வாசல். இப்ப கேட்டா
2: வாசு, எம்எல் அர்ஜுன் எட்டார் சொன்னாரு, வா.
3: கட்டி
1: புடிக்கிற கையில கத்திய வச்சிருக்க போறான்.
3: இருபது வருஷம்
4: ஜெயிலே ஓடி போச்சு. கடைசியா நம்ம கல்கத்தா, அங்கதான் சொன்னாங்க நீ மெட்ராஸ்ல இருக்கிறதா.
3: ஜி, நீங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கூட்டம் தேன் கூட்டுல கல்லறிஞ்ச மாதிரி சிதறி போச்சு. குறிக்கோளே இல்லாம பறந்து கண்டவங்களெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு திசைக்கு ஒன்னா பிரிஞ்சு போயிருச்சு. கொட்டுவா புடுங்கிட்டா போல நான் மட்டும் மெட்ராஸ் வந்து ஒதுங்கிட்டேன். 15 வருஷம் ஆச்சு.

0: அவங்க கங்கா என் பொண்டாட்டியும் குழந்தையும் தேடிட்டு இருக்க.
1: ஏன் போஸ்ட் மேல போஸ்ட் கொடுத்துருக்குற? ஏய் ஹலோ, என்ன என்ன லுக்குடுற? ஓ நீயா தம்பி? எந்த ஊர் தம்பிக்கு? எந்த ஊர் பேசியா?
2: இப்படியே கொஞ்ச நாள் நீ கேட்டீங்க பத்திரிக்க.
3: இந்த ஆள் யாரு?
2: அவரு
3: இந்த ஆள் யாரு?
2: ஒரு காலத்துல எனக்கு தெய்வம்டா அவரு.
1: ஒரு காலத்துலயா?
2: ஆமா,
1: முன்னாள் தெய்வம்.
2: ஆமாடா, வாடா.
1: பாத்துட்டு போறேன், தெய்வத்தை பார்த்ததே இல்ல. பாத்துட்டு போறேன். தேவடு தலர தலர்.
2: அறிவு கட்டவனே, அவர் எதிரில் பாசம் கூப்பிடாதன்னு எத்தனை
4: தடவை சொல்லிருக்க?
2: மறுபடியும் இன்னைக்கு அண்ணாமலை படம் தான் நூன் சொன்னு போஸ்டர்லாம் ஒட்டியாச்சு.
4: ஆமா,
2: அண்ணாமலை பொட்டி வந்தாச்சா?
4: பொட்டி காலைல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆபீஸ் வந்தது, வந்து கலெக்ட் பண்ணி சொல்லிக்கிறாங்க.
5: எங்கேயோ உதப்பட்டு சாப்பிடுறா நீ.
4: அண்ணாமலை பெட்டி எடுத்துட்டு போல
6: போறேன். நான் போனாதானே பொட்டி வரோம்.
4: அப்ப போ,
6: அப்ப வாச வைப்பு.
4: பாத்தியா,
6: அண்ணாமலை பிரிண்ட் வரணுமா வேணாமா?
4: இல்ல பார், அண்ணாமலை போஸ்ட் ஓட்டுனா நிக்க இடுப்புல துண்ட கட்டின வேணாம். என்ன பத்தி உனக்கு தெரியாது. இப்போ பா,
6: இப்பதானே பாக்க போற.
4: வாசு வாசு.
6: சண்டு மாஸ்டர் ஆகணும் இல்ல, அப்பப்போ இப்படிதான் நான் ட்ரைனிங் கொடுப்பேன். நான் வாசு ஆள் வச்சு எழுப்பிக்கிறேன். போ, மிஷினை தொடச்சு வைப்போ. நான் தலைவர் பட்டோட வரேன். போ போடா, போ மாட்டே நீ. வாசே வாசே வாசே, நீ நல்ல மெய் மறந்து தூங்குறங்கிற தைரியத்தில் கூட வரப்பா. பகவானே கிளைமேக்ஸ் இல்லையாடா பில்பி. அப்ப துட்ட வாங்கி அமைக்கிறல்ல.
4: பின்னாடி வண்டி முன்னாடி கண்ட வச்சு விட்ற முண்டகண்ணா.
7: ஏய், என்ன குரல் விடுற? காருக்குள்ள யாரு இருக்க தெரியும்?
4: காருக்கு உள்ள அந்த நாய் உட்காந்து எவனுக்கு தெரியும்? வெளியே வர சொல்றா.
8: ஏய் செயலாளர்,
7: தலைவர்கிட்ட மன்னிப்பு கேள்டா. நாய
4: இப்ப என்ன மன்னிப்பு கேட்கணும்? அவ்வளவுதானே

0: இந்த ஆட்டோல ஒரு தியாகி தூக்கி நிக்கிறாரு. அவர் எழுப்பு, அவர் சொன்னா நான் மணிப்பு
1: கேக்குறேன்.
2: ஹலோ,
1: எந்திரா.
2: உண்டா
1: உன் கார் மேல எங்க ரீல் இருக்கு, கண்டுக்காம சரணு போற.
3: பொறுக்கி ராஸ்கல், நீ தெரு தெரு சண்டை போடுவ, நீ கார் மேல ஏதாவது வச்சா நான் கவனிக்கணுமா?
1: சும்மா கத்தாத, ரீல் குடு.
3: ஒரு சாரி சொல்ல துப்பு இல்ல, சட்டமா கேக்குறியே. ரீல் தானே வேணும்? இத தரேன், கண்டிப்பா தரேன், தரேன், தர முடியாது, போடா.
0: ஐயோ, மறுபடியும் வெள்ள பாஸ் போச்சு போச்சு. ஐயோ ஐயோ, எந்த பக்கம் போனானே தெரியலையே. கிளைமேக்ஸ் ரீல் வாசே. டே,
1: சும்மா கூவாத. வண்டி நம்பர் நோட்
0: பண்ணிட்டேன்.
4: எல்லாம் கம்ப்யூட்டர்ல ஃபீட் ஆயிருக்குப்பா, ஆபரேட்டர் வர வேண்டாமா?
0: அங்க ஏன் ஆபரேட்டர் நின்னு

0: இந்த நாதாரி பேர் எனக்கு வேலை உயிரும் போட்டிருக்கே, இப்ப என்ன பண்றது? அவனை எங்க போய் தேடுவேன் நானு? ஐயோ
1: என்ன தலைவா, பர்ஸ் வெயிட்டா இருக்குதே, சம்பளம் வாங்கிட்டியா? முதல்ல டயரை மாத்துமா? ரொம்ப தேங்க்ஸ்.
2: அந்த பொறுக்கி தானே
1: அக்கா? அதே பொறுக்கி தான்க்கா. தயவு செஞ்சு கிளைமாக்ஸ் கொடுக்க
2: போதும் போதும் போதும். எந்திரே அச்சோ, மூச்சு வாங்குறிய, காத்து வாங்க. வா
1: உள்ள, நாய்ங்க எல்லாம் இருக்குமே.
2: பாபு இல்ல வா
1: அக்கா, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் தான் கொடுக்க.
3: இன்னைக்கு இது எத்தனாவது கேக்கு?
2: எனக்கு இல்ல மம்மி, ஒரு பொறுக்கிக்கு.
3: பொறுக்கிக்கா? உங்களுக்கு தெரியாது? எதடி எனக்கு தெரியாது? உன் கார் கண்ணாடி உடைஞ்சிருக்கே, அது எனக்கு தெரியாதா? இல்ல யாருக்கும் தெரிய கூடாதுன்னு கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்கே, அது எனக்கு தெரியும்.
4: கடவுளே கடவுளே, கிளைமாக்ஸ் கட்ல காட்டு கடவுளே.
2: ஏய் பொறுக்கி,
1: அக்கா அங்கே தான் உட்கார்ந்து இருக்கற. அண்ணாமலை அண்ணாமலை.
2: என்னது இப்படி? இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு பர்த்டே.
1: அக்கா கேக்காமலே கேக் கொடுக்கறீங்க அக்கா? ரொம்ப நேரமா கிளைமாக்ஸ் கேட்டுக்கறேன், கொஞ்சம் எடுத்து கொடுக்க கூடாதா?
2: கிளைமாக்ஸ் தானே, தோ வருது.
1: ஏதா ஆ மாமா?
2: மாமா இல்ல சித்தப்பா.
1: நாங்க மாமா தான் கூப்பிடுவோம்.
2: எந்திர பொறுக்கி, இது டெபியூட்டி கமிஷனர் மிஸ்டர் ரஞ்சித் போஸ்.
4: யார் இவன்? உன் ஃப்ரெண்டா?
2: ஃப்ரெண்டுக்கும் எனிமிக்கும் நடுவுல.
1: ஆ இந்த மாமா யாருக்கா?
2: இவரு எங்க அண்ணன் அசோக் ரத்னம், அசிஸ்டன்ட் கமிஷனர். எல்லாரும் எங்க அப்பாவோட பர்த்டேக்காக பெர்மிஷன்ல வந்திருக்காங்க.
5: என்னமா, உன் ஃப்ரெண்டா?
2: ஆ ஃப்ரெண்டுக்கும் எனிமிக்கும் நடுவுல.
1: அக்கா டைம் ஆகுதுக்கா?
2: சும்மா இரு. அந்த கேக் சாப்பிடு முதல்ல.
1: அக்கா இந்த மூக்கு மாமா யாருக்கா?
2: ஆ இவர் எங்க அப்பா, போலீஸ் கமிஷனர். பேரு பிர்லா போஸ், ஐபிஎஸ்.
1: என்ன மோனா?
4: என்ன மோகனா, எங்கம்மா உன் ஃப்ரெண்ட்?
2: அவனுக்கு ஏதோ அவசர வேலையா ஓடி போயிட்டான்.

0: வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான்
1: இன்றைய பத்து நிமிஷம் நீட்டி ஓடி இருக்கிறேன் இன்னும் அந்த படுவாய் பேர காண
2: வாசே அண்ணாமலை கிளைமேக்ஸ் அம்பையில் ஆயிடுச்சு வாசே அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போலீஸ் குவார்டர்ஸே குடியிருக்குது வாசே அதுலயும் ஒருத்தருக்கு மூக்கு ஒரு டைப்பா இருக்குது வாசே அவரு தான் கமிஷனரா அந்த பொண்ணோட அப்பனா வாசே
3: ஆமா கமிஷனர் யாரு
2: அவன் பேர்லயே பிலிம் காட்டுறான் வாசே என்ன பேர் தெரியுமா

0: ஆந்திரா போஸ்.
1: தம்பி, அந்த கமிஷனர் பேர் என்ன சொன்ன?
2: இவன் வேற ஒருத்தன். சொல்லுனா மாய கிஷ்வண்டா.
0: அதே பிர்லா போஸ். நான்
1: போஸ் பிலா. பாப்போ ரீல நடத்துறேன்.
0: இந்த வீடுதான்.

Mm-hmm.

0: வந்துருச்சுப்பா. அதே வம்ப, நீயே என்ன விலைக்கு வாங்குற?
1: விலைக்கு தான் வாங்கினேன், காயம் இலவசம்.
0: பாத்து டாக்டர், மெதுவா. யாரா அவன்?
2: யாருக்கு தெரியும், பாவி பையன் மடமடன்னு உள்ள வந்தான், கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இவ்வளவு நடந்து போச்சு.
0: விட்டுருங்க. அசோக் அண்ணா அப்படிதான் சொல்லும், அவனை முதல்ல கண்டுபிடிச்சு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம், பேசே இல்லாம பாத்துக்கலாம். அப்பதான் அண்ணனுக்கு தெரியாம இருக்கும், அவன் எங்க இருந்தாலும் சரி, யார் கையில இருந்தாலும் சரி.
3: உங்க வீட்டுல கலாட்டா பண்ண சொல்லி அவனே வந்து சரண்டர்
1: ஆயிட்டான் சார்.
3: கமிஷனர், உங்க வீட்டுல நேத்தி ஏதாவது நடந்துச்சா?
0: ஒண்ணும் நடக்கலையே சார்.
3: ஒண்ணுமே நடக்கலன்னா அப்புறம் எதுக்கு பி டூல ஒருத்தன உங்க தம்பியும் பையனும் விசாரிக்க போயிருக்காங்களா? சார் போன், கமிஷனர் லைன்ல இருக்கார் சார்.
0: ரஸ்கஸ், நான் எதுவும் வேணாம்னு
4: சொன்னேன்ல? எஸ் சார்.
0: உடனே அந்த பையனை ரிலீஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க.

0: நமக்கு சோறு கிடைக்குது, அது போதும். ஓகே,
1: பெரிய கொம்பா.
2: வாசு, உன்னை நீயே இப்படி நாசப்படுத்திக்கிற?
0: நீ யாரையா கேக்குறதுக்கு?
2: நான் யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு
0: போயிட்டேன். யாருக்கே தெரியாது, ஒரு தடவை எவனுக்காக உங்ககிட்ட மோதம் வந்தேன்.
2: இதான் இதான் இந்த முன்கோவம், இந்த முரட்டுத்தனம் எல்லாமே கொஞ்சம் தூக்கல் எங்க ஜி மாதிரி. அதனாலதான் உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: கலாட்டா ஏரியா நம்ம தியேட்டருக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுது கெஞ்சு கெஞ்சு கேட்டேன், நானும் செட்டில் ஆயிட்டேன். அதுக்காக என்ன வேணாலும் கேப்பியா?
2: கேப்பேன், மனசு விட்டு சொல்றா. உன்னை என் புள்ள மாதிரி நினைச்சிருக்கேன்டா, நான் உனக்கு அப்ப மாறுறேன்.

0: சரிதா
1: ஆசைராஜ்.
0: நம்ம கல்கட்டா தொலைச்சி உன்னை பத்தி ரொம்ப சொல்லிச்சுப்பா. குட். ஒண்ணும் இல்ல, நம்ம தோஸ்த் ஒருத்தன் சூளையில போலீஸ் ரவுண்ட்ல டெத் ஆயிட்டான். என்னடா ஒரு கை குறையுதுன்னு பார்த்தேன். எப்படி சேர்ந்து
2: பசே போடும் போதே மாட்டேன்னு சொல்லாத, பெரிய கை.
1: அந்த ஆசையை விட்டுரு.
3: வாசு
1: ஆசை ஆசையை கூப்பிட்டு வேணும், சரிப்படாது. ரத்தம் நிக்காம ஓடுறது.

Mateo!

0: எனக்கு எவ்வளவு கோபம் வருது. தீ மாதிரி இதே தீ தான் எனக்கு சுவர் போட்டுச்சு ஒரு காலத்துல. அப்புறம் அதே தீ தான் என்ன சுட்டு சுண்ணாம்பா கிடைச்சு.
1: ஓ துளசிதாஸ், வா வா வா.
2: போஸ்
1: பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இது அவர் வைஃப்.
3: நீங்களுமா? துளசி கால்கட்டால ஒரு பெரிய பிசினஸ்மேன்.
1: நான் ஒரு பிசினஸ்மேன் அவளை நம்ப வச்சிருக்கேன். உண்மையிலேயே கல்கத்தால நான் ஒரு டான் ஸ்மக்லர்.
3: எங்க தாத்தா சுதந்திரத்துக்காக ரத்தம் சிந்தன இந்தியாவில தான் குழந்தை பிறக்கணும்னு துளசி நச்சரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்.
1: இப்ப சிபிஐ என்ன வல வீசி தேடிட்டு இருக்கு. நான் ஸ்டேட் ஸ்டேட்டா தப்பிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன்.
3: நான் நேத்து தான் மலேசியால இருந்து வந்தேன். கால தரையில பட்ட உடனே அப்படியே விழுந்து மண்ணை முத்த கொடுத்துட்டேனா பாத்தீங்களே.
1: போலீஸ்காரன் வீட்டை தவிர வேற பாதுகாப்பான இடம் எனக்கு தெரியல.
3: என் தாத்தா ஞாபகமா நான் அடிக்கடி ரத்த தானம் பண்ணுவேன் சாரதா. பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து அதை நிறுத்தி வச்சுட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: கங்கா மட்டும் பிடிவாதமா இந்தியாவுக்கு வரலன்னா நான் வேற எங்கேயாவது பறந்திருப்பேன்.
3: சரியான ரெட்ட வாழ்க்கை. ஒரு பக்கம் பிசினஸ் பிசினஸ் சதா சர்வகாலமா அழைச்சல், இன்னொரு பக்கம் மலேசியால. பாவம் துளசி.
1: நான் இது வரைக்கும் யாருகிட்டையும் எதுவும் கேட்டதே அப்படி கேட்டு மறுத்துட்டாங்கன்னா அது எனக்கு பிடிக்காது. நீ எனக்காக இது செய்யற நான் உன்னை நம்புறேன். You're a wrong man's best friend. துளசி, நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே உங்க அப்பா போட்டு பிச்ச என்ன நம்பலாம். நான் சாப்பிட்ட தட்டுல துப்ப மாட்டேன். நீ எப்ப பார்த்தாலும் என்னையே கவனிச்சுட்டு இருக்க. வயிறு ரொம்ப சாப்பிட.
3: ஹலோ, வயிறு ஏற்கனவே நெரும்பு இருக்குல்ல.
4: கங்கா, இதான் என் பையன்.
5: ஏமா நம்ம வீட்டு சுத்தி போலீஸ் நிக்குது.
1: சாப்பிட்டு முடித்துடுச்சு.
3: உண்மையை
1: ஊர்ல இருக்க என்ன அதுக்கு காரணம்? எப்படியாவது என் கங்காவையும் குழந்தையும் நான் மறுபடியும் பார்க்கணுங்கிறதுக்காக தான். இது என் கங்கா கையெழுத்து. படிக்க தெரியும்ல? சீர்திருத்த பள்ளியும் லாக்கப்பும் கத்து கொடுத்துருக்கு.
6: நீங்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனையாக நானும் குழந்தையும் உங்களை விட்டு பிரிகிறோம்.

0: ஜெயில் சென்சார் போக மிஞ்சினது இவ்வளவுதான். இன்னைக்கு பிர்லா போஸ் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான், அவனை பழி வாங்கணும். அந்த சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அவனோட செல்ல குட்டி அந்த பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு ரெண்டு நாள் நீ கடத்திட்டு எங்கேயாவது போயிடு. அந்த ரெண்டு நாள் பிர்லா போஸ் படுற வேதனையை நான் பார்க்கணும்.
1: என்னம்மா கண்ணு முன் தெரியாம வந்துட்டீங்க? அவுக்கு சொல்றியா? அத்த முதல்ல சொல்லு என்ன விஷயம்.
2: என்ன
1: கேக்குறியா?
3: பாட்டுக்கார
1: பட்டியா நீ? சரி சரி, நானு டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன்.

சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு சத்தம் கூட பாட்டு, தெரியாதவங்களுக்கு பாட்டு கூட சத்தம். லுக், நான் ஒரு மியூசிக் ஸ்டூடண்ட், பாட்டு கத்துக்கிறவ, என்னால பாடாம இருக்க முடியாது. அப்படி நான் பாடக்கூடாதுன்னா நீயாவது பாடு, ஐ மீன் கத்து. யாருமே இல்லாத இந்த இடத்துல அட்லீஸ்ட் சில கழுதைகளையாவது நான் பார்க்க ஆசைப்படுறேன்.

கேக்கிறதுக்கே எனக்கு மூச்சு வாங்குச்சு. பாடின உனக்கு உயிரே போயிடுச்சுன்னு நினைச்சேன். யார் நீ? இது பர்வாசு, நீ நிச்சயம் பாறை கிடையாது. பாறைக்குள்ள தேர இருக்கிற மாதிரி என்னவோ உன்கிட்ட இருக்கு. யார் நீ? சக்கரவாகம், கல்யாணி, ரேவதின்னு ஒரு ராக மாளிகாவே செய்யற அளவுக்கு சங்கீத ஞானி எங்கிருந்து வந்தது சொல்லு. இத தெரிஞ்சுக்காம இங்கிருந்து ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். யார் நீ?

0: ஏமா, ரெண்டு கை, ரெண்டு கால், ரெண்டு கண்ணு, ஒரு மூக்கு, அப்படி தர்மா வந்திருக்க?
1: என்னடி இது? நான் சீரியஸா கேட்ட விளையாட்டு தர்மா பதில் சொல்லிக்கிட்டு.
0: நான் இப்படி விளையாட்டு தர்மா இருக்கேன்னா சீரியஸா ஒண்ணும் நடக்கல தர்மா அர்த்தம். ஓகே,
2: மோனா, யார வேணும் சொல்லு, ஒரு சின்ன குழு கொடு போதும்,
3: அவனை சந்து சந்து வகுந்துறோம், அணு அணுவா பழந்துறோம். சொல்லு யார அவன்.
4: கேக்குறாங்கல்ல, யார அவன் சொல்லுமா?
3: மோகனா, அப்பாவுக்காக பாக்காத, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு, யார அவன்.
5: இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. தோ கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், சொந்த பொண்ணை நீங்களா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வக்கல்ல, பெருசா பேச வந்துட்டீங்களே. நீ சொல்லுடா, யார அவன்.
3: போது நிறுத்து, என்ன கோட்டா?
6: என் பொண்ணுகிட்ட கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப சொல்றேன், இது நம்ம பொண்ணோட விஷயம். அப்புறமா என்கிட்ட மட்டும் சொல்லு, யார அவன்.
0: இப்ப கேட்டாலும் அப்புறமா கேட்டாலும் என்கிட்ட இருக்கிறது ஒரே பதில் தான், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. கண்ணை கட்டி காட்டுலதான் விட்டுருந்தான், அவனே இறக்கப்பட்டு இப்ப வீட்டுல விட்டுருக்கான். யாரவன் யாரவன் யாருமே இனிமே என்ன தொந்தரவு பண்ண கூடாது.
7: நீங்கள் காதலுக்கு மரியாதை கொடுப்பதற்காகவே பிறந்தவர், வெற்றி நிச்சயம். ஆட்டோல இல்ல, என்னடா டே, தியேட்டருக்குள்ள கரெக்ட், ஓகே பாலுமே. நீங்க வாசு தானே பாக்கணும், இந்த ஃபைட் மாஸ்டர் கூட்டிட்டு போவாரு. ஏய் பாத்தியா, போடா டே, நீங்க வாங்க. இந்த தியேட்டர்லயே வாசு எப்படி எழுப்புணுங்கிற ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப பாருங்க, நான் யாரும் என் திறமை என்னங்கிறத காட்டுறேன்.
3: அடி சிறப்பா

0: எங்க வந்த?
1: கை எப்படி இருக்க? இதை பாரு வாசு, உன்னை பத்தி நான் எங்க வீட்டுல மூச்சு கூட விடாம வந்திருக்கேன்.
0: நான் மூச்சு விட்ட விஸ்கி வாசு தான் வரும், பேசின காதை தான் பொத்திக்கணும்.
1: மூச்சு பேச்சே சரியில்லாத நீ எப்படி அவ்வளவு நல்லா பாடின?
0: இதெல்லாம் உனக்கு அனாவசியம். உன்னை ஏண்டா கடத்தணும்னு இருக்கு?
1: எனக்கு எனக்கு உன்னை விட்டு ஏண்டா வந்தோன்னு இருக்கு. எதிர்பார்க்காத ஆள்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத நேரத்துல பாட்டு வந்ததுதான் அட்ராக்ஷன். ஆனு ஒரு வாரமா குழம்பி தவிச்சேன். இல்ல வாசு, இசைய வச்சுதான் உன்னை பிடிச்சது. ஆனா இப்போ இசையே இல்லைன்னா கூட உன்னை பிடிக்குமோன்னு தோணுது. கேட்காமலே எல்லாம் கிடைக்கிற ஃபேமிலி தானா? இப்போ உன்னே கேட்கிறேன்
0: வாசு. இது பார், வெறும் திர, இதுல நான் படமே பார்த்தது இல்ல.
1: அதுக்கும் இதுக்கும்
0: எல்லாமே சென்டிமெண்டல் பேத்தலுங்க.
1: கத்தாத வாசு, வெளிச்சத்தை பொறுத்துதான் நிழல் நீளமா விழுறதும் குறைவா விழுறதும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிச்சத்துக்கு வரியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் கடந்த கால நிழலோட நீளம் குறையும். மனசு விட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டாலும் சரி, நாலு பேர்கிட்ட சொல்லிக்கிட்டாலும் சரி, எதையுமே சரிப்படுத்தலாம். உனக்கு எல்லாமா நான் இருக்கேன்
0: மாசு. என்ன ரெண்டு பேர் பெத்தாங்க, நாலு பேர் சுமப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு ஒருத்தர் வேணும். தூங்குறவங்களை இனிமே எழுப்பாத, போ போடி. துளசி, நான் காதா இருந்த ஊசி எந்த நூலும் நுழையாது, என்னை வச்சு தைக்க முடியாது.
2: ஊசி தைக்கிற மாதிரி போயிட்டே இருக்கும், ஆனா நூல் கூட வராது. அதான் காதலிக்கிற மாதிரி ஆக்ட்.
0: எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன்.
2: ஹலோ, துளசி பேசுறேன் கமிஷனர் சார். உங்க அப்பாயின்மெண்ட் வேணும்.
0: அப்பாயின்மெண்ட் தேவையில்லை, பப்ளிக் எப்போ வேணாலும் என் ஆஃபீஸில் மீட் பண்ணலாம்.
2: நான் மீட் பண்றது பப்ளிக் விஷயமா இல்லையே. உங்க பொண்ணு மோகன்

0: காதல். அது என்னென்ன பண்ணு உங்களுக்கு தெரியாது. யார் தெரியுமா? உன் வீட்டுக்குள்ள பூந்து உன் பொண்ணையே கத்தி அலக்கிச்சாங்க. வாழ்க்கையில இன்னொரு ஐரணி பத்தியா, உன்ன மாதிரி ஒரு கமிஷனரோட பொண்ணு, என்ன மாதிரி ஒரு கிரிமினல்ல.
1: துளசி, ரொம்ப வேதம் ஓதாத, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும்.
2: டப்பா டான்ஸ் ஆடும் பார். ஏய் என்னங்கடி, எனக்கு ஆளுக்கு இது வேற ஆளா பாருங்க.
3: என்ன வாசு, என்ன பார்க்க வரும்போது கூட அவங்க எல்லாம் வேணுமா?
4: எங்க தொழில கன்சுமிட்ட நேரத்தை கூட தூக்கம் நினைச்சு போட்டு தள்ளிடுவாங்க. எனக்கு பாதுகாப்போ இல்லையோ, அவங்களுக்கு பாதுகாப்பா நான் இருக்கேன்.
5: என்னண்ணே, சிட்டில கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சிஎம் நம்ம மீட்டிங்ல போட்டு காய் காயின்னு காய்ச்சிட்டாரு.
1: ஆமா ஆமா, எல்லாமே கொஞ்சம் ஓவர் டோஸா தான் இருக்கு.
6: நேத்து நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், திடீர்னு அங்க ஒரு கலாட்டா, ரவுடி பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டானுங்க. இதோ என் புருஷனும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காருன்னு தான் பேரு. நல்லா சொன்னீங்கக்கா.
7: இந்த ரவுடி பசங்களை பாம்பேல என்கவுண்டர் வச்சு சுட்டு தள்ளுறாங்களே, அப்படி பண்ணா தான் உருப்படும்.
3: புறம்போக்குங்க, இப்பதான் கமிஷனர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறாங்களே.
7: யாரு, என்ன சொல்றியா?
3: நீ சாப்பிடு.
6: இப்ப வர சினிமால காட்டுறாங்களே ரவுடி பசங்களை ஹீரோவா.
1: ரவுடி பசங்களை லவ் பண்றது தான் இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு.
7: என்ன மோனா,
3: நீங்களே ஏன் இப்படி பேசுறீங்கன்னு புரியுது.
1: ஓ புரிஞ்சிடுச்சா? வெரி குட் வெரி குட்.
3: உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுல?
6: எங்களுக்கும் புரிஞ்சிருச்சுமா.
3: அப்பா, அப்ப எனக்கு புரிய வைக்கிற வேலை மிச்சம்.
1: இதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு வந்தாச்சுன்னு நீ நினைக்கிறியா?
3: அது இன்னுமா உங்களுக்கு புரியல? அப்பா அப்பா, புரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு, அத பக்குவம் வரும்போது நீங்களா புரிஞ்சுக்குவீங்க.
0: ஹலோ மோனா, காலேஜுக்கு போயிட்டலாம். அவ தியேட்டருக்கு போயிருக்கா. வாசுவை மீட் பண்ண. எதுவுமே நம்ம கையில் இல்ல பாஸ். இரு இரு இரு இரு இரு, எங்கிட்ட பிபி மாத்திரை இருக்கு, சாப்பிட்றியா? பொண்ணை பெற்றவங்களுக்கு ஸ்பெஷல் தயாரிப்பு. நான் எழுதின நாடகத்துல வாசு ஒரு ஹீரோ பாஸ், நடிப்பில் அவனை அசைக்க முடியும். லவ்ல உன் பொண்ணையும் அசைக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு தூரம் உள்ள போயிட்டான், அது உனக்கு தெரியாது. ஆனா நான் இப்ப வாசுகிட்ட ஒரு வார்த்தை நிறுத்துன்னு சொன்னா நிறுத்திடும். ஆனா நீ உன் பொண்ணுகிட்ட சொல்ல முடியாது, முடிஞ்சு போச்சு. அப்பன மாதிரி அந்த பொண்ணுக்கும் பிடிவாதம் சுயநலம் ரொம்ப அதிகம். என்ன ஒரே வார்த்தைனா, அந்த பொண்ணுக்கு காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னா அந்த வழி இருக்கு பாரு, அது உன் வாழ் தாங்க முடியாது. கஷ்டம் போஸ்.
1: ஓம் பொண்ணு ஓம் பொண்ணுன்னு சொல்றிய, ஒருவேளை அவ என் பொண்ணா இல்லாம இருந்தா? ஓம் பொண்ணா இருந்தா? மிஸ்டர் துளசி, மோகனா ஓம் பொண்ணு.
0: மறுபடியும் என்ன ஏமாத்திரியா பாஸ், 20 வருஷத்தை அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியாது. அந்த பொண்ணு மோகன் பொண்ணு.

0: அப்படி ஃபீல். இந்த பிபி மாத்திரை, இது பொண்ணை பெற்றவங்களுக்கான ஸ்பெஷல் தயாரிப்பு இல்லை, பொண்ணுக்கு ரெண்டா போட்டு.
1: உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
2: நீங்க வாசு இருக்கிற தியேட்டர்ல இருக்கீங்கல்ல, வாசு வந்திருக்க கூட எங்க வாசு?
1: வாசு நீங்க தியேட்டர் அளவுக்கு சின்ன ஆள் இல்ல, போலீஸ் தியேட்டர் அளவுக்கு பெரிய ஆள்.
2: சோ வாட், கொஞ்சம் கொஞ்சமா என்னால வாசு மாத்த முடியும்.
1: நீங்க சின்ன பொண்ணு, உங்களுக்குன்னு நல்ல அப்பா அம்மா, நல்ல குடும்பம்,

0: எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரோட பொண்ணு.
1: சோ
0: நான் என்ன சொல்றேங்கிறது புரியும் நினைக்கிறேன்.
1: வெரி குட். என்ன புரிஞ்சிக்காத எங்க அப்பா ஒரு சரியான ஆளை தான் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காரு. லுக், நான் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசிட்டு இருக்கிறதே என் வாசோட நீங்களும் கூட இருக்கீங்கன்னு தான். அண்டர்ஸ்டாண்ட்?
0: நான் சொல்றது
1: ப்ளீஸ், இதுவரைக்கும் நீங்க பேசினது போதும். நான் சொல்றது கேளுங்க. எந்த உரிமையை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு கிட்ட அதுவா பர்சனல் லைஃப் பத்தி அட்வைஸ் கொடுக்க வந்திருக்கீங்க? Who are you? Who are you? இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு?
0: நான் யாரு?
1: நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆகுது? நான் வரேன்.
2: ஏய் கொள்ளை, நில்லு. நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உண்மை என்னங்கறதா முக்கியம். வாசு உன்ன லவ் பண்ணல, நடிக்கிறான். ஏய் ஏய் நில்லு. உங்க அப்பாக்கு எனக்கு இருந்த பழைய பகையில நான் தான் வாசுக்கு காசு கொடுத்து உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொன்னேன். பழைய பகையெல்லாம் இப்ப நட்பா மாறிடுச்சு. நீ என் நண்பனோட பொண்ணு, நீ ஏமாந்துடாத, அவனா நம்பாத ப்ளீஸ்.
3: என்ன மோகனா, காலையில இருந்து அழுதுட்டு இருக்காம என்ன விஷயம்?
4: எதுக்கு மாழுவுற? எனக்கு ஒண்ணும் புரியலையே.
5: எனக்கு தப்பா ஒண்ணுமே புரியல.

0: நான் பாட்டுக்கு இருந்தேன். ஏன் வாழ்க்கை நுழைஞ்ச, ஏன் கடத்த சொன்ன, ஏன் நடிக்க சொன்ன, நான் காசுக்கு நடிச்சேன்னு நீ ஏன் அவகிட்ட போய் சொன்ன? அந்த காசு அத்தனை திருப்பி கொடுத்துறேன், நீ வச்சுக்க வச்சுக்க. இனிமே என்னால நடிக்க முடியாது. நடிக்க முடியாதயா? இந்த உடம்பே நாலு செவரை வச்சுக்கிட்டு புல்லுக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவதான் எனக்கு கண்டுபிடிச்சா, எனக்கு அவ வேணும்.
1: அவ வேணுமா உனக்கா? நீ ஒரு கிரிமினல் என்ன மாதிரி?
0: ஆமாயா, நான் அப்படிதான். இப்ப அதான் முக்கியம், நான் நடிக்கலங்கிறத அவ புரிஞ்சுக்கணும்.
1: விடியற வரைக்கும் நான் கூத்து வாசு.
0: கூத்துக்கு இதெல்லாம் கிடையாது, எனக்கு அவ வேணும்.
1: தர முடியாது.
0: என்ன பெருசா அப்ப மாதிரி பேசுற?
1: அப்படியேதான், அப்படியே வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன்?
0: பருத்துசி, நான் பார்த்து பார்த்து தண்ணி ஊத்தி வளர்த்த வீட்டு மரம் கிடையாது, தானே வளர்த்த காட்டு மரம். வெட்ட நினைச்சா கோடாளி கூட சிக்கிக்கும். எனக்கு தேவனா என்ன வேணும் செய்வேன், எது வேணும் செய்வேன், புரிஞ்சுக்க.
1: தகுதி தகுதி தகுதி வேணும்.
0: இது வரைக்கும் உலகம் எனக்கு என்ன என்ன கொடுத்துச்சோ அதான் உலகத்தை திருப்பி கொடுத்துருக்கேன். இப்ப அவதான் எனக்கு உலகம்.

0: ஆசை. வாழ்க்கை வாழ்ந்துதான் கழிக்கணும். எனக்கு ஏதாவது வேலை கொடு, யோசிக்க நேரம் என்ன வேலை கொடு. இந்த சமூகத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்ண சார், வேலை கொடு. ஆசை.
1: நமஸ்தே துளசிஜி, நமஸ்தே. கடைசியா நம்ம வாசு நம்மளோட வேலை கேட்டு வந்தான், சந்தோஷமா செத்துக்கிட்டேன். சந்தோஷம் தானே?
2: சந்தோஷம்.
3: அப்பா, டேக் இட் ஃபார் கிராண்டடா, நானும் ஒரு விஷயம் பேசணும். என்னை பத்தி உங்க காதுக்கும் கவனத்துக்கும் வந்தப்ப கூட பக்குவமா நிதானமா நாசுக்கு அட்வைஸ் பண்ண உங்க பாசிட்டிவ் அப்ரோச், ஐ ரியலி அட்மயர் யூ. முடிஞ்சு போச்சுன்னு நீங்களாம் ஏன் நானே ஃபுல் ஸ்டாப் வச்ச விஷயத்துக்கு இப்ப நானே கமா போட்டிருக்கேன். என் மனசுக்கு சரின்னு பட்டது செய்யற தைரியம் எங்க அப்பாவுக்கிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கு. அதை ஏத்துக்கிற தைரியம் எங்க அப்பாவுக்கு இருக்கா?
2: அது உங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும்.
3: என்ன கேட்ட எப்படி கமிஷனர் சார்?
2: கங்கா, அவளை பத்தின எந்த கெட்ட செய்தியும் உன் காது கெட்டக்கூடாதுன்னுதான் நான் ஒரு கமிஷனருக்கு மறந்து எல்லாத்தையும் மறைச்சேன்.
4: இத பாரு கங்கா, எங்க வளர்ப்புல குறை இருக்கிறதா நீ ஒண்ணு நினைக்கல.
5: மறந்து செடியா இருக்க வேண்டிய அந்த துளசி விஷச்செடியா மாறினதுதான் தப்பு. இப்ப விஷமே மறந்து தேடிட்டு

0: நான் சொல்ல.
1: வாசு சார், வாசு சார், வாசு சார், இங்க இருக்கீங்களா? மோகனா மனசு மாறிடுச்சு, கடைசியில காதல் ஜெயிச்சிருச்சு. மோகனா வாசுக்குதான், மோகனா வாசுக்குதான் சார். என்ன தைரியம், என்ன தைரியம்! அவங்க அப்பா கிட்டே அப்படி போல்டா ஓபனா பேசிடுச்சுன்னா பாருங்க. இப்ப உங்க போனுக்காகத்தான் வெயிட்டிங். நீங்க போய் போன் பண்ணுங்க சார். நீங்க போய் போன் இது சார். இது வாசு இல்லையே சார்.

0: ஹலோ சார்,
1: துளசி பேசுறேன்.
0: சொல்லு துளசி.
1: ஐயோ,
2: நீங்க பேசிட்டு இருங்க ஜி, நான் எழுதி
1: வெளியே போ.
2: மாஃப் கேஜி.
1: வாஸ் இன்னொரு தேர்ந்தது கடையாளமா, பர்த் சர்டிபிகேட் கூட இருக்கக்கூடாது.
0: யோசனை முடிதா சொல்றியா?
1: சரி,
0: காந்தி நகர் செகண்ட் மெயின் ரோட்ல வேற ஒரு மேட்ரு. இந்த நேரத்தில் பாட்டி மேலே கை வச்சு ரொம்ப டிஸ்டர்ப், ரொம்ப டிஸ்டர்ப்.
1: டீல் முடிஞ்சது, முடிச்சிரு. என்ன உங்க பொண்ணுக்காக நான் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கு.
0: என்ன?
1: அடையாள் காந்தி நகர் செகண்ட் மெயின் ரோட் தெரியுங்க. ஆசராஜும் வாசு இன்னைக்கு ஒரு டீல் முடிக்க அங்க
0: வரா.
1: போலீஸ்க்கு வேண்டியதுதான், சுடுறதுக்கு ஒரு சாக்கு.
0: பாருங்க,
3: சரியோ தப்போ, அடிக்கிறானோ இல்லையே, வாசு எங்களுக்கு வேணும்.
0: பேசறதுக்கு நேரம் இல்லடா. அவங்க மாமா சித்தப்பா யாராவது இருக்காங்களே, யாராவது விட்டு வாசு காப்பாத்த சொல்லு. எங்கடா போயிருப்பான்? இந்த முக்கிலே நின்னு தேடி இருந்தா கிடைப்பானா? அந்த பக்கம் என்ன போச்சா? வாங்க வாங்க வாங்க.
4: ஹலோ சார், டிபார்ட்மெண்ட் புரிய வச்சிருச்சு. எங்க எப்படின்னு தெரியல.
0: என்னது?
4: பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் இன்வால்வ். உஷா,
5: பதட்டப்படாதீங்கம்மா.
0: இங்கதான் எங்கேயாவது இருப்பான்.
6: என்ன சார், பெசன் நகரா?

0: பெசன்ட் ரூட் ஆச்சே,
1: யாரையுமே காணும்.
0: ஆஸ்திரேலியா கேங் பெசன்ட் நகர் தான் பாருங்க.
2: ஆசா, எனக்கு ஒரு டவுட்டு.
3: எனக்கும் அதே டவுட் தான்.
2: அந்த ரெட்டி தான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன்.
3: சந்தேகம்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது. வாச, தெரியல.

0: நாங்க போய் பார்த்து வந்துடும்.
1: ரெட்டி கிட்ட போய் கொட்டியை வாங்கிக்கிறேன், அப்படியே சுற்று.
2: இது வரைக்கும் கொலையே பண்ணதில்லை, அதான் பயப்படா போல வாசி.
3: நீ கேட்டது எதுவும்

0: அக்காவுக்கு தைரியம் இருந்தா பாஸ்வேர்டு சேர்த்து என்ன சொல்லுங்க. இந்த உயிருக்குள்ள ஒரு பாட்டு இருக்கு, அது யாருக்காவது தெரியுமா? பாஸ்வேர்ட் நம்ம நான் இல்ல தெரியுமா? யாருக்காவது தைரியம் இருந்தா என்ன சேர்த்து சொல்லுங்க.
1: இனிமே இதெல்லாம் இருக்கு, ஒரு அப்பாவை நான் பொண்ணு புரிஞ்சுக்கிட்டேன்.
2: வெங்கடேஸ்வரா ஆலயம் வழங்கிய அமர்க்களம் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்டீர்கள். இதில் நடித்தவர்கள் அஜித் குமார், ரகுவரன், நாசர், தாமு, ரமேஷ் கண்ணா, ஷாலினி மற்றும் பலர். இசை பரத்வாஜ். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் சரண். ஒளிப்பதிவு சோ ஆ முரளிதர், கென்னடி, டி கணேஷ்குமார். அமைப்பில் உதவி முல்லை நரசிம்மன். வானொலி வடிவம் வி குமார்.
3: ஆகாஷ்வாணி சென்னை
4: 102.3 FM. 3:57 2 நொடி திரைப்பட ஒளிச்சித்திரம் பகுதியில் இன்றைக்கி வந்து நம்ம அமர்க்களம் படத்தை கேட்டு முடிச்சாச்சு. அந்த படத்திற்காக முகநூலில் கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க சிலர். அவங்க என்ன யார் யார் அப்படிங்கிறதையும் கேட்டுடலாம். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து ஒளிச்சித்திரம் அமர்க்களம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதன் பிறகு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ஒளிச்சித்திரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க. அதடுத்ததாக வந்து பிரபாகரன்

0: இன்றைக்கி வந்து அமர்க்களம் வந்து ஒரு அன்பை வந்து மனித உறவில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதுலாம் அழகாக சிறந்த கதையமைப்போடு நல்ல சொல்லக்கூடிய ஒரு அருமையான படத்தை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அமர்க்களம் படமே அமர்க்களம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட இந்த படத்துக்கான கருத்துக்களை படித்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: இன்று இரவு 8:05
1: எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
3: வள்ளுவர் அழகா சொன்னாரு, தியானம் பண்றது எப்படின்னு போது படிச்சு ஞாபகம், கண்ணை மூடி உட்காந்துங்க, தியானம் பண்ணும்போது புள்ளி நினைச்சுக்கங்க, அந்த புள்ளி அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து குரங்கா மாறும், அந்த குரங்கு டான்ஸ் ஆடும், இறங்கி ஓடும், துரத்திட்டு போகாத விட்டுடும், என்ன ஆகுமா அந்த மனக்குரங்கு ஓடுமா, 10 கிலோமீட்டர் ஓடு ஓடு ஓடி, அதை அப்படி போவோம், பார்க்கும் இதை பார்க்குவோம், வேற ஏதாவது சினிமாவுக்கு போவோம், இது பணங்க பார்க்கும், எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு திருப்பி வந்து நிற்கும் 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
4: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வரராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வேலி ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை பெங்களூரு அணியையும் ஒடிசா பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 4:40 இந்த மணித்துளியிலிருந்து மாலை 5 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தான் இணையவிருக்கிறோம். தமிழில் விளையாடு ஆட்டத்தை நாம ஆடப்போகிறோம். ஏற்கனவே இந்த ஆட்டத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு தொடக்கத்தை நான் கொடுத்துட்றேன் முன்னுரையே. அதாவது 6 தலைப்புகளில் நான் கேள்விகளை உங்களுக்கு அள்ளி எடுத்துட்டு வந்திருப்பேன். உங்களுக்கு எந்த தலைப்பு பிடிச்சிருக்கோ அந்த தலைப்பு நீங்க சொல்லி உங்களுக்கான கேள்வி எளிமையா வேணுமா கடினமா வேணுமா அப்படிங்கிறலாம் சொன்னீங்கன்னா இருக்கக்கூடிய கேள்விக்கு தகுந்த போல உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கேள்விகளை கொடுப்பேன். அதுல முதல் தலைப்பு சரியானபடியை தேர்ந்தெடு, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்க எது சரின்னு சொல்லணும். வார்த்தைகளில் ஒற்றுமை, ஒரே மாதிரி வார்த்தைகளை கொடுத்துட்டு அதுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்குன்னு கேட்பேன், அது கண்டுபிடிக்கிறது தொடர்பு அறிதல். அதே போல வார்த்தைகளில் வேற்றுமை தொடர்பு அறிதல். அதே போல 4 வார்த்தைகளை கொடுத்துட்டு ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கும் என்னென்னு கண்டுபிடிக்கணும், அது ஒரு ஆட்டம். அதே போல் குறிப்பறிதல், 5 குறிப்புகளை கொடுப்பேன். முதல் குறிப்பு கடினமாக இருக்கும், போக போக எளிமையாக இருக்கும். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அதே போல் 5வது தலைப்பு சரியா தவறா, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி செய்தியோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லி அது சரியா தவறான்னு கேட்பேன். சரின்னா சரி, தவறுனா தவறு அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்ததாக கணித ஆட்டம், இந்த கணக்கு புலியெல்லாம் ஊருக்குள் நிறைய பேர் இருப்பாங்களா, நாங்களாம் கால்குலேட்டர் இல்லாமே அப்படியே டஜன் கணக்கில் கணக்கு போடுவோம் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்காகவே கணித ஆட்டமும் இருக்கிறது. கூட்டல் பெருக்கல் வகுத்தல் சதவீதம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி எளிமையான கணக்குகள் தான் அதுக்குள்ள இருக்கும். இதுதான் தமிழில் விளையாடு. நீங்க வந்து அடைக்க வேண்டிய எண்கள் உங்களுக்காக சொல்றேன். 2 எண்கள் இருக்கிறது. முதல் எண் 2952085853 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண் இருக்கிறது 2838987171 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். இந்த 2 எண்களில் உங்களுக்கு எந்த எண் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே போடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டை குறிக்க மாட்டாதீங்க, இல்லாட்டி வேறு யார்கிட்டயே பேசிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் ஒரு ஓடி வந்திருக்கிறார், கேட்டுருவோம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் மேம். கலா எங்கிருந்து கூப்பிடுறீங்க? அரக்கோணம். கலா ரொம்ப நாளாச்சு நினைக்கிறேன். ஆமாம், நாமளும் ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி. சொல்லுங்க, எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும்? சரியா தவறா, எளிமையா கடினமா வேணுமா, எப்படி வேணும் உங்களுக்கு? ஈஸியா. சரி ஓகே, உங்களுக்காகவே ரொம்ப ஈஸியா கேக்குறேன். மீன் இருக்கு இல்லையா, மீன் அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது கண்களை மூடுவதில்லை அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம். அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன். அதாவது இதுக்கு காரணம் அதனுடைய மூளை எப்போதும் விழிப்புடன் இருக்கிறது, அதனால தான் அது தூங்கும்போது கண்களை மூடுவதில்லை அப்படின்னு நான் சொல்றேன். அது சரியா தவறா? சரின்றீங்க. என்ன காரணமா இருக்கும் எனக்கு கொஞ்சம் விளக்கத்தையும் கொடுத்தீங்கன்னா நானும்
2: தெரிஞ்சுக்கிடுவேன்.
1: ஓகே, நீங்க கெஸ்ஸா பண்ணீங்க. ஓகே, மீன் தூங்குறதெல்லாம் பாத்துறீங்களா? நம்ம தூங்குறதான் நம்ம வந்து பார்க்க முடியாதே, மீன் தூங்குறத எப்படி பார்க்க முடியும் அப்படின்றீங்களா? சரி ஓகே, நான் இன்னும் ஒரு ஆள்கிட்ட கேக்கட்டுமா? நீங்க வேணா முயற்சி பண்ணீங்கன்னா நான் சொல்லுவேன். எனக்கு காரணம் சொன்னீங்க, அதான் காரணம் வந்து நீங்களே கெஸ் தான் அப்படின்ட்டீங்க. காரணம் சொல்லியிருந்தீங்கன்னா ஒருவேளை அதுல இருந்து ஏதாவது க்ளூ கொடுத்துருப்பேன். ஓகே, அடுத்த ஆள் நம்ம கேட்கலாம். நன்றி மேம், நன்றி மேம். நிகழ்ச்சியில அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க, சொல்லுங்க, பேர சொல்லுங்க.
3: அண்ணா
1: நகர்ல இருந்து மாலினி தேவி. வாங்க, என்ன தலைப்பு வேணும்?
3: எனக்கு வந்து ஒற்றுமை சொல்லுங்க.
1: ஒற்றுமை.
3: ஆமா.
1: ஓகே, எளிமையா கடினமா எப்படி வேணும் உங்களுக்கு? உங்களுக்கான முதல் வார்த்தை வந்தே பாரத், இரண்டாவது வார்த்தை அம்ரித் பாரத், மூன்றாவது வார்த்தை நமோ பாரத், நான்காவது வார்த்தை அந்தியோதயா. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கயாவது? விரைவு ரயில். சமீப காலத்துல வந்திருக்கக்கூடிய நவீன ரயில் சேவை திட்டங்கள் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். ஓகேங்களா, கடந்த ஒரு 5-10 வந்த ஒரு பெரிய பெரிய நவீன தொழில்நுட்பம் நிறைந்த ரயில் சேவைகள். ஓகே, நல்லா கெஸ் பண்ணீங்க, அவடைய ஓரளவு சரியா நெருங்கி கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
1: ஓகே, நீங்க ரயில்ல அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். வந்தே பாரத் கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்ரித் பாரத் இப்போ சமீபத்தில் வந்து இன்னும் ஒரு புதிய ஒரு ரயில் சேவை, நமோ பாரத், அந்தியோதயா. இதுல என்னென்ன அப்படிங்கறத ஓரளவு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அது என்னன்னு

0: வந்தே பாரத் அப்படிங்கிறது ரொம்ப அதிவேக முழுதும் குளிர்சாதன வசதி கொண்ட தானியங்கி கதவுகள் கொண்ட சொகுசு ரயில், அதாவது செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்ரித் பாரத் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெகு சாதாரண மக்களுக்காக அதே அதிவேக ரயில், குளிர்சாதன வசதி கிடையாது, நான் ஏசி. ஆனால் அந்த வந்தே பாரத் இருக்கக்கூடிய வசதிகள் ஓரளவு இதுலேயும் புஷ்புல் அந்த மாதிரி சீட்டுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமோ பாரத் அப்படிங்கிறது மண்டலங்களுக்கிடையேயான விரைவு போக்குவரத்து அமைப்பு, அதாவது ஆர்ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரங்களுக்கிடையே, அதாவது டெல்லி, மீரட் இந்த மாதிரி ரெண்டு பெரிய பெரிய நகரங்களுக்கிடையே செல்லக்கூடிய வேகமாக செல்லக்கூடிய ரயில் அப்படின்னு சொல்லலாம். அந்தியோதயா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முற்றிலும் அன்ரிசர்வ்டு, முன்பதிவே இல்லாத நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏழை மக்களுக்கான சிறப்பு ரயில் சேவை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரிங்களா, இன்னும் ஒருவற்றை பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: சென்னை நூம்பல் இருந்து ஹேமா வாங்க மேம் எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க கணிதம் எளிமையா வேணுமா கடினமா வேணுமா கொடுக்கற தெரிஞ்சே சொல்றேன் சார் ஓகே உங்களுக்காக கொஞ்சம் மீடியமாவே கொடுக்கறேன் இப்ப உங்ககிட்ட ஒரு கார் கொடுக்கறேன் என்ன கொடுக்கறீங்க கார் மகிழுந்து ஓகே கார் அது உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு நீங்க நினைச்சுக்கோங்க இப்ப அந்த கார் எடுத்து நீங்க என்ன பண்ணீங்க ஒரு 300 கிலோமீட்டர் போறீங்க அஞ்சு மணி நேரத்துல கிடக்குறீங்க
0: திரும்ப அங்க என்ன வேலையை முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வரீங்க ஆனா என்ன பண்றீங்கன்னா இப்ப வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வேகத்தை குறைக்கிறீங்க சார் 300 கிலோமீட்டர் சொன்னதுக்கு அப்புறம் புரியவே இல்லை அப்புறம் புரியலையா சரி உங்களுக்கு அப்படி சொல்றேன் 300 கிலோமீட்டர் இங்க இருந்து அஞ்சு மணி நேரத்துல கிடக்குறீங்க ஓகே சார் திரும்ப ரிட்டர்ன் வர போறீங்க ஆனா போன வேகத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் குறைச்சு வரீங்க இப்ப இதே தூரத்தை கிடக்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு திரும 300 கிலோமீட்டர் 5 மணி நேரம்.
1: 300 கிலோமீட்டர் 5 மணி நேரம்.
0: ஆமா, அதே கிலோமீட்டர் சேம் தான், டைமிங் தான் மாற போகுது. 10 கிலோமீட்டர் குறைச்சா என்ன எவ்வளவு நேரம் சொல்லணும்?
1: 6 மணி நேரம் சார்.
0: 6 மணி நேரம். எப்படி எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க, டக்கு டக்குனு சொல்லுங்க பாப்போம்.
1: சார் 50னா கரெக்டா உங்களுக்கு வந்து 300 × 50, 6 மணி நேரம்.
0: ஓகே,
1: கம்மியா பாரு, கம்மியா போறாங்களோ?
0: முதல்ல கேள்வியில இருந்தே வாங்க. ஆமா, கம்மியா போறாங்க. கேள்வியில இருந்தே வாங்க. 300 கிலோமீட்டர் போறோம் அப்படினா 5 மணி நேரத்துல போறோம். மணிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஆகும்?
1: மணிக்கு 60 கிலோமீட்டர்.
0: 60 கிலோமீட்டர் வேகம். சூப்பர். இப்போ நீங்க அந்த ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்சீங்க அதையும் சொல்லுங்க.
1: ஆன்சர் நீங்க வரும்போது 10 கிலோமீட்டர் கம்மியா போறாங்கன்னு சொன்னீங்க.
0: ஓகே, ஆ
1: அப்ப 50 கிலோமீட்டர்.
0: ஓகே,
1: அப்ப 300 × 50, 6 மணி நேரம்.
0: சூப்பர், அட்டகாசம் கலக்கிட்டீங்க. சோ வந்து நீங்க அந்த வண்டியை வந்து உங்களுக்கே கொடுத்தா நினைச்சீங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே,
1: நன்றி சார்,
0: வாழ்த்துக்கள், கலக்கிட்டீங்க. பாருங்க, அவ்வளவுதான், இதுதான் அந்த ஆட்டம். ஏற்கனவே ஆடிருக்கீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அந்த ஆட்டத்தோட இப்போ ஒரு ஆட்டம் வரும்போது கேட்டு மகிழலாம். பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம தமிழோடு தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடலாம். பாடல் இதோ.

0: ரத்னாஷினி, அனிருத், ரவிச்சந்தர், அசல் கோளாறு, இவங்களுடைய குரல்களில் விஷ்ணு எதவன் வரியில் அசல் கோளாறு, அவங்களும் இணைந்து வரியை கொடுத்துருக்காங்க. அனிருத் ரவிச்சந்திரனுடைய அட்டகாசமான இசையில் கூலி, 2025 ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த கூலி படத்திலிருந்து அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: நான்கு மணி 14:40 தொட்டாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆடுவதற்காக வந்திருக்கும் நபர், வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. சூப்பர். நிகழ்ச்சியில் இன்னும் ஒருவர் வந்திருக்கிறார். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை, இனிப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, அவங்களும் கிளம்பிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரெங்கிறது கூப்பிடுறீங்க சார், பேர் சொல்லுங்க சார்.
5: சென்னை
0: பூந்தமல்லி கலை கலைசாமி. சொல்லுங்க, அருமையா இருக்கும், நீங்களும் அருமையா இருப்பதாக நம்புகிறோம். சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்? சரியா தவறா. ஏற்கனவே வந்து கலா அவங்க ஒரு கேள்வியை எடுத்துக்கிட்டாங்க, அதை எடுத்துக்கிறீங்களா இல்ல வேற வேணுமா?
5: வேற சொல்லுங்க.
0: ஓகே, அது வேணான்றீங்களா? சரி, பூனைகள் இருக்கு இல்லையா, உங்க வீட்டுல பூனை எல்லாம்
5: வளர்க்கறீங்களா? இல்ல சார்.
0: இல்ல, சரி, ஓகே, பக்கத்து வீட்டுல பூனை வளர்க்கறாங்களா? உயரமான இடங்களை தேடி சென்று படுத்துக்கும் அப்படிங்கறது நான் சொல்றேன். ஆஹா, ஓகே, பூனை இல்ல அப்படிங்கறனால அந்த பூனையை பத்தின கேள்வி கேட்ட உடனே, சரி, நான் பூனையை தேடி கண்டுபிடிச்சிட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர், வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்க கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க மேம்.
6: நான் முகப்பேரிலிருந்து பிரமிளா பேசுறேன்.
0: முகப்பேரிலிருந்து பிரமிளா, வாங்க, எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
6: சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
0: ஓகே, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா, எப்படி வேணும்?
6: ஈஸியாவே கொடுங்க.
0: ஈஸியாவே கொடுங்க. சரி, உங்களுக்காகவே சொல்றேன். அஞ்சல் துறை இருக்கு இல்லையா நம்ம நாட்டில்,
6: ஆமா,
0: ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு ஒரு சேவை இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விரைவு அஞ்சல், அது வந்து எப்ப வந்து தொடங்கப்பட்டது இந்தியாவில் அப்படிங்கறது கேள்வி. நான்கு தெரிவுகள் உங்களுக்கு இருக்கு, நான் சொல்றேன். 1947 முதல் தெரிவு, இரண்டாம் தெரிவு 1972, மூன்றாம் தெரிவு 1986, நான்காம் தெரிவு 2000 ஆண்டு. சொல்லுங்க, இதுல நான்குல எது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல சொல்லுங்க. 1947 ஒன்னு, ரெண்டு வந்து 1972, மூன்று 1986, நான்கு 2000 ஆண்டு. 1986. எப்படி சொல்றீங்க, குத்துமப்பா அடிச்சு விடுறீங்களா இல்ல தெரியுமா?
6: இல்ல, இப்ப ரீசெண்டா, ஏன்னா 1972 தான் இது, அதுக்கு பிறகு வந்திருக்கோம்.
0: ஓகே, ஓ 1972க்கு அப்புறம் வந்திருக்கு நீங்க கணிக்கிறீங்க.
6: ஆமா,
0: நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல் இருக்கு. அந்த பதில் மிக சரியான பதில், வாழ்த்துக்கள்.

0: நன்றி.
1: 1986 என்பது சரியான விடை. நன்றி நன்றி நன்றி. ஓகே, அதை பற்றி நிறைய நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. நம்ம உங்கள் விருப்பத்துக்குலாம் நீங்கள் நிறைய லெட்டர்லாம் போடுறீங்க இல்லையா, அதனால் அது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஸ்பீடு போஸ்ட் அது வந்து எப்போ வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா 1986. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவசரமாக ஒரு கடிதத்தை போகணும், இல்லை ஏதாவது ஒரு பார்சலை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த போஸ்ட் சேவை வந்து, ஸ்பீடு போஸ்ட் சேவை வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா தனியார் கொரியர் நிறுவனங்கள்லாம் இப்போ நிறையா வந்துருச்சு, அவங்களுக்கு இணையாக போட்டியாக ஒரு தொடங்கப்பட்ட ஒரு சேவை தான் இந்த ஸ்பீடு போஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 1986 ஆகஸ்ட் 1 என்று தொடங்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பெரும்பாலும் எல்லா பகுதிகளையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பகமான விரைவு அஞ்சல் சேவையாக இது இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை வணக்கம்.

0: ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: காட்பாடியில் இருந்து சந்திரசேகர், வணக்கம் சார், சொல்லுங்க எங்க இருந்து, என்ன அதாவது என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க.
1: மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு எப்படி இருக்கீங்க சுதாகர்?
0: மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நலமாக இருக்கிறேன், நீங்களும் நலமாக இருப்பதாக நம்புகிறேன், சொல்லுங்க.
1: ஆமா ஆமா சார், இந்த பூனைய பத்தி ஏதோ கேள்வி கேட்க வந்தீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா.
0: பூனைய பத்தி? உங்க வீட்டுல பூனை இருக்கா?
1: எங்க வீட்டுல பூனை இருக்கு.
0: பூனைகளுடைய இயல்பு வந்து ரொம்ப உயரமான இடங்கள்ல தான் அது பெரும்பாலும் பயணம் செய்யறதாகட்டும், நடக்கிறது போறது வர்றது, இந்த வீட்டு கூரை காம்பவுண்ட் செவரு இப்படி உயரமான இடத்துலயே படுக்குது அப்படிங்கறத நான் ஒரு காரணமா வைக்கிறேன். அது எதுக்கு அப்படி உயரமான இடத்துல போகுதுன்னா, வேட்டையாடக்கூடிய இயல்புக்கு வந்து அது ரொம்ப உதவியா இருக்கு. அதே போல அவைகளுடைய பாதுகாப்புக்கு, பாதுகாப்பு உணர்வுக்கு அது ரொம்ப ஒரு அடிப்படையா இருக்கு. அதாவது தற்காப்புக்கு அது வந்து பயன்படுகிறது அப்படின்னு நான் சொல்றேன். அது சரியா தவறா?
1: இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.
0: தவறுன்னு சொல்றீங்க, என்ன காரணமா இருக்கும்?
1: ஏன்னா நம்ம தான் அதை பாதுகாக்கிறோமே சார்.
0: நம்ம பாதுகாக்கிறோம், நம்ம இல்லைன்னா இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம், இப்ப பக்கத்துல இருந்து ஒரு நாய் வருது, இல்ல இன்னொரு பெரிய பூனை வருது வச்சுங்களேன், உங்க பூனை வந்து ஒரு ஒரு கை கடக்கமா இருக்கு, இன்னொரு பெரிய பூனை நல்லா பெருசா இருக்கு, இப்ப அந்த பூனை கிட்ட இந்த பூனை எப்படி தன்னை தற்காத்துக்கும்?
1: நீங்க
0: பதில் பெரும்பாலும் அந்த உயரமான இடங்களை தான் தேர்வு செஞ்சு நடக்கும். வீட்டு கூரை மேல எங்க நான் தங்கிருக்கிற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கூரை மேல டொம்மு டொம்மு டொம்னு குதிச்சுட்டு இருக்கும், காம்பவுண்ட் சுவர் மேல வேகமா ஓடும், ஒத்த கல்லு செங்க செவரு தான், அது மேல அவ்வளவு வேகமா ஓடுது. பழைய காலத்தில் இருக்கக்கூடிய உயரமான இடத்துல வச்சுக்கிறது அதனுடைய இயல்பாக இருக்கிறது. வேட்டையாளர்கள் வேற யாராவது வந்து இப்போ ஒரு நாய் வருது அப்படின்னா தன்னை தற்காத்துக்கணும், நாயெல்லாம் மரத்து மேலே ஏற முடியாது, ஆனால் பூனை ஈஸியாக தன்னை தற்காத்துக்கும். அதே போல் வேட்டையாடுறதுக்கு வேற ஏதாவது கீழே போதா, தன்னை விட சிறிய உயிரினங்கள் கீழே போதா, கண்டுபிடிச்சி லபக்கன்னு பிடிச்சி முழுங்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் உயரமான இடம் தான் சரியாக இருக்கும். அதே போல் இன்னொன்று, உயரமான இடத்துல இருந்தால் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ரெண்டு பூனை சண்டை போடுது அப்படின்னா தன்னை நிரூபித்துக்கொள்ள உயரமான இடத்தை தேர்ந்தெடுக்குமா அப்படிங்கிறலாம் அதனுடைய சைக்காலஜியில் இருக்குதான். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரை இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க மேம்.
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்துங்க சார்.
0: கள்ளக்குறிச்சில இருந்து ஹேமலதா, வாங்க, என்ன தலைப்பு வேணும்? அருமையா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறேன், சொல்லுங்க.
2: லைவ் ப்ரோக்ராம் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு?
0: எவ்வளவு நாள் ஆச்சு, எல்லாம் வந்தாச்சு, அவ்வளவுதான். யாருக்காக? உங்களுக்காக, சொல்லுங்க.
2: சூப்பரா இருந்தது நிகழ்ச்சி,
0: சொல்லுங்க.
2: சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
0: சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு வந்து ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா?
2: அருமையான
0: ஓகே, சூப்பர். அந்த மணி ஆர்டர் இருக்குல்ல, அந்த மணி ஆர்டர் சேவை, அந்த பண விடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணி ஆர்டர் சேவை முதன் முதல்ல எந்த ஆண்டு வந்து நம்ம நாட்டில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. நான்கு ஆப்ஷன் சொல்லட்டுமா? முதல் தெரிவு 1880, இரண்டாம் தெரிவு 1900 ஆண்டு, மூன்றாம் தெரிவு 1925, நான்காம் தெரிவு 1950 ஆண்டு. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
2: 50
0: இல்ல, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன், நீங்க டக்குன்னு கண்டுபிடிங்க.

0: சொல்லுங்க. அது இல்ல, அந்த விடை இல்ல.
1: 80 இல்ல, 50 இல்லையா?
0: நான் 50 தான் இல்லன்னு சொன்னேன், 80 பத்தி சொல்லவே இல்ல. சொல்லுங்க.
1: அப்ப 80 தான்.
0: 80 தான். எந்த 80?
1: 1980
0: ல நான் சொல்லவே இல்ல, 1880. பரவாயில்ல, 80 நீங்க ஒரு இடத்துல ஓரளவு லாக் பண்ணீங்களா, அது ஓரளவு பொருந்தது. 1880 அப்படிங்கிறது மிக சரியான விடை. இல்ல இல்ல இல்ல இல்ல, அதற்கு முன்னாடி.
1: ஓகே,
0: பரவாயில்ல, ஓரளவு கண்டுபிடிச்சாலும் நெருங்கி சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பரவாயில்ல, நன்றி, வாங்க. சூப்பர். ஸோ 1880 அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதாவது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்டாங்க இல்லையா, அந்த காலத்திலே வந்து அந்த மணி ஆர்டர் சேவை பல தசாப்தமாக பார்த்திங்கன்னா ஏழை நடுத்தர மக்களுக்கு ஒரு பணப்பரிமாற்ற ஊடகமாக அது இருந்துச்சு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். 1880 ஜனவரி 1 அந்த நாளில் பார்த்திங்கன்னா இந்திய அஞ்சல் துறையால் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதற்கு முன்பு 1877 1879 வரைக்கும் ஒரு சோதனை முயற்சியாக சில இடங்களில் இந்த சேவையை தொடங்கினாங்க. அதன் பிறகு அந்த சோதனை முயற்சி வெற்றி அடைந்த பிறகு நாடு முழுவதும் பரவலாக 1880 இதை வந்து பரவலாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். வங்கிகளே இல்லாத அந்த கிராமப்புறங்களுக்கும் இந்த சேவை போச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். சூப்பர். நம்ம வந்து அடுத்து ஒரு பாட்டை கேட்போம். பாட்டுக்கு அப்புறம் இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஆட்டங்கள் நமக்காக காத்திருக்கிறது. பாடல் இதோ.

0: சுப்லாஷினி, தனுஷ், ஜிவி பிரகாஷ்குமார் இவங்களுடைய குரல்களில் அறிவு, அவங்களுடைய வரியில் ஜிவி பிரகாஷ்குமார் அவங்களுடைய அட்டகாசமான இசையில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: நான்கு மணி 4:29 16 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து இணைவதற்காக ஒருவர் வந்திருக்கிறார். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. கலைசாமி அவங்க தானே சொல்லிட்டாங்க.
3: என்ன
0: வேணும் இப்ப நீங்க வேற தலைப்பு சொல்லுங்க. சரியா தவறல இதுக்கு முன்னாடி கலா எடுத்திருந்தாங்க, அது உங்களுக்கு வேணுமா? மீனை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மீன்கள் தூங்கும் போது கண்களை மூடுவதில்லை அப்படிங்கறது ஒரு விஷயம். அது வந்து அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய மூளை எப்போதும் விழிப்போட இருக்கு, அதனாலதான் அது கண்ணை மூடுவதில்லை அப்படின்னு நான் சொல்றேன். அது சரியா தவறா இதான் கேள்வி, சொல்லுங்க. சரின்றீங்களா? அது மூளை எப்பவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கு, அதனாலதான் தூங்க மாட்டேது அப்படின்றீங்களா? ஓகே. மீனை நீங்க பக்கத்துல எடுத்து பாத்துருக்கீங்களா, ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இன்னும் ஒரு வருஷம் கேட்டு பதில சொல்லிறேன். நன்றி சார், நன்றி சார். வாங்க நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஓகே, வந்த வேகத்தில் அவங்க டியூன் போட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறனால இன்னும் ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க யாருக்கு இருந்து கூப்பிட்டு சொல்லுங்க.
4: அன்புராணி வண்ணாரப்பேட்டையில இருந்து.
0: அன்புராணி வண்ணாரப்பேட்டையில இருந்து கடைசியா ஒரு கேள்வி வச்சிருக்கு, மீனை பத்தி எடுத்துக்கிறீங்களா வேற வேணுமா?
4: மீனா தூங்காததுதானே கேட்டீங்க.
0: ஆமா, சரியா தவறால சொல்லியிருந்தேன். வேணுமா வேற வேணுமா சொல்லுங்க, உங்க விருப்பம்.
4: மீன் தூங்கும்.
0: மீன் தூங்கும். அப்ப எனக்கு காரணம் சொல்லுங்க. இப்ப நீங்க பதில சொல்லிட்டீங்க, தவறு என்பது சரி, ஆனா அதற்கான காரணத்தையும் எனக்கு எப்போதும் சொல்ல வேண்டும். அதுதான் எனக்கு வேணும். என்ன காரணம்?
4: எங்க பிஸ்டங்ல நான் மீன் வளர்க்கும் போது நான் பாத்துருக்கேன், அது அப்படியே லைட்டா அப்படியே.
0: ஓ, மீன் தொட்டி வச்சு வளர்க்கறாங்களா வீட்டுல?
4: இருக்காதுன்றீங்க.
0: ஓகே, எனக்கு பதில் தவறு என்பது மிகச்சரியான பதிலாக இருக்கிறது. கல்லுக்கு பக்கத்துல போய் உட்காந்துச்சு அப்படிங்கிறது காரணமா சொன்னீங்க, பட் அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், அதாவது வந்து மீன்களுக்கு இமை கிடையாது, அதனால வந்து அது
4: பார்க்க முடியாது.
0: நம்ம வந்து கண்ணை மூட முடியும், அதாவது இமை, அதாவது கண்ணை உண்மையில மூடுறதில்ல, இமையதான் மூடுறோம். கண்கள் எப்போதுமே திறந்துதான் இருக்குது, நம்முடைய இமைதான் மூடிக்குது. ஒருவேளை இமையை நம்ம புடிச்சு மேல எடுத்துட்டு வச்சோம்னா நம்மளாலையும் கண்ணை மூட முடியாது இல்லையா? மீன்களுக்கு அந்த இமை கிடையாது, அப்படினால அது வந்து
4: நமக்கு வந்து அது மூடுறது தெரியாது.
0: கண்ணை திறந்து கொண்டே தூங்கும் என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். ஆனாலும் தூங்கும், மூளை வந்து வேலை செய்யும், ரொம்ப குறைவா வேலை செய்யும்.
4: பொங்க வைக்க போறோம்னு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தோம்ல.
0: ஓகே, அப்ப வரைக்கும் சரி. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றி. பதில ஓரளவு கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ வந்து மீன் கண் இமை கிடையாது அப்படின்னால, ஐலிட்ஸ் இமைகள் கிடையாது அப்படின்னால நீரில் வாழக்கூடிய அதுக்கு கண்கள் வந்து எப்போவுமே நமக்கு எதுக்கு அந்த இமை பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் கொஞ்சம் வெளியில் அந்த தூசி இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக நமக்கு இமைகள் இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா மீன் எப்போவுமே தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால ஈரப்பதமாக வச்சிருக்க இமைகள் தேவையில்லை, அந்த தேவையில்லாத ஒரு உறுப்பு மாதிரி தான் அதுக்கு. அதே போல் செரிமானம், உடல் இயக்கம் அதெல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். தூங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதே போல் கண்கள் வந்து எப்பயுமே திறந்து தான் இருக்கும், நீரோட்டத்துக்கு எதிராக தன் செவில்களை அசைச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம்.

0: எல்லாம் அடுத்த வாட்டி ஒருவேளை கவனிக்கலன்னா இந்த அவங்க சொன்ன மாதிரி மீன் இங்கே கல்லுக்குள்ளே போய் தூங்குச்சுனா எட்டி பாருங்கள் என்ன நடக்குது அப்படிங்கலாம் கண்டுபிடிச்சி அப்புறமா ஃபியூச்சரில் சொல்லுங்கள். இமைகள் இல்லாத அமைப்பு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். உறக்க நிலை அதுவும் தூங்கும். அதே போல் செவல்கள் இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து யார்கிட்டே பேசலாமா இல்லை பாட்டு கேட்கலாமா? இன்னும் ஒருவர்கிட்ட பேசலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம் வாங்க.
1: வணக்கம் சார், திருவள்ளூர் மாவட்டம் பட்டமந்திரி கிராமம் ஸ்ரீ ராஜு.
0: திருவள்ளூர் மாவட்டம் பட்டமதுரை கிராமத்திலிருந்து ராஜு, வாங்க சார்.
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க என்ன தலைப்பு வேணும்?
1: மீனை பத்தி நல்ல விளக்கம், பூனை பத்தி நல்ல விளக்கம். பூனை வந்து ஹைட்ல தான் இருக்கும், போறது வருது எல்லாமே மதில் சவுரி,
0: எல்லாமே மதில் சவுரி. ரொம்ப ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க போல இருக்கு. மணிக்கணக்காட்டே இருக்கும். உயரமான இடம் அதுக்கு சரியா இருக்கும். வாட்டமா ஒரே செங்கல் சவுரு, அதுல நாம வந்து ஏறதுக்கே பயப்படுவோம். அது ஹை ஸ்பீடு வேகல எக்ஸ்பிரஸ் வேகத்துல ஓடுது.
1: அது சமயத்துக்கு உயிர்
0: காப்பாத்தீங்கன்னா பரவாயில்ல. அப்ப அந்த கேள்வி நீங்க அப்ப வந்திருக்கீங்க நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இப்ப எந்த கேள்வி வேணும் சொல்லுங்க. மழை பெய்ய போவதை முன்னரே உணர்ந்து தங்கள் புற்றை சுற்றியுள்ள மண்ணை உயரமாக மேடாக்கி வைப்பது புற்றுக்குள் நீர் புகாமல் தடுப்பதற்கான ஒரு இன்ஜினியரிங் தொழில்நுட்பம். சிவில் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் தொழில்நுட்பம். அதாவது மழை பெய்யறதுக்கு முடி அது வந்து கொஞ்சம் தன்னோட புத்த உயரமா சுத்தி அண மாதிரி கட்டிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அது சரியா தவறா?
1: சரி சார், இப்போ சரி சரியான
0: காரணம்
1: ஏன்னா மரம் இருக்கு, இதுல எங்க வீட்டு மரம் நிறைய இருக்கு. இந்த கொஞ்சம் தண்ணி வரும்போது நம்ம அந்த மரத்தை சுத்தம் அப்படியே மண்ணு கலப்பிடும், அந்த இடத்துல போய் கட்டிடும் ஒண்ணு. ரெண்டாவது இப்போ எங்க வீட்டு பாத்தீங்கன்னா ட்ரம் இருக்கு,
0: எறும்புகள் மழை பெய்ய போவதே முன்னாடியே உணர்ந்துக்கும். ஓட்ட போட்டு இப்ப சமீபத்தில் கூட செய்தியை பார்த்திருப்பீங்க, ஒரு 2 டன் அளவுள்ள சிமெண்ட் வந்து எறும்பு போகக்கூடிய அதனுடைய புற்றில் வந்து ஊற்றிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு நகரத்தையே நிர்மாணிக்கக்கூடிய அளவுக்கு கட்டுமான அமைப்பு வந்து அந்த சிமெண்ட் ஊற்றி பார்க்கும்போது அதை அகழ்ந்து பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு, 2 டன்னும் 10 டன்னும் சொன்னாங்க. அது செய்தி நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அது வந்து அழகாக ஒரு நகரத்தை நிர்மாணிக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே போல் குழிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பல அறைகளை மெயின்டைன் பண்ணும். அதாவது உணவுக்காக ஒரு அறை, அதுவும் மழை தண்ணி புகுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதை பத்திரப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு நுட்பத்தோடு அந்த அறைகள் அமைச்சிருக்கும். அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா முட்டையிடுதல் அந்த மாதிரி விஷயத்துக்காக பல அறைகள். அதில் எறும்புல பார்த்தீங்கன்னா பல வகை இருக்குது, அந்த ராணி எறும்புலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் பாதுகாப்பான அறைகள். இப்படிலாம் ரொம்ப ஒரு சிவில் இன்ஜினியர் பண்ணக்கூடிய நுட்பத்தோட 1000 மடங்கு நுட்பம் எறும்புக்கு தெரியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் உத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த பாட்டு கிடைக்குது, என்ன பாட்டு?

0: அனிருத் ரவிச்சந்தர், ஜொனிட்டா காந்தி. குரல்களில் சிவகார்த்திகேயன் வரியில் அனிருத் ரவிச்சந்தர் தான் மியூசிக் இசை போட்டிருக்காரு. அப்படி ஒரு அட்டகாசமான பாடல் டாக்டர் படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம்.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: இன்று இரவு 8:05
1: எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
3: வள்ளுவர் அழகா சொன்னாரு, தியானம் பண்றது எப்படின்னு போது படிச்சு ஞாபகம், கண்ணை மூடி உட்காந்துங்க, தியானம் பண்ணும் போது புள்ளி நினைச்சுக்கங்க, அந்த புள்ளி அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து குரங்கா மாறும், அந்த குரங்கு டான்ஸ் ஆடும், இறங்கி ஓடும், துரத்திட்டு போக விட்டுடும். என்ன ஆகுமா, அந்த மனக்குரங்கு ஓடுமா, 10 கிலோமீட்டர் ஓடு ஓடு ஓடி, அதை அப்படி போவோம், பார்க்கும் இதை பார்க்கும், வேற ஏதாவது சினிமாவுக்கு போவோம், இது பணங்க பார்க்கும், எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு திருப்பி வந்து நிற்கும் 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: நான்கு மணி 42:38 38 தொட்டு கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம், நான் திருத்தணியிலிருந்து தமிழேந்தி பேசுறேன்.
0: தமிழேந்தி திருத்தணியிலிருந்து?
5: திருத்தணி.
0: திருத்தணி, ஓகே. வாங்க சார், என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
5: கணிதம்.
0: கணிதம் எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
5: ஈஸியாவே கொடுங்க.
0: ஈஸியாவே, ஓகே. உங்களுக்காகவே ரொம்ப எளிமையான ஒரு கணக்கே கொடுக்குறேன். நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, உங்க கம்பெனியில ஒரு லாபம் அமௌண்ட் வந்து வருது, அது எவ்வளவு தொகை அப்படிங்கறத

0: சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். ஒரு லாபம் வருது, அந்த லாபத்தில் 25% புதிய டூல்ஸ் புது புது கருவிகள் வாங்க பயன்படுத்திடுறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தொகை உங்களுக்கு லாபமாக வந்திருக்கு, அந்த தொகையில 25% புதிய கருவிகள் வாங்க பயன்படுத்திடுறீங்க. அதை வந்து புது கருவிகள் இன்னும் புது புது டூல்ஸ் கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கிடுறீங்க. அதான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணும். இப்போ வந்து உங்க கையில மீதி 75,000 ரூபாய் மீதி இருக்கு. இப்ப சொல்லுங்க லாபம் எவ்வளவு? ரொம்ப எளிமையான கணக்கு தான். நான் கணக்கு மறுபடியும் சொல்றேன், அதுக்குள்ள நீங்க கால்குலேட் பண்ணிக்க. உங்க நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, ஒரு லாபத்தொகை இன்று வருகிறது, அதுல 25% புது கருவிகள் வாங்க செலவு பண்ணிடுறீங்க. உங்க கையில இப்ப மீதம் 75,000 ரூபாய் இருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு? அதான் கேள்வி.
1: 1,00,000.
0: எப்படி இவ்வளவு வேகமா அந்த கணக்கை ரெண்டு வாட்டி சொல்றதுக்குள்ளே கண்டுபிடிச்சிங்க? எனக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க.
1: நீங்க முதல் சொல்றதுல எனக்கு புரியல, ரெண்டாவது சொல்றதுல எனக்கு புரிஞ்சுது. லாபம் வந்து 1,00,000 ஆகுது, அதுல 25% போச்சுன்னா 75,00,000. அது 25% சேர்த்தா 1,00,000 வந்துச்சு.
0: அப்ப ஏன் முதல்ல புரியல? நான் தெளிவா சொல்லலையா? இதே தானே மூணு வாட்டி சொல்லி, ரெண்டு மூணு வாட்டி சொன்னேன்.
1: ஒரு லட்சம்
0: என்பது மிகச்சரியான பதில். வாழ்த்துகள் தமிழ் இந்தியவர்களே. நன்றி. ஆம்புட்டுதான் எவ்வளோ ஈஸியான கணக்குலாம், இந்த மாதிரி ஈஸியான கணக்குலாம் நிறைய வச்சிருக்கேன், வாங்க விளையாடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சுதாகர் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்க வந்து அழைக்கிறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
2: சிங்கச்சோழன் சென்னை ஆர்கேநகர்.
0: சிங்கச்சோழன் சென்னை ஆர்கேநகர்ல இருந்து. வாங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
2: தலைப்பு சொல்லுங்க சார். ஒரு முறை
0: தலைப்பு சொல்லணுமா? சரியான விடையை தேர்ந்தெடு முதல் தலைப்பு. ரெண்டாவது தலைப்பு வார்த்தைகளை ஒற்றுமை கண்டுபிடிச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது.
2: வண்டி வந்துச்சு.
0: மறுக்கா சொல்லணுமா? முதல் தலைப்பு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது, நாலு ஆப்ஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து தலைப்பு வார்த்தைகளை ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, மூன்றாவது தலைப்பு வேற்றுமை கண்டுபிடிக்கிறது, நான்காவது தலைப்பு குறிப்பு அறிதல், ஐந்தாவது தலைப்பு சரியா தவறா, ஆறாவது தலைப்பு கணித ஆட்டம். சொல்லுங்க.
2: குறிப்பறிதல்
0: எளிமையா வேணுமா கடினம் வேணுமா? எப்படி வேணா கேளுங்க. ஓகே, உங்களுக்காகவே ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான். முதல் குறிப்பு, 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு அமெரிக்க பொறியாளர் கோடைக்கால வெப்பத்தால் காகித ஆலைகளில் மை உலராமல் இருப்பதை தடுக்க ஒரு கருவியை உருவாக்க முயன்றார். அதாவது ஒரு காகித ஆலைகள் இருக்கு இல்லையா, பிரிண்டிங் பிரஸ் அந்த மாதிரி, மை உலராம இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் என்ன பண்றாரு, ஒரு கருவியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாரு. அது என்ன கருவி அப்படின்னு ஓரளவு கண்டுபிடிக்க முடியுமா? அதுலேயே குறிப்பு இருக்கு. ஏசியா அப்படின்னு கணிக்கிறீங்களா இல்ல அடிச்சு சொல்றீங்களா? எப்படி ஏசி அந்த காகித ஆலைகள் வந்து அது எப்படி லிங்க் ஆகுது சொல்லுங்க.
2: ஏசி தான் உளுந்து நம்ம மின்விசிறி, அதுக்கப்புறம் அதுக்கு ஆலைகள்லாம் பார்த்தா மின்விசிறி அவ்வளோ அந்த இது மாதிரி.
0: முதல் குறிப்பிலே கோடைக்கால வெப்பத்தால் காகித ஆலைகளில் மை உலராமல் இருப்பதை தடுக்க ஒரு கருவியை உருவாக்க முயன்றார். அப்ப ஃபேன் போட்டா என்ன ஆகும், ஏசி போட்டா என்ன ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, விளக்கமா சொல்லுங்க.
2: என்ன சார்
0: கேக்குறீங்களா?
2: அதிக வெப்பத்துல வந்து காஞ்சிரும் சார்.
0: ஓகே,
2: ஏசி போட்டா அது காயாம இருக்கும். அவ்வளவுதான்,
0: காயாம இருக்கும். ஏசி என்ன பண்ணும்?
2: போயிட்டீங்க
0: இல்லையா? சரி ஓகே, நான் ரெண்டாவது குறிப்பு சொல்றேன் கேளுங்க. நீங்க சொன்ன பதில் சரிதான், ஆனா என்ன கொஞ்சம் எனக்கு காரணம் மட்டும் தெளிவுபடுத்துங்க. ஓகே, இப்ப நான் அப்படிங்கிறது இப்ப நான் அந்த கருவி. நான் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வெப்பநிலையையும் குறைத்து ஒரு அறையை இதமான சூழலுக்கு மாற்றுகிறேன். இது எந்த கருவின்னு அதுதான் உறுதிப்படுத்திட்டீங்க இல்லையா? சரி, மூன்றாவது குறிப்பு, நான் செயல்படும் போது அறையில் உள்ள சூடான காற்றை வெளியேற்றி விட்டு குளிர்ந்த காற்றை உள்ளே செலுத்துகிறேன் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். உலக வெப்பமயமாதல என்னுடைய பயன்பாடு நிறைய இருக்கு அப்படிங்கிறது ஏசியை கண்டுபிடிக்கிறது தான். இப்போ கடைசியாக வந்து அந்த காரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது ஏசி என்ன பண்ணும் அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து விட்டு காற்று வெறும் காற்றை மட்டும் அனுப்பும். இப்போ ரூமில் இருக்கீங்க, ஃபேன் போட்டிங்கன்னா காற்றில் இருக்கிற ஈரப்பதம் அப்படியே இருக்கும். இப்போ அப்போ அந்த ஃபேன் காற்றை தள்ளும்போது அந்த ஈரப்பதமும் போய் பேப்பரில் ஒட்டிக்கும். ஓகேயா? இப்போ அந்த ஏசி என்ன பண்ணும், அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி விடுகிறது, வெறும் காற்று தான் போகுது. அப்போ சொல்லுங்க, ரெண்டு சரியானது காரணம் சொல்லுங்க எனக்கு. இப்ப ரெண்டுல வந்து ஃபேன் போட்டா அந்த பேப்பர்

0: சீக்கிரம் காயுமா, ஏசி போட்டா சீக்கிரம் காயுமா, பை உலருமா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றனோ? ஈரப்பதத்தை ஏசி எடுத்து விடுகிறது, ஃபேன் வந்து அப்படியே தள்ளுறது. ஈரப்பதம் எடுத்துட்டா அப்ப வெறும் காத்து தான் போகும், சீக்கிரமா உறைஞ்சு போயிடும் மை. ஆம்புட்டுதான்.
1: நன்றி.
0: ஓகே நன்றி. இதில் நம்ம என்ன கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கோன்னா, கொஞ்சம் அலசி அரைஞ்சு படித்தோம்னா புரிஞ்சிடும். நன்றி சார். ஓகே. கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதாவது காற்றில் எப்போவுமே ஈரப்பதம் இருக்கும். ஏசியோட வேலை என்னென்னா, அந்த ஈரப்பதத்தை எடுத்துவிட்டு காற்றை கண்டிஷன் பண்ணுறது, இதைப்படுத்துவதான் அதனுடைய வேலை. ஆனால் ஃபேன் அதை பண்ணாது. ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் அதை அப்படியே அதிகமாக கொடுக்கும், கம்மியாக இருந்தாலும் அதை அப்படியே தள்ளி விட்டுரும். இது வந்து பேப்பரில் படும்போது, இப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ பேப்பரில் படும்போது மை உலராது. ஏர் கண்டிஷனர் என்ன பண்ணும், அதை கண்டிஷன் பண்ணி கொடுக்குறதுனால ஓரளவு விரைவாக உலர்ந்து விடும். இதுதான் அதுக்கான காரணம். தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஏசியை பற்றி நிறையா படித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஒரு அட்டகாசமான பாட்டு வருது, பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து விளையாடலாம். பாட்டு இதோ.

0: தேவன் திப்பு நகுல் ஆண்ட்ரியா குரல்கள்ல தாமரையினுடைய உரையில ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய அட்டகாசமான இசையில வேட்டையாடு விளையாடு படத்துல அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்
0: நான்கு மணி 54 நிமிடம் 33 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தினுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். இதில் வந்து தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இணைகிறார். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார். நான் கிண்டியிலிருந்து விஜயா பேசுறேன்.
0: கிண்டியிலிருந்து விஜயா, வாங்க விஜயா அவர்களே, என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு? ஆறு தலைப்புல விஜய் அவர்களே.
2: கணிதம்.
0: சூப்பர், சொல்லுங்க. கணிதத்துல எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? ஓகே, ரொம்ப இது கொஞ்சம் எளிமைதான். ஓ, இப்ப வந்து நீங்க ஒரு டியூஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு 5 மாணவர்கள் இருக்காங்க. 5 மாணவர்கள் சராசரி எடை வந்து 45 கிலோ. அதுல ஒருத்தர் வந்து ஒரு 50 கிலோ இருக்காரு. அவர் வந்து இப்ப வெளியே போறாரு. அவருக்கு பதிலாக இன்னொரு 40 கிலோ ஆளை உள்ள கொண்டு வரீங்க. இப்ப சராசரி எடை என்னவா இருக்கும்? அதாவது உங்ககிட்ட 5 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களோட சராசரி பாத்தீங்கன்னா 45 கிலோ. அதுல ஒரு 50 கிலோ ஆளு வெளியே போறாரு, 40 கிலோ ஆளு உள்ள வராங்க. இப்ப அந்த சராசரி என்னவாக இருக்கும்? அதுதான் கேள்வி. ஒன்னு ஒன்னா சொன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா.
2: 45 + 45 = 90.
0: ஓகே,
2: 100 + 45 = 180.
0: மொத்தமா சராசரியா 45 கிலோ. அப்ப 5 பேரும் மொத்தமா எவ்வளவு கிலோ இருக்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முதல்ல. 5 × 45 அதை கால்குலேட் பண்ணுங்க. 225. இதுதான் இப்ப 5 பேரோட மொத்த எடை. இதுல வந்து 50 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து வெளியே போறாரு, 40 கிலோ உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆளு உள்ள வராரு. இப்ப சொல்லுங்க, கிலோ என்ன கண்டுபிடிங்க?
2: 180.
0: எப்படி 225 ல 50 போறாரு, அப்புறம் 40 வராரு. இப்ப கிலோ என்ன?
2: 225 + 50 = 240.
0: இப்ப 215 அஞ்சால வகுத்து என்ன பதில் மட்டும் சொல்லுங்க போதும். எத்தனை கிலோ? ரொம்ப பெருசா?
2: 45.
0: ஆல்ரெடி 45 தான சொன்னேன். இப்ப 10 கிலோ வந்து கொஞ்சம் குறையுது இல்ல? அப்ப இன்னும் குறையணும் இல்ல? 10 கிலோவை 5 பேருக்கு ஈக்குவலா ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு வருது? டீ சீக்கிரம் சீக்கிரம். 10 கிலோவை 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. 2. 5 பேருக்கு? 4 பேருக்கு இல்ல, 5 பேருக்கு. 2.2 இல்ல, 10 5 பேருக்கு 10 முட்டாய் இருக்கு, 5 பேருக்கு பிரிச்சு கொடுங்க. எவ்வளவு வரும்?
2: 5 முட்டாய் 10 பேருக்கு 10 முட்டாய
0: 5 பேருக்கு கொடுக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்.
2: 2
0: அவ்வளவுதான். இப்ப 45 2 கழிங்க சீக்கிரம். 43 அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய கணக்கு போல் இருக்கு. 43 என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஓகே, பரவாயில்ல. இதுதான் கணக்கு விளக்கம்.

0: நான் இவ்வளோ நேரம் பேசியே கொடுத்துட்டேன், அதனால் இன்னும் ஒரு நபர்கிட்ட போகலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டும் நிகழ்ச்சியோட நிறைவாக இன்னொருத்தர் வர பார்த்துருவோம். அதாவது இந்த கணக்கு வந்து எப்படி அப்படின்னா 45 கிலோ இருக்குது, 5 பேருக்கு, அப்போ 5 × 45 225 வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது 50 கிலோ வந்து மைனஸ் பண்ணுறோம், 40 கூட்டுறோம், 215 வரும். அந்த 215 5 வகுத்துறோம், 43 கிலோ வரும். அவ்வளோதான் நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். சொல்லுங்க, சீக்கிரமா டைம் இல்ல, என்ன வேணும் சொல்லுங்க. சொல்லுங்க ரதி பாலாஜி, என்ன தலைப்பு வேணும்? ஒற்றுமை. ஒற்றுமையில ரொம்ப ஷார்ட்டா டைம் இருக்கே. சாகர்மாலா அப்படிங்கிறது முதல் குறிப்பு, ரெண்டாவது இது வந்து பாரத் மாலா, மூன்றாவது உடான், நான்காவது தேசிய சரக்கு கொள்கை. இது நான்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. சாகர்மாலா, பாரத் மாலா, உடான், தேசிய சரக்கு கொள்கை, அதாவது நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி, இதுக்கு நான்குக்கும் ஒற்றுமை இருக்கு, என்னன்னு
1: கண்டுபிடிங்க.
0: சாகர்மாலாம் இப்ப நம்ம இதுல கேட்டிருப்பீங்க, அப்பப்ப நம்ம திட்டங்கள்லாம் வருது இல்லையா, அதுல கேட்டிருக்கலாம். நீங்க சீக்கிரம் சொல்லுங்க, இதெல்லாம் என்ன? சரி, நோ ப்ராப்ளம். இது வந்து இந்தியாவினுடைய உள்கட்டமைப்பு மற்றும் இணைப்பு திட்டங்கள், ஓகேங்களா, புதுசாக கொண்டு வரப்பட்ட நிறைய திட்டங்கள் இதெல்லாம். நன்றி நன்றி நன்றி, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நம்ம தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடி முடித்தோம். நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிங்க, பல பேர் நான் குழப்பி எப்படியோ கண்டுபிடிக்க வச்சுட்டேன். இன்னும் சில பேர் வந்து தெரியவில்லை என்று நாகரிகமாக ஒப்புக்கொண்டு அடுத்த ஆளுக்கு வழிவிட்டீங்க, பரவாயில்ல. இதுதான் இந்த மாதிரி ஆட்டம். அடுத்த முறை கணக்கெலாம் வச்சு விளையாடணும்னா கொஞ்சம் ஜாலியாக கால்குலேட்டர் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை வாயாலேயே கணக்கு போடுவேன் அப்படின்னா அதையும் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவை எட்டியாச்சு. இனி வந்து தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் தவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தன்வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், மகளிர் நலன், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு KA செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் TK பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

2 o'clock 2 minutes ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல எஸ் கேட்க போற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் மாதிரியான ஒரு டாபிக்கை உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும் தான் நினைச்சேன். பட் ஆனா இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுமையான அணுகுமுறை சரியானதா இல்லை ஃப்ரெண்ட்லியான நட்பான அணுகுமுறை சரியானதா, எந்தெந்த விஷயத்துக்கு எது எது சரிப்பட்டு வரும் அப்படின்றத உங்கள் வாயால் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அணுகலாம் அப்படின்றத என் கூட நீங்கள் கால் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். S29520853 2838987 இந்த நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி

என் கூட இந்த விஷயத்த பத்தி நீங்க பேசலாம். அண்ட் நீங்க வந்து ஃபேஸ்புக்ல இருந்தீங்கன்னா நான் போஸ்ட் போடுறேன், அங்க போய் அழகா கமெண்ட்டும் பண்ணுங்க. அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு இன்னும் கொஞ்சம் சில நேரங்கள் இன்னும் சில நொடிகள்ல ஆங்கில செய்திகள் காத்துட்டு இருக்கு. ஆங்கில செய்திகளுக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து நம்மளோட இந்த டாபிக் ஓரியன்ட் ஷோவை கொண்டு போகலாம் அப்படின்னு நானும் வெயிட்டிங்ல இருக்கேன்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: Jaipur, Gurugram, Nashik, Pune and Ahilyanagar. The Economic Offences Wing EOW of Delhi Police has arrested six accused for busting goods and services tax GST fraud cartel. Addressing the press conference, Additional Commissioner in EOW Ravi Kumar Singh said the accused were operating fake firms. He informed accused used 50 fake shell companies for GST returns, fake billing and wrongful input tax credit claims. He said that fake GST transactions worth approximately 128 crore rupees were carried out through these firms. A delegation of Niti Aayog today held a meeting on strengthening centre-state collaboration and advancing cooperative federalism with West Bengal. The meeting was headed by Additional Secretary Rohit Kumar and Programme Director Health WCD and SDG Rajiv Kumar Sen, with Additional Chief Secretary Planning and Statistics Department, Government of West Bengal P.K. Mishra, along with officials from more than nine state departments. Union Environment Minister Bhupendra Yadav said two satellite-tagged Amur falcons have begun their return migration from southern Africa to Far East Asia via India. In a social media post, Mr. Yadav noted that these birds have undertaken a non-stop flight of nearly 6,000 kilometres from Somalia to northeast India. In IPL cricket, Kolkata Knight Riders will take on Gujarat Titans at the iconic Eden Gardens this evening. The match is scheduled to begin at 7:30 p.m. And with that, we end this news bulletin.
1: பேக் டு தி ஸ்டுடியோ. 5:10 ஆயிட்டிருக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல, நான் போஸ்ட்லாம் வேற போட்டுட்டேன், நீங்கள் அங்கே போய் அழகாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை கரெக்டாக நம்ம செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நம்ம கூடயே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பக்கத்து சீட்டில் உட்காரவங்களாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ்லேயே வச்சுக்கோங்க, இதை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கறதுக்கும், எனக்காக இதை கொஞ்சம் பண்ணுப்பா அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த கண்டிப்பான அணுகுமுறை சிறந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண விஷயங்கள், அப்படி இல்லை எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால தான் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கெல்லாம் நடந்திருக்கும்ல, அது எல்லாத்தையும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ யா எத்தனை பேர் கண்டிப்பான அணுகுமுறை சிறந்தது அப்படின்றத சொல்கிறாங்கன்னும், எத்தனை பேர் நட்பான அணுகுமுறை சிறந்ததுன்னு சொல்கிறாங்கன்னும் நான் செக் பண்ணுறதுக்காக வெயிட் இருக்கேன். நிகழ்ச்சியில இப்போ நம்ம கூட ஒரு லிசனர் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். எஸ் டயல் பண்ணுங்க,
2: 9871.
1: வாழ்வோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க.
2: இளையராஜா ஐயா கூட சொன்னாங்க கடவுளுக்கு இசை அப்படின்னாங்க, அதனால
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பா நிறைய விஷயங்களை பண்ணுங்க, மேன்மேலும் வந்து நீங்க நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சொல்லுங்க, எந்த மாதிரியான அணுகுமுறை சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
2: உங்க தலைப்பு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கேட்ச் பண்றதுதாங்க நல்லா இருக்கும். நண்பர்களா எந்த ஒரு விஷயமா செய்யறது நல்லா இருக்கும்.
1: நீங்க யார்கிட்டயும் எதையுமே கடுமையா கேட்டதே இல்லையா?
2: இல்லங்க, இல்லங்க.
1: ரொம்ப ஸ்வீட்டுங்க நீங்க நிஜமாவே. சோ அந்த மாதிரியான அணுகுமுறை தான் வொர்க் அவுட் ஆயிருக்கா?
2: நிச்சயமாங்க, அது கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து சாஃப்ட்டா டீல் பண்ண ரொம்ப இருக்குங்க.
1: அப்படிங்களா, சூப்பர்ங்க. தேங்க் யூங்க, தேங்க் யூ சோ மச்.
2: நன்றி, நன்றி,
1: நன்றி. எஸ் ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி நட்பான அணுகுமுறை தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்தது யார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாமா? எஸ் டயல் பண்ணுங்க, 2952085328389871 2952085328389871 2853 8 1. எஸ் அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.

0: சொல்லுங்க நித்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. உங்களோட நட்பு, உங்க பேச்சு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது.
0: ரொம்ப நன்றி.
1: ஆர்டிஸ்ட் எல்லாம் பிடிக்கும். ரேகானந்தவங்க நான் விரும்பின பாட்டு இதெல்லாம் நட்போட வச்சாங்க.
0: நான்
1: கொஞ்சம் மாற்றுத்திறனாளி, அதனால நீங்க எல்லாம் எனக்கு இது பண்ணணும்னு, அந்த நட்பு தான் எனக்கு வேணும்னு
0: ஆசைப்படுறேன். ஓகேம்மா, தேங்க் யூ.
1: சரிங்களா,
0: நன்றிமா.
1: ஹலோ,
0: ஆ சொல்லுங்க.
1: மதுரை எனக்கு செய்யறீங்களா கேட்டேன். நான் இத விரும்பி கேட்டாலும்
0: ஓகே, பண்ணிட்டா போச்சு. நன்றிமா.
1: நன்றி
0: நன்றி. எஸ், 5:14 ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்களுமே டயல் பண்ணி, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியான அணுகுமுறை தான் குழந்தைங்க கிட்ட கூட வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் அவங்க கிட்ட கூட நம்ம எந்த விஷயத்தையுமே ரொம்ப கடுமையாக சொன்னோம்னா அவங்க வந்து சில விஷயங்களை கேட்கறதே இல்லை. இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே எனக்கு டயல் பண்ணி கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த கடுமையான இருக்கிற விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுதா, இல்லை ஃப்ரெண்ட்லியாக, இல்லை கொஞ்சம் சாஃப்டாக கேட்கும்போது சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ற நீங்க ஃபீல் பண்ணதை என் கூட ஷேர் பண்ணலாம். அண்ட் இப்போ உங்களுக்காக ஒத்த கடை சாங் வந்துட்டே இருக்கு, பாண்டிய நாடு படத்துல இருந்து, வாங்க கேட்கலாம்.

0: சுமஜி இப்பாடுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: இருக்கீங்களோ அழகா அங்க போய் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லிஸ்னர் லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: காமராஜ், வணக்கம். தெருல இருந்து காமராஜ்.
1: சொல்லுங்க காமராஜ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து ஒரு ஹோட்டல்ல வச்சிருக்கேன், என் பையன் அந்த கடையில மேல் பார் ஒழுங்காக பண்றேன்.
1: சரி, ஓகே. அப்ப நீங்க நிறைய பேரை பாத்துருப்பீங்க, உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்போஷர் அதிகம். சரி, சொல்லுங்க, எந்த மாதிரியான அணுகுமுறை கரெக்டா இருக்கும்?
2: நம்ம வந்து எது செய்யாத கையில தான் நிறைய செய்வாங்க.
1: ஓகே,
2: அது வந்து செஞ்சா என்னென்ன வருங்கிறது சொன்னாதான் அதை செய்யணும்.
1: ஓகே,
2: அதனால வந்து நம்ம வந்து அன்பா சொல்லையில தான் செய்வாங்க. நம்ம வந்து ஆணையிட்டோம்னா, ஒரு கட்டளை கணக்க போட்டோம்னா அதை வேணும் செய்யணும்னு தான் தோணும்.
1: சரி, நீங்க இத உங்க வீட்ல அப்ளை பண்ணிருக்கீங்களா உங்க பசங்க கிட்ட?
2: என் பசங்க கிட்ட எல்லாம் நான் வந்து அப்படி சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீ வந்து கம்பு இதெல்லாம் வச்சு விளையாடையில கண்ணுல குட்டிட்டுனா கண்ணு தெரியாம போயிடும்.
1: சொல்லுங்க.
3: நட்பானதுதான் கரெக்டா இருக்கும்.
1: ஓகே, நன்றி. அடுத்த லிசனர், ஹலோ. ஹலோ, வணக்கம்.
4: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், சொல்லுங்க.
4: அடையாளம் மட்டும்தான் ஆசீர்வாதம். ராஜஸ்ரீ பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க.
4: நிகழ்ச்சி தலைப்பு சூப்பரா இருக்கு, பாடல்களும் நல்லா கேட்கறதுக்கு ரசித்து கொண்டே இருக்கிறோம், பாட்டு கேட்டு.

0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
1: மேடம். எனக்கு மூணு பசங்க, மூணு பொண்ணுங்கிறாங்க, பேரும் பேத்தி எல்லாம் ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க. நான் கை தொட்டு அடிச்சதே கிடையாது. எங்க பொண்ணு அடிக்க உடையம்மா, அடிக்க கூடாதுமா, வாயில பேசி திருத்து அவங்கள. என்னத்துக்கு சார் அவங்களுக்குள்ள சண்டை வராங்க? சில்லுக்கு போட்டபடி போடுவாங்க மேடம். எனக்கு உங்களுக்கு சண்டை போடுவாங்க, நம்ம பேச முடியாது செல்லு, அவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க.
0: நன்றி. இப்ப வரைக்கும் பேசினவங்க எல்லாம் அன்பா சொல்லணும், குணமா சொல்லணும், நட்பா சொல்லணும். ஒரு ஃப்ரெண்ட்லியான அணுகுமுறை தான் குழந்தைங்க கிட்டேயும் சரி, வெளியிலயும் சரி, ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி விஎம் மகாலிங்கம் அண்ட் படவா கோபி இவங்களோட வாய்ஸ்ல நம்ம கேட்க போற பாட்டு ஆவி பறக்கும் டீ கடை சாங் தான். ரஜினி முருகன்ல இருந்து வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8:05 இருக்கு தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: இன்று இரவு 8:05
0: எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
2: வள்ளுவர் அழகா சொன்னாரு, தியானம் பண்றது எப்படின்னும் போது படிச்சு ஞாபகம், கண்ணை மூடி உட்காந்துங்க, தியானம் பண்ணும்போது புள்ளி நினைச்சுங்க, அந்த புள்ளி அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து குரங்கா மாறும், அந்த குரங்கு டான்ஸ் ஆடும், இறங்கி ஓடும், துரத்திட்டு போகாத விட்டுடு. என்ன ஆகுமா, அந்த மனக்குரங்கு ஓடுமா, 10 கிலோமீட்டர் ஓடு ஓடு ஓடி, அதை அப்படி போவோம், பார்க்கும் இதை பார்க்கும், வேற ஏதாவது சினிமாவுக்கு போவோம், இது பணங்க பார்க்கும், எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு திருப்பி வந்து நிற்கும் 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

32 நிமிஷம் ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூந்தென்றல் ஷோல கடுமையான அணுகுமுறை சிறந்ததா இல்ல நட்பா ஒரு ஃப்ரெண்ட்லியான வேலை ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கான அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேசினவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் பேசியிருந்தாங்க. 4 பேருமே வந்து நட்பான அணுகுமுறையில கொண்டு போறதுதான் நல்லது. முக்கியமா இந்த குழந்தை வளர்ப்புலாம் வந்து அவங்க கிட்ட நம்ம கோபமா பேசாம அடிக்காம வைலண்டா இல்லாம குழந்தைங்க கிட்ட பக்குவமா குணமா சொல்லி புரிய வச்சோம்னா அது குழந்தைங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு தான் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தோம், அதுலேயுமே எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் நட்பான அணுகுமுறை வேண்டும், அப்பொழுது தான் கஷ்டங்களை வெளிப்படையாக பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாகர்கோவில்லேருந்து மந்திரமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, கனிவும் பணிவும் தான் எவரையுமே கழிப்புற செய்யும், அதனால் ஃப்ரெண்ட்லியான ஒரு அணுகுமுறை தான் நல்லது, கொஞ்சம் செல்லமான கண்டிப்புடன் இருப்பதே நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் 5:33 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும்ல. வீரராகவன் நட்பான அணுகுமுறை தான் நல்லது அப்படின்றத அவரும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னும் நிறைய மெசேஜஸ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பிஃபோர் தட் நம்மளோட

0: பிஸ்னஸ் லைனில் இருக்காங்க, அவங்களோடையும் பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவகுமார், திருப்பத்தூர் மாவட்டம், பீமக்குளம் மேடம்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க சிவகுமார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: மேடம், சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், சென்னை ஜோகோவில் தான் வேலை பார்த்துட்டு
0: இருக்கேன். ஓகே, சொல்லுங்க சிவகுமார், என்ன மாதிரியான அப்ரோச் வந்து நல்லா இருக்கும்? யார்கிட்ட வேணாலும், அது ஒரு ஃப்ரெண்டா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்லை நம்மளோட கலீகோடையோ, இல்லை யார் கூடயுமே எந்த மாதிரியான அணுகுமுறை ஒரு சிறப்பான அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல? உங்களோட ஹையர் அஃபீஷியல் வந்து உங்க கூட வேலை செய்யும் போது ஃப்ரெண்ட்லியா இருந்தா உங்களால ஈஸியா வேலை செய்ய முடியுமா, இல்ல கொஞ்சம் கண்டிப்போட இருந்தா அந்த டைமிங்ல இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு சொல்ற அந்த அணுகுமுறை சரியா இருக்குமா, இல்ல இப்படி இல்ல பாத்துக்கலாம் பொறுமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான அணுகுமுறை சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
1: மேம், எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா தான் சொல்லுவாங்க.
0: ஓகே,
1: கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும், ரொம்ப அன்பா தான் சொல்லுவாங்க. ஆனா அது அவங்க சொல்ற இதுலயே நம்ம சீக்கிரம் முடிச்சுவோம், அது நம்ம கஷ்டமாவே தான் இருக்கும். அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும்
0: அன்பா சொன்னாங்களே அப்படின்ற காரணத்துக்காக நம்ம சீக்கிரமா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: சூப்பர் சூப்பர்.
1: ஆமா, அது அவங்க எதிர்பார்க்கறது அதிகமா பண்ணிடுவோம்.
0: ஓகே, சிறப்பு சிறப்பு.
1: இதுக்கெல்லாம் காரணம் எங்க அண்ணன் கச்சபிள்ளை இருக்காரு மேடம், ரொம்ப சந்தோஷப்படுவாரு, ரொம்ப பொறுமை, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும்னு சொல்லுவாரு, அன்பா பேசுவாரு.
0: ஓகே,
1: எல்லாத்துக்கான அவர் தான், அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஸோ அன்பா சொல்லும்போது அந்த விஷயத்த கஷ்டமா இருந்தாலும் நாங்கள் வேக வேகமாக அதை செஞ்சு முடிச்சிருவோம், சே அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். அண்ட் இன்னொரு நேயர் லைன்ல இருக்காங்க அவங்களோட. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம்,
0: யா ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா அப்படி முடிச்சிடலாமா, சீக்கிரம் சொல்றீங்களா?
2: கண்டிப்பா. ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு, குழந்தைங்க கிட்ட நீங்க கோபமா சொல்லி பாருங்களேன் கேட்க மாட்டாங்க, கண்டிச்சு பாருங்களேன் கேட்க மாட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட்லியா நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்களேன் கேட்பாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்குள்ள சில விஷயங்கள் அப்படிங்கறத ஃப்ரெண்ட்லி நேச்சர்ல சொல்லும் பொழுது இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். அண்ட் என்னுடைய பர்சனல் லைஃப்ல கூட நிறைய அணுகுமுறை வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனாலதான் நிறைய விஷயங்கள் என்னால சாதிக்கவும் லைஃப்ல முடியுதுன்னு சொல்லுவேன் மேம்.
0: ஓகே, சோ ஃப்ரெண்ட்லியா, ஆனா எல்லா இடங்கள்லயும் அது சாத்தியமா இருக்கா பாத்திருக்கீங்களா? ஒரு ஸ்ட்ரிக்டான,
2: அது கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்சம் கஷ்டம் தான்
0: மேம்,
2: அதையும் பொறுத்து கொண்டே இருக்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 80% சாத்தியம், 20% கொஞ்சம் கண்டிப்பும் இருக்க வேண்டிய அவசியத்துலதான் மேம் இருக்கும்.
0: ஓகே, 80% நட்பாவும் ஒரு 20% அன்பாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
2: ஆமா, ஆனா இந்த காலத்துல அது கொஞ்சம் கடினம் தான். எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி 100% ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதும் கொஞ்சம் நமக்கே ரிவர்ஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா,
0: ஓகே, நன்றி.
2: Thank you ma'am, bye
0: bye. Yes, இன்னொரு லிசனர் லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ வணக்கம். ஓகே, ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், ராமாபுரத்துல இருந்து நாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க நாகராஜன், எந்த அணுகுமுறை சரியா வரும்னு நினைக்கிறீங்க?
3: அணுகுமுறை அன்புதான்.
0: அன்புதான்,
3: குணம் நாடி,
0: குற்றமும்
3: நாடி.
0: ஓகே,
3: அவற்றுள் மிகை நாடி.
0: ஓகே,
3: நிக்க குழல்.
0: ஓகே,
3: இதுக்கு அர்த்தம் என்ன?
0: நீங்களே சொல்லுங்க.
3: மட்டும்தான் சாதிக்க முடியும் எதையும்.
0: ஓகே, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ரொம்ப கோபமா. ஆமா, கரெக்ட் தான் இல்லையா? நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றி. பேசினவங்க எல்லாருமே வந்து அன்பா சொல்லணும், ஆனா சில நேரங்கள்ல கண்டிப்பும் தேவைப்படும். இது ஒரு 80%னா இது ஒரு 20% எடுத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து இது ஒரு ப்ராப்பரான மிக்சரா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடி உங்களுக்காக லலிதா விஜயகுமாரோட வாய்ஸ்ல வாடி ராசாத்தி சாங் வந்துட்டே இருக்கு. 36 வயது நிலை படத்துல இருந்து வாங்க கேட்கலாம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: இன்று இரவு 8:05
0: எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
2: வள்ளுவர் அழகா சொன்னாரு, தியானம் பண்றது எப்படின்னும் போது படிச்சு ஞாபகம், கண்ணை மூடி உட்காந்துங்க, தியானம் பண்ணும்போது புள்ளி நினைச்சுங்க, அந்த புள்ளி அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து குரங்கா மாறும், அந்த குரங்கு டான்ஸ் ஆடும், இறங்கி ஓடும், துரத்திட்டு போகாத விட்டுடு, என்ன ஆகுமா அந்த மனக்குரங்கு ஓடுமா, 10 கிலோமீட்டர் ஓடு ஓடு ஓடி, அதை அப்படி போவோம், பார்க்கும் இதை பார்க்கும், வேற ஏதாவது சினிமாவுக்கு போவோம், இது பணங்க பார்க்கும், எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு திருப்பி வந்து நிற்கும் 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: 102.3 FM.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. 5:53 ஆயிட்டு இருக்கு. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம வந்து பார்த்தது வரைக்கும் நம்ம பேசின டாபிக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 7 பேர் வந்து காலில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் அன்பான அணுகுமுறை தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எந்த இடங்கள்லாம் நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் இடங்களில் நம்ம அன்பாக தான் இருக்கணும். அன்பாக இருந்து தான் ஒரு சில விஷயங்களை சாதிக்க முடியும். அது முக்கியமாக குழந்தைங்கக்கிட்ட குணமாக சொன்னால் தான் அது கரெக்டாக வரும். நட்பான வகையில் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டிருந்தவங்களும் அதே தான் வந்து ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி ஆனால் இந்த நட்பான அணுகுமுறை எல்லா நேரங்கள்லையும் ஒத்து வராது. ஒரு சில கண்டிப்பான அதிகாரிகள் இருந்தால் தான் சில வேலைகளை நம்ம கரெக்டாக செய்வோம். அதுவும் வந்து ஒரு 20% கண்டிப்பில் ஒரு 80% நட்பான முறையில் கொண்டு போனால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பேசினவங்கள வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானுமே நிறைய பார்த்த வரைக்கும் நட்பான அணுகுமுறை, ஆனால் அந்த நட்பான அணுகுமுறை ஒரு எல்லையை தாண்டி போகாமல் இருக்கும்போது அங்கே அந்த இடத்துல ஒரு கண்டிப்பு இருக்கும். அந்த கண்டிப்பின் மூலமாக கரெக்டாக அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இது நம்ம வந்து நிறைய இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் நம்ம இதை புரிஞ்சிருக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நட்பான அணுகுமுறை தான் தேவை எல்லா இடங்கள்லையும் அப்படின்றத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நானுமே அதை ஒத்துக்கிறேன். நிகழ்ச்சியோட இறுதி பாடலாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது ஆம்பளை மூவிலேருந்து பழகிக்கலாம் சாங். வாங்க கேட்கலாம்.

தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பக்தி மாலை.

இந்த வேளை மாலை 6:47. இந்த மணித்துளியில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மீரா படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: எம் எஸ் சுப்லக்ஷ்மி குரலில் கல்கியின் வரியில் எஸ் வி வெங்கட்ராமனன் அவங்களுடைய இசையில் அந்த பாடல் மீரா படத்துக்காக 1947 வந்த மீரா படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம்.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து சுவாமி ஐயப்பன் படத்திலிருந்து பாடல்

0: ஏஜே ஏசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரியில், ஜி தேவராஜன் இசையில் சுவாமி ஐயப்பன் படத்திற்காக ஒலித்தது பாடல். 6:09:56 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த ஒரு இனிய வேளையில் நமது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: பக்தி மாலையில் அடுத்து பக்த மார்க்கண்டேயா படத்திலிருந்து பாடல்.

நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.

0: ராமமூர்த்தி இணை இசையில் அந்த பாடல் பக்த மார்க்கண்டையா படத்திற்காக கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM விவித் பாரதி தமிழ் FM-இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: ஆறு மணி 6:12 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து அதிசய திருடன் படத்திலிருந்து பாடல்.

0: டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் குரல்கள். தஞ்சை என் ராமையா தாஸ் வரியில், எஸ் தட்சிணாமூர்த்தியின் இசையில் ஒலித்தது பாடல் அதிசய திருடன் படத்திற்காக.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 18:33 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த

0: டிஎம் சவுந்தரராஜன் குழுவினர் குரல்களில் அந்த ஒரு அட்டகாசமான பாடல். மன்னிக்கணும், அந்த பாடல் கே வீரமணி குழுவினர் குரல்களில், கண்ணதாசன் வரியில், சந்திரபோஸினுடைய இசையில், சரணம் ஐயப்பா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: மணி 23:57 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி மாலையில்

பி வசந்தா குரலில் கண்ணதாசன் வரியில் கே வி மகாதேவனின் இசையில் ஒலித்தது பாடல் தாயே உனக்காக படத்திற்காக. நிகழ்ச்சியின் நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவு பாடலாக சாந்தி நிலையம் படத்திலிருந்து பாடல்.

0: இசுசீலா குழுவினர் குரல்களில் கண்ணதாசன் வரியில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்தது பாடல் சாந்தி நிலையம் படத்திற்காக. இதுவரை நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: இனி 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமருக்கு ஹேக் நகரில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். 14 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக் கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக் கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத் திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார்.

0: கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை இந்திய கடல் பகுதிகளான தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியது. மேலும் தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்பில் கேரள மாநிலத்தில் 26ஆம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அவற்றை ஒட்டிய சில மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 4 நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை மறுநாள் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. இதையொட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வெளிமாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இவர்கள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வருகிற 18ஆம் தேதி 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமான், பால்சம் மற்றும் புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஓரியன்டல் லில்லி, ஏசியாட்டிக் லில்லி, டெய்லியாக்கள், மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, ஃபிளாக்ஸ், ஆண்ட்ரினியம், ஆஸ்டர், ஜெர்பரா, சால்வியா போன்ற 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. மேலும் மலர் கண்காட்சியினையொட்டி மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 128வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்வரும் 18ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வர ராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் சுரங்கப்பாதையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பெருங்குடியில் தீயணைப்புத்துறை இயக்குநர் திருமதி சீமா அகர்வால் தலைமையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், இருவர் காயமடைந்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை வந்தடைந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லொமாக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக்

0: ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியண்டா சாக்கெட் மைனேனி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Yes, who is it?
2: Don. Don. Don.
3: 102.3 பாட்டுக்கு இந்த டான்.
2: Don. Don. Don. Don.
4: இந்த வேளை 6:40 இந்த மணித்துளியிலிருந்து மாலை 7 வரை நமக்காக என் விருப்பம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இந்த பாட்டில் ஒரு மனசு இருந்தால் என்ன பண்ணும், அங்கங்கே அலைப்பாயும் இல்லை, அந்த அலைப்பாயிற மனசு எங்கே போகுது, எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு போகுது. இந்த தேசம் எல்லாம், அதாவது இந்த நாடு முழுக்க அலைதான். அதாவது இங்கே போகணுமா, அங்கே போகணுமா, இல்லை எங்கே தான் என் மனசு வந்து நிலையாக இருக்குது அப்படிங்கிறது அவளுக்கே தெரியல. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாட்டு இதோ.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், உமார் ரமணன் குரல்களில், கங்கை அமரன் வரியில, இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்து அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: இன்று இரவு 8:05
1: எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
3: வள்ளுவர் அழகா சொன்னாரு, தியானம் பண்றது எப்படின்னும் போது படிச்சு ஞாபகம், கண்ணை மூடி உட்காந்துங்க, தியானம் பண்ணும்போது புள்ளி நினைச்சுங்க, அந்த புள்ளி அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து குரங்கா மாறும், அந்த குரங்கு டான்ஸ் ஆடும், இறங்கி ஓடும், துரத்திட்டு போகாத விட்டுடும், என்ன ஆகுமா அந்த மனக்குரங்கு ஓடுமா, 10 கிலோமீட்டர் ஓடு ஓடு ஓடி, அதை அப்படி போவோம், பார்க்கும் இதை பார்க்கும், வேற ஏதாவது சினிமாவுக்கு போவோம், இது பணங்க பார்க்கும், எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு திருப்பி வந்து நிற்கும் 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.

0: கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
0: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM உங்கள் விருப்பம் பகுதி காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

102.3 FM. ஆறு மணி 50 நிமிடம் 40 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். நிறைய நண்பர்கள் பக்தி மாலையில் ஆரம்பித்து இப்போ என் விருப்பம் வரைக்கும் கருத்துக்களை போட்டு காத்துட்ருக்கிறீங்க. அதுவும் என்னன்னு சொல்லி ஒரு எட்டு பார்த்துருவோம். என் மேட்டுப்பட்டி அங்கேருந்து கண்ணன் வந்திருக்காங்க. பக்தி மாலை நிகழ்ச்சி, பக்தி பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்குது. நிகழ்ச்சி தொடர வாழ்த்துக்கள்னு போட்டிருக்காங்க. அடுத்து முகமது நியான், அவங்க மாலை வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ரோசா பூக்காரர்கள்லாம் மின்னுது அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வணக்கம் சொல்லி, பொன்மாலை வணக்கம் சொல்லி, அருமையான நாளாக வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. பர்வதவர்த்தினி, இனிய மாலை வணக்கம், பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நல்லா இருக்குது பாட்டு எல்லாமே அப்படின்னு போட்டிருக்காங்க. பாலு கிருட்ணன், நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கமலா வரதன், அவங்க வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், பக்தி மாலை நிகழ்ச்சி வந்து சூப்பராக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க நெஞ்சம் அப்படியே பூரிக்க வாழ்த்துக்களை போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹேமலதா வந்து ஒரு கிருஷ்ணர் படத்தை போட்டு ஒரு கன்று அதோடு இணைந்திருக்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க போல இருக்கு. ராமஜம் மாணிக்கம் கோபி, அவங்க வந்து இனிய மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், எல்லோருடைய பெயர்களையும் படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த பாடலில் மனசு வந்து கன்னி மனம் தேசமெங்கும் சுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வரியை சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து தேசமெங்கும் சுத்துன அந்த மனசு அது ஒரு பக்கம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த தேசமெல்லாம் வெல்றதுக்கு எங்கள் ஒரு ராஜா, அது ராஜான்னா ஒரு தங்க கட்டி, அதுவும் சிங்கக்குட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே பெருமையாக சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

மலேசிய வாசுதேவன் மனு சித்ரா குரல்களில் கங்கை அமரன் வரியில் இளையராஜானுடைய அற்புதமான இசையில் அந்த ஒரு ஆட்டம் போடக்கூடிய பாடல் பொன்மன செல்வன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். ஆறு மணி 56 நிமிடம் 50 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். கடைசியில் தனத்தா அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் தாளம், அதுக்கப்புறம் வரக்கூடிய தாளம் செம்மையாக இருக்கும். அதே தான் இங்கே கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த தாளத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக போட்டால் எப்படி இருக்கும் அதை தான் பாட்டில் சொல்கிறாங்க. தாளம் இப்போ போட்டுருவோமா? ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர்.

0: எது எது
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல முத்துலிங்கம் அருகில எஸ்ஏ ராஜ்குமாரனுடைய அற்புதமான இசையில அந்த இனிய பாடல் புது வசந்தம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 ஒளியின் ஓவியம் வானொலி சித்திரம். வானத்தின் நீலத்திலே அதிர்வன் கோலமிட்டு செவிகளின் வழியாக சிந்தனைக்குள் நுழையும் மாய குரல்களின் சங்கமம் நம் வானொலிதான். இதயங்களை வருடும் மந்திர சத்தமே வானொலி. உருவம் இல்லாது உலாவரும் ஒரு குரல், 1000 கற்பனைகளை நமக்குள் விதைக்கும் விந்தையை தான் இன்று நாம் வானொலி என்று கொண்டாடுகிறோம். அறிஞர்களின் பார்வையில் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் அல்ல, அது ஒரு மனிதனின் கற்பனையை விரிவுபடுத்தும் ஒரு கலை கூடம். ஒலிகளின் வழியே ஓவியம் வரையும் இந்த வானொலி ஊடகம் காலங்கள் மாறினாலும் மனித மனங்களை ஆளும் ஒரு மந்திர கருவியாகவே என்றும் திகழும்.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஜெபஷ்னி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவள். இந்த வானொலியின் மூலம் என்னுடைய கருத்துக்களை பகிரும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு வயதிலிருந்தே ரேடியோ என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் காலையில் ரேடியோ ஒலிக்காமல் ஒரு நாளும் தொடங்காது. செய்திகள், பாடல்கள், பொதுநல நிகழ்ச்சிகள் என்று பலவற்றை கேட்டே வளர்ந்தேன். அந்த நேரங்களில் ரேடியோ ஒரு சாதனமாக மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கும் ஒருவரை போலவே இருந்தது. இன்று தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்து மொபைல், இணையம், சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனாலும் ரேடியோவின் தனித்துவம் இன்னும் குறையவில்லை. குறிப்பாக பயணம் செய்யும் நேரங்களில் நான் இன்றும் ரேடியோ கேட்பேன். பேருந்தில் செல்லும் போதோ, நீண்ட தூரம் பயணிக்கும் போதோ ரேடியோ கேட்கும் போது நேரம் போகிறதே தெரியாது.

நிகழ்ச்சிகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் சிந்திக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறிவை தரும். இந்த வானொலியில் ஒலிபரப்பாகும் விவசாய நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளவை. விவசாயம் என்பது நம் வாழ்வின் அடிப்படை. விவசாயிகளுக்கு புதிய முறைகள், பயிர் பாதுகாப்பு, மழை பற்றிய தகவல்கள், நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் போன்ற பல விஷயங்களை எளிய முறையில் பகிர்வது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதேபோல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது, இயற்கையில் நடக்கும் மாற்றங்கள் என்ன, புதிய கண்டுபிடிப்புகள் என போன்ற தகவல்களை எளிமையாக புரிய வைக்கிறது. மாணவர்கள்

களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். நான் ஆசிரியராக இருப்பதால் பல விஷயங்களை கேட்டு மாணவர்களுடன் பகிர முடிகிறது. அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

அது மட்டுமல்லாமல் உடல்நலம், பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல், கல்வி, சமூக விழிப்புணர்வு போன்ற பல நல்ல தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் வருகிறது. ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் கவனிக்காத சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய அர்த்தம் இருப்பதை இந்த நிகழ்ச்சிகள் உணர்த்துகிறது. இன்றைய காலத்தில் பலர் தகவல்களை தேடி செல்கிறார்கள், ஆனால் ரேடியோ நேரடியாக மக்களிடம் தகவலை கொண்டு சேர்க்கிறது. அதுவே அதன் சிறப்பு. எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் வகையிலும் தகவலை வழங்குவது மிகவும் பாராட்டத்தக்கது. நான் சிறு வயதில் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வானொலியில் இன்று என்னுடைய குரலை பதிவு செய்து அனுப்பும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம். நான் கேட்டு ரசித்த இடத்தில் இன்று என்னுடைய சில வார்த்தைகளும் ஒலிக்கப் போகிறது என்ற எண்ணமே ஒரு பெருமையாக இருக்கிறது. இது எனக்கு என்றும் நினைவில் இருக்கும் ஒரு தருணம். இனியும் இது போன்று பயனுள்ள, அறிவூட்டும், மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் சேவை இன்னும் பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். நன்றி.

அறிஞர் பெக்கி நூமன் ஒருமுறை சொன்னார், தொலைக்காட்சி திரையில் ஒரு காட்சியை திணிக்கிறது, ஆனால் வானொலி 1 கோடி மக்களின் மூளையில் 1 கோடி விதமான ஓவியங்களை வரைகிறது. ஆம், வானொலி ஒரு அறிவிப்பாளர் சொல்லும் சொல்லுக்கு ஏற்ப ஒவ்வொரு நேயரின் கற்பனை திறனையும் தூண்டி அவர்களை ஒரு இயக்குநராக மாற்றுகிறது. அதனால்தான் இதை மனதின் திரையரங்கம் என்கிறார்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். நான் பொன்னி, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையை சேர்ந்த ஒரு பெண்மணி. நான் சோ வானொலிக்கு 90 வயது ஆகுது. சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரேடியோ வந்து ஒருத்தங்களோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், எல்லாரோட லைஃப்லயுமே. சோ டெக்னாலஜி நமக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகி நாளுக்கு நாள் எவ்வளவோ விஷயங்கள் அட்வான்ஸா போனாலும் மக்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஆர்வமா கேட்பாங்க. அதுல ஒண்ணுதான் வானொலி. நம்ம கார் டிரைவிங்ல கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லாங் டிரைவ் போற டைம்லயும் ஓகே, இல்ல வீட்டுல நமக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தாலும் சரி, ஃப்ரீ டைம்ல எல்லாருமே விருப்பப்பட்டு கேக்குற ஒரு விஷயம் வந்து ரேடியோ. சில பேர் இதை வாடிக்கையாவும் வச்சும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. சோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர சோ லைவ் நியூஸ் நம்ம கேட்டுக்கலாம், புது புது பாடல்கள், பழைய பாடல்கள், அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் சிறந்து விளங்குறக்கூடியவங்களை இன்டர்வியூ எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மாதிரி சொல்லி கேட்கிறோம். சோ அது எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு மனதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாந்தமும் இருக்கு, ஒரு மன நிம்மதி கிடைக்குது. பிளஸ் நம்ம டிவி போனு இதெல்லாம் இல்லாம கூட வெளி உலகத்துக்கு கூட ரொம்ப சிம்பிளான வேல வந்து நம்ம கான்டாக்ட்ல இருப்போம்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ தான்.

எனக்கும் இங்க என்னோட நாகர்கோயில் ரேடியோ ஷோரூம்ல பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரீசெண்டா அமைஞ்சது. சோ நானுமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோ சிறு வயதுல இருந்தே எனக்கு வானொலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து 10th 12th எக்ஸாம் வைக்கிற டைம் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து ஹாஃப் டே தான்.

0: இருக்கும், செகண்ட் ஆஃப் ஸ்கூல் இருக்கும், 1:30 ஃபைவ் வரை இருக்கும். ஸோ நாங்கள்லாம் வீட்டில இருந்து 12:00 கிளம்புவோம். ஸோ அந்த கிளம்புற டைம்லலாம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கலாம் ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. 2006-07 பழைய காலத்து பாடல்களும் வரும், நிறைய டிப்ஸ் விஷயங்கள் கத்துக்கலாம், ஸோ லைவா கால் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஞாபகம் வந்து மைண்ட்ல எப்பவுமே உண்டு. ஸோ அந்த விதத்துல நானும் நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து எனக்கும் வானொலியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் மிகவும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒருத்தங்க அந்த ரூம் செட்டப், ஸோ வெளியிருந்து நாய்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு எரர் ஃப்ரீ ஆம்பிளிஃபையிங் வாய்ஸ், ஸோ அதெல்லாம் எனக்கு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வானொலியிலும் எடுத்துக்கிட்டா கூட நிறைய புதுவிதமான நிகழ்ச்சிகள் இப்போ இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லாம வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்றாங்க. ஸோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி தான். ஸோ இந்த ஒரு சர்வீஸை வந்து மக்களுக்கு வந்து கண்டினியூஸா 90 இயர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ வானொலி நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு மொமெண்டா நான் பாக்குறேன். ஸோ எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. 90 வருஷங்கள் வந்து போறது வந்து சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மத்தபடி சொல்லணும்னா நான் இதுல வானொலியில பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பாடல்கள் நிறைய நான் விருப்பப்பட்டு கேட்பேன். ஸோ நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுலயும் எனக்கு குமரி எஃப்எம் 101 வந்து என்னோட மிகப்பெரிய ஃபேவரட்டான ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் தான். அந்த பாயிண்ட் கரெக்டா கிடைக்கும். ஸோ நம்ம எங்க இருந்தாலும் கிளாரிட்டியான ஒரு இது இருக்கும், லைவ் அப்டேட்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஸோ அந்த விதத்துல வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்மேலும் இந்த ஒரு பணி வந்து சிறக்க மனமார நான் வந்து வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.
1: கண்ணால் காண்பதை விட காதால் கேட்பதே கற்பனைக்கு அதிக வேலை கொடுக்கிறது. இந்த தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கும் ஒரு உன்னத கருவிதான் வானொலி. உருவம் தெரியாத ஒரு குரல் நம் முன்னே ஓர் உலகத்தையே உருவாக்கும் மாயத்தை இது செய்கிறது. அதனால்தான் வானொலியை ஒலியின் ஓவியம் என்று அழைக்கிறார்கள்.

வணக்கம். என்னுடைய பெயர் வந்து அபிலாஷினி. என்னுடைய ஊர் வந்து திருநேனார் குறிச்சி. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வயது 90. இங்க கரைக்கண்டேஸ்வரம் மகாதேவர் ஆலயத்துல நம்மளுடைய குமரி எஃப்எம் 101 ரொம்ப அழகான சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. கோயில நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. நாகர்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய ஆலயத்தை பத்தியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாள்ல என்னென்ன விசேஷங்கள், அதாவது இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோட இந்த சேவையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினம் தினம் நிறைய சின்ன குழந்தைகள் கூட அதை கேட்டு நிறைய நல்ல பலன்கள் பெறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துகிறேன். அதே மாதிரி உண்மை தன்மையாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ மகளிருக்கான நிகழ்ச்சிகளும் சரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, அந்த காலத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே இனிமையான குரல்ல நம்மளுடைய குமரி பண்பலை வந்து அழகா அவங்களுடைய சேவைகளை வந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இதை கேட்கிறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து மேலும் வளரட்டும். நன்றி.

வேலை பழுவில் இருப்பவர்களுக்கும் நீண்ட தூரம் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களுக்கும் வானொலி ஒரு தோழனாக இருக்கிறது. ஒலி அலைகளால் உலகை ஆளும் இந்த உன்னத ஊடகம் மனித குலம் இருக்கும் வரை மனம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். காற்றோடு கலந்த கானமாகவும் கருத்தாகவும் என்றும் வானொலி நம் வாழ்வோடு இணைந்திருக்கும்.

காற்றின் அலைவரிசையில் கவிதை எழுதும் மந்திரமே, உருவமில்லா உன்னதமே, என் உயிரோவியம் வானொலியே, ஆண்டு பல கடந்தாலும் அழகு குறையா இளமையே, நூறு நூறு ஊடகங்கள் வந்தாலும் மாறா தனித்துவ பெருமையே, விவசாயின் வரப்பில் ஒரு விஞ்ஞான பாலமானாய், வீட்டு திண்ணையில் ஒரு உற்ற தோழனாய் அமர்ந்தாய், கண்களுக்கு வேலை தராமல்

0: கற்பனைக்கு சிறகு தந்தாய், செவிகளின் வழியாக சென்று சிந்தனையில் குடியமர்ந்தாய். அகவை பல கண்டு நீ அவனி எங்கும் முழங்கிடுக, உன் காந்த குரல்களால் காலங்களை வென்றிடுக. நாஞ்சில் தமிழின் நளினத்தோடும் நம் பண்பாட்டு பெருமையின் செழிப்போடும் வானலைகளில் நீ வார்க்கும் ஓவியம் என்றும் மக்களின் மனங்களில் மாறா சித்திரமே. அறிவிப்பாளரின் அமுத குரலில் அகிலத்தையே காட்டும் கண்ணாடி நீ. காலங்கள் கடந்தாலும் இந்த காற்றின் மொழி என்றும் தேன்மொழி. கேட்டது ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.
1: இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றினார். இரு நாடுகளும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பங்களிப்பை செலுத்தும் என்று அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலகம் சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் பெருமளவிலான மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பின்னர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசர் திரு வில்லியம் அலெக்சாண்டரையும் அரசியார் திரு மேக்சிமாவையும் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனுராக் பூஷன் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் உயர் தொழில்நுட்பம், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையின் மூலம் உருவாகும் என்றும் திரு அனுராக் பூஷன் தெரிவித்தார். ஸ்வீடனில் உள்ள தனியார் தொழில் நிறுவனத்தின் பொறியாளர் திரு பெர் ஸ்டென்ஃபெல்ட் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். ஸ்வீடன் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் உற்பத்தி துறை புதுப்பொழிவு பெறும் என்றும் திரு ஸ்டென்ஃபெல்ட் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்தார். அகமதாபாத், காந்திநகர் ஆகிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் உள்ளாட்சித்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சர்கேக் காந்திநகர் நெடும்பாதை மேம்பாட்டு பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை இணைத்து பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களையும் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். நாட்டின் பல்வேறு துறைகளின் கட்டமைப்பும் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்று கூறினார். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் தனியார் துறையினரின் பங்களிப்பை மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். சிக்கிம் தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1975 ஆண்டு நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின்படி

0: இந்தியாவின் 22வது மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும், கடந்த 2016 ஆண்டு முதல் முழுமையான இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் திகழ்ந்து வருவது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இம்மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம்.

0: இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை மத்திய புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் புனேயில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இவர் தெரிந்து வைத்திருப்பது புலனாய்வின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ கூறியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மணிஷா குருநாத் நடத்திய தனி வகுப்புகளின் மூலமாக நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்றவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இதுவரை தில்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, அஹில்யா நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் காவல்துறை விசாரணையில் உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து இந்த வழக்கிற்கு தேவையான விவரங்களை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் 6 இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தொடர்பான ஆவணங்கள், லேப்டாப்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வங்கிக் கணக்கு ஆதாரங்கள், செல்போன்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் 1 இளம் பெண்ணுக்கு தமிழகத்தில் உள்ள சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் தேவி மீனால் எமது செய்தியாளரிடம் பேசுகையில், மேம்படுத்தப்பட்ட முறையிலான சிகிச்சை இவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
2: 6 பேருக்கு தலையீட்டு சாதனம், க்ளோசர் டிவைஸ் மூலமா இதயத்துல உள்ள அந்த ஹோலை வந்து அடைச்சிருக்காங்க. என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி இது வந்து முன்னாடி வெளியில அனுப்பி பண்ணிட்டு இருந்தது, இப்ப நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுக்கு வெளியிலன்னா 2-3 lakhs ஆகும்.
1: இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் 6 பேருக்கும் இயல்பான ஆரோக்கிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் கண்ணன் தெரிவித்தார்.
3: ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து பயந்து கொடுத்தோம், கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும், அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் ஃபீமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸ் தான் அவங்களுக்கு தெரியாது. டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு, இயல்பான லைஃபுக்கு திரும்பலாம்.
1: ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல்தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நேற்று காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இஸ் அல்தின் அல் ஹதாத் என்று கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் இசுதீன் கோ ஜேஃபேயை இணை வென்றது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா, சாகித் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கசகஸ்தானின் கிரிகோரி லொமக்கைன் இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல்தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு.

0: நிறைவடைகிறது.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
4: ஏழு மணி 25 நிமிடம் ஆறுநொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பல்ல திரைக்கானத்தில் ஒரு பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. வரக்கூடிய பாட்டில் பொதுவாக நெருப்பு வரணும் அப்படின்னா சில விஷயங்கள் வேணும்ல, தீப்பெட்டி, வத்திக்குச்சி, இந்த மாதிரி சில விஷயங்கள் வேணும். ஆனால் இந்த பாடலில் வத்திக்குச்சி இல்லாமையே பத்திக்குச்சு அப்படின்றாங்க. ஒருவேளை கேஸ் லைட்ரு லைட்ரு அந்த மாதிரி இல்லை, எலக்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது வச்சு நெருப்பு உண்டு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அதுதான் இல்லை. நீங்களே பாடல் கேட்டு என்னென்னு தெரிஞ்சுங்க.

0: எஸ் ஏ ராஜ்குமாரனுடைய அற்புதமான இசையில் அவள் வருவாளா படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM. இந்த வேளை 7:30, 6:00. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ள ராஜமாணிக்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது உடம்புக்கு ஏதாவது உபாதை வந்து மருத்துவர்கிட்ட போறோம். உடன் மருத்துவர் கேட்கக்கூடிய கேள்வி, மல ஜலம் சரியா போகுதாம்பார், ஜலம் என்ன நேரத்துல போகுதும்பார். நாம குடிக்கிற தண்ணீர், சாப்பிடும் உணவு, அதன் அளவு, வியர்வை ஆகியவற்றை பொறுத்து வெளியேறும் சிறுநீரின் அளவு மாறுபடும். சிறுநீர் பையானது தசையினால் ஆனது. இது சிறுநீரை சேமித்து வைக்கிறது. இந்த பை பலூனை போன்று விரிவடைந்து சிறுநீரை நிரப்புகிறது. சிறுநீரை வெளியேற்றும் பகுதியானது பொதுவாக மூடியிருக்கும். சிறுநீர் பை, சிறுநீர் குழாய் இவற்றை நம் உடம்பில் உள்ள தசைகள், குறிப்பா இடுப்பு பகுதியில் உள்ள தசைகள் பாதுகாக்கின்றன. சிறுநீர் வெளியேறும் போது அதன் நிறம், அடர்த்திய வச்சு என்ன பாதிப்புங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். சிறுநீரின் நிறம், அடர்த்தி மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல நீரின் அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். இதற்கு நாம தினமும் நிறைய தண்ணீரை குடிக்கணும். ராஜமாணிக்கம் சார், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் வாங்க. அதுபோல நாம் கழிக்கும் சிறுநீர் தெளிவாக நிறமே இல்லாமல் இருந்தால் அது சர்க்கரை நோய்க்கான அறிகுறியா இருக்கலாம். தொடர்ந்து சிறுநீர் கழித்தல், தொடர்ச்சியான தாகம், இதெல்லாம் ஏற்படுவது சர்க்கரை நோயின் காரணமாகத்தான். நமக்கு உடல் ரீதியா வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தால் சிறுநீர் பழுப்பு நிறத்துல வெளியேறும். நுரையீரல் சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கும் சிறுநீர் பழுப்பு நிறத்துல தான் வெளியேறும். மருத்துவ பரிசோதனை செய்வதன் மூலம் இதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சிறுநீர் சிவப்பு நிறத்துல வெளியேறினா சிறுநீரக பாதையில் தொற்றுக்கள், கிட்னி, சிறுநீர் பையில கற்கள் போன்ற உபாதைகள் காரணமா இருக்கும். நாம் உண்ணும் உணவை ஏன் உண்கிறோம் என்று எண்ணி பார்த்து உண்ண வேண்டும். உணவை நன்றாக மென்று சுவைத்து ரசித்து உண்ண வேண்டும். குழந்தை தன் தாயிடம் உரிமையுடன் பால் குடிப்பது போல நாம் உணவை உரிமையுடன் உண்ணும் தகுதியை பெற்றிருக்க வேண்டும். சில பேர் உடல் நலனுக்காக அளந்து அளந்து சாப்பிடுவாங்க, நல்லதுதான். நம் உயரத்துக்கு தகுந்த உடல் எடை இருக்கணும். கொஞ்சம் உடல் எடை அதிகமாச்சுனாலே சில பேர் பயப்படுவாங்க. உடனே உடல் எடையை குறைக்கணும்னு சாப்பாட்டு அளவை குறைப்பாங்க. உடல் எடையை குறைப்பதற்காக சில மருத்துவ பயிற்சி நிலையங்களுக்கு போவாங்க. எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான். ஆனால் இதுக்காக போய் காசு செலவழிக்க வேண்டியதில்லை. ராஜமாணிக்கம் சார், உங்களை மாதிரி தோப்புக்கு சொந்தக்காரராக இருந்தால் காலை மாலை தோப்பை சுத்தி வந்தாலே போதும், நமக்கு தேவையான உடற்பயிற்சி கிடைச்சிரும். தோப்பு தொடர்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே ஏதாவது உடற்பயிற்சி செய்யலாம். அல்லது வீடு வாசலை சுத்தம் செய்யறது கூட ஒரு வகை உடற்பயிற்சி தான். மாடிப்படியில ஏறி இறங்கணும், லிஃப்ட் பயன்படுத்தாம இருக்கணும். அதை விட நமக்கு ஏதாவது நோய் நொடி ஏற்படுற வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டிய எடையை விட கொஞ்சம் எடை அதிகமா இருக்கிறது ஒன்னும் சிரமப்படுத்திராது. எல்லாரும் ஒரே விதமான உடல் அமைப்பை உடையவர்கள் அல்ல. நாம் யார், நாம் என்ன செய்கிறோம் என்பதை சற்று தீவிரமாக சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மனிதன் மனிதனாகத்தான் இருக்க முடியும், ஒரு மான் மானாகத்தான் இருக்க முடியும், ஒரு யானை யானையாகத்தான் இருக்க முடியும். சரியான உடற்பயிற்சிகள், யோகாசன முறைகளை கூடுமான வரை முறையா கடைபிடித்தால் நமது உடல் நலனை பேண முடியும். உடல் நலன், உள்ள நலன் ரெண்டும் வேணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். 102.3 FM. இந்த வேளை 7:34, 4:00. இனி வந்து நாம இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும்.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்.

கூடிய பாடல்கள் எந்த பக்கம் போகுதுன்னு நானா சொல்ல போறதில்ல. நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு கடைசியாக கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க இல்லையா ஃபேஸ்புக்கில் முகநூலில், அங்கே வந்து எனக்கு போட்டால் போதும். இப்போது என்ன பாடல் முதல் பாடல் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, அடுத்தடுத்த பாட்டையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, அதுலேருந்து என்ன அடிப்படையில் அமைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க. கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன், சரிங்களா? சரி, ஓகே. இப்போது ஒரு படத்தில் விஜயகாந்த் சொல்லுவார், நானே ராஜா நானே மந்திரி. அந்த படத்தில் வந்து ஒரு நாடகம் நடத்தக்கூடிய குழு இருக்கும், அந்த குழுக்கிட்ட போயிட்டு இவர் கொஞ்சம் அட்ராசிட்டி பண்ணுவார். அதில் அந்த ஹார்மோனியம் பெட்டி வாசிக்கிறவர்கிட்ட ஏழு கட்டை ஆறு கட்டை அந்த கட்டையெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கட்டையில் மட்டும்தான் பாட முடியும்னு அவர் சொல்லுவார். அப்போ மற்ற கட்டெலாம் எதுக்குப்பா வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் நக்கலாக கிண்டலாக பேசி கலாய்ப்பார். சரி, அதே போல் இங்கே இந்த சுச்சுவேஷன் என்ன, இங்கே எட்டு கட்டை மெட்டு கட்டி என்ன பாட்டு நான் பாடுறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். மொத்தத்தில் பாட்டு எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்க. பாட்டு இதோ

பாட்டும் பயணமும். ஏழு மணி 34 நிமிடம் 40 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த மணித்துளியிலிருந்து 7:55 வரைக்கும் நாம் வந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இப்போ

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் தேவாவினுடைய அற்புதமான இசையில் அந்த இனிய பாடல் காதல் கோட்டை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: இன்று இரவு 8:05
1: எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் நம்மோடு மனம் பகிர்கிறார் எழுத்தாளரும் பன்முக திறனாளருமான ஸ்ரீராம் சர்மா.
3: வள்ளுவர் அழகா சொன்னாரு, தியானம் பண்றது எப்படின்னு போது படிச்சு ஞாபகம், கண்ணை மூடி உட்காந்துங்க, தியானம் பண்ணும்போது புள்ளி நினைச்சுங்க, அந்த புள்ளி அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து குரங்கா மாறும், அந்த குரங்கு டான்ஸ் ஆடும், இறங்கி ஓடும், துரத்திட்டு போகாத விட்டுடு. என்ன ஆகுமா, அந்த மனக்குரங்கு ஓடுமா, 10 கிலோமீட்டர் ஓடு ஓடு ஓடி, அதை அப்படி போவோம், பார்க்கும் இதை பார்க்கும், வேற ஏதாவது சினிமாவுக்கு போவோம், இது பணங்க பார்க்கும், எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு திருப்பி வந்து நிற்கும் 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
0: 7:42 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டீங்க. இதை வச்சு மட்டும் யோசிச்சா எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது பாடல் வருது, அதை கேட்போம். அதுக்கான ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த சொர்க்கம் அப்படிங்கிறதுலாம் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயத்தில் கூட இருக்கும். அதாவது அது ஒரு கடலை உருண்டையாக இருக்கலாம், இல்லை ஒரு பொரி உருண்டையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மிக்சரு முறுக்கு, இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். சந்தோஷம் அதுதான் பெரிய விஷயம். இப்போ 2 நாளைக்கு முடிய திருவிழாவில் ஒரு பெரிய பொரி உருண்டையை வாங்கி சாப்பிட்டேன், சந்தோஷமாக இருந்துச்சு, எவ்வளோ சந்தோஷம். அப்படியே சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கண் மூடி வந்துட்டு போகும். இங்கே பாட்டிலே அதான் சொல்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்தில் தாங்க பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குன்றாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

கேஜேஎஸ் ஸ்குரலில் வைரமுத்து ஊரில் ஏஆர் ரஹ்மானினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் இந்தியன் படத்துக்காக கேட்டு முடித்தோம். 7:49 4 நொடியை தொட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் நிகழ்ச்சியில் அடுத்து வந்து ஒரு அருமையான பாடல். இப்போ ரெண்டு பாடல் என்னென்ன இதில் வந்திருக்கு அப்படிங்கிறத கணிச்சிட்டிங்க. இந்த பாடலையும் கேளுங்க, அதுவும் ஒரு குயில். குயில் பொதுவாக என்ன இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் இந்த குயில் வேறு நிறத்தில் இருக்குது. என்ன நிறம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த பாடலை கேட்டுட்டு கடைசியாக நான் என்ன தீமில் இதை போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.

பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் காளிதாசன் வரையில் தேவாயினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் வைகாசி பிறந்தாச்சு படத்திலிருந்து கேட்டு முடித்தோம். இப்போது நிகழ்ச்சியில் கருத்துக்கள் நண்பர்கள் போட்டிருங்க, நான் என்ன தீமில் கொண்டு போனேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன், யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். கண்ணன் பி மேட்டுப்பட்டி, என் மேட்டுப்பட்டி கண்ணன் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிற வணக்கமும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்க வந்து குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. முகமது மியான் அவங்களும் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்களும் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வேறு யாரெல்லாம் வந்திருக்காங்க, அந்தோணி ராஜ் காட்டு பார்க்கறது பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் நிறங்களின் பெயர்கள் இடம்பெறும் பாடல்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்காரு. ஓரளவு பிடிச்சிட்டிங்க, ஆனால் அடிப்படை நிறங்கள் சிவப்பு பச்சை நீலம் இந்த அடிப்படை நிறங்களை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சூப்பர், ஓரளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அதன் பிறகு சூலே ரீஜா மனோகரன் அவங்களை வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. பாட்டும் பயணம் நிகழ்ச்சி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கிறாங்க. நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும்

0: இந்த வேளை 7:55 2 நொடி. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு நண்பர் சினிமா படம் தயாரிக்கிறவர், அவர்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி சார், நீங்கள் எடுக்கிற எந்த படமும் கையை கடிக்காத அளவுக்கு எடுத்துடுறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், பெண்களுக்குன்னு சில உருக்கமான காட்சிகள், இளைஞர்களுக்குன்னு சில நடனங்கள், அடிதடி காட்சிகள், அப்புறம் வயசானவங்களுக்குன்னு சில ஆன்மீக காட்சிகள், சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு, இப்படி எல்லாமும் சேர்த்து நான் படம் எடுக்கிறேன், மசாலா படம்னு பேர். இது ரொம்ப பெருசாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சுமாராக ஓடிடும், கையை கடிக்காது அப்படின்னார். இது ஒரு உத்தி. சில பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த உத்தியை கையாள்றது உண்டு. இந்த உத்திக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர், பாரணம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீனியஸ் டி பார்னம் அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாராம். அதாவது 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கொடிகட்டி பறந்த ஒரு சர்க்கஸ் நிறுவனத்தின் அதிபர் அவர். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தம். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அம்சங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தினது தான் அவருடைய மகத்தான வெற்றிக்கு காரணம். அதனால் அந்த உத்தியை யார் கடைபிடிச்சாலும் சரி, அதுக்கு பாரணம் உத்தி அப்படின்னு பேர் வந்துட்டுது. ஜோசியம் சொல்கிறவங்களுக்கும் இந்த உத்தி தான் கை கொடுக்குது. ஒரு விஷயத்தை ஒருத்தருடைய கோல் நிலைகள் அல்லது கையெழுத்து நிரூபிக்கிறதாக அவர்கிட்ட சொன்னால் அதை அவர் நம்பிவிடுவார். ஆனால் அந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், நேர்மையானதாக இருக்கணும், அதாவது பாசிட்டிவாக இருக்கணும். 8வது இடத்துல குரு, 9வது இடத்துல சனி, நீங்கள் ஒரு பெரிய மேதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு அதை மறுக்கிறதுக்கு மனசு வராது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே என்ன கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் அது உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு சில அற்ப விஷயங்களையும் சொன்னாலும் அதையும் சரிதான்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆளுமையை எடை போடுகிற ஒரு நிறுவப்பட்ட உத்தியின் மூலமாக தன்னுடைய குணாதிசயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் நம்புறது தான் இதுக்கு காரணம். இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும், உடம்பில் ஏதாவது கொஞ்சம் அசௌகரியம் இருக்கும், வீட்டுக்குள்ளே லேசாக மனஸ்தாபம் வரலாம், இது மாதிரி பொதுப்படையாக சிலதை சொன்னாலே போதும் மக்களை நம்ப வச்சுடலாம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது தான் காரணம். இதுதான் பாரணம் உத்திங்கிறது. மனிதர்கள் வந்து பாராட்டுகளை விரும்புகிறதும் விமர்சனங்களை வெறுக்கிறதும் பாரணம் உத்தியின் அடுத்த கூறு. அதனால் ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னாலும் சரி, அவருடைய ஆளுமையை மதிப்பிடுறதாக இருந்தாலும் சரி, அவரை புகழற மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சாதகமான விஷயங்களை வந்து அதிகமாகவும் பாதகமான விஷயங்களை நாசூக்காகவும் சொன்னால் மக்கள் வந்து அதை நம்பிவிடுவாங்க. ஒருத்தரை கருமின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டார், அதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொஞ்சம் சிக்கனமான ஆசாமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படிம்பார். நீங்கள் பெரிய செலவாளி தான், இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் செலவழிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த பாரணம் உத்தியை கடைபிடிச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக காலம் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாளி பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ஃபீனியஸ் பார்னம் அவர்களுடைய நம்பிக்கை. அதை விட அடுத்தவங்களை ஏமாளியாக நினைக்கிற மனுஷர்கள் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ரொம்ப அதிகம். ஒருத்தர் தன்னுடைய மேலதிகாரிகிட்ட போய், ஐயா ஒரு நாள் லீவ் வேணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னார். அவர் பார்த்தார், ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருங்கன்னார். 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்டார், இதை பாருங்கள், நீங்கள் சொல்கிறது பொய், இப்போ உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க தனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய்யாக தான் இருக்கணும், ஏன்னா நிஜமாக எனக்கு ஒரு தங்கச்சியே கிடையாது அப்படின்னார்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இனி தொடர்வது

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் ஹேக் நகரில் சிறப்பான அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச்சு அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அண்மையில் மேற்கொண்ட சோதனையில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற நாட்டின் உறுதிப்பாட்டை பிரதமரின் நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக்கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும், இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி வந்ததாகவும், தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லோமக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசிய இணையை வென்றது. ஆசிய

0: அழுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் கொல்கத்தா அணி சற்றுமுன் வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 49 ரன் எடுத்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எனக்குள் நான். பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்க்க காத்திருக்கிறது எனக்குள் நான், தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். ஆம் நேர்களே, தேடல் கலை என்பது பொதுவான ஒன்று என்றாலும் கூட, யார் தேடுகிறோம், எதை தேடுகிறோம், எப்படி தேடுகிறோம், அதில் கிடைத்த தெளிவை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதில்தான் அந்த தேடலின் வெற்றி வெளிப்படும் இல்லையா? அப்படித்தான் இந்த எனக்குள் நான் என்கின்ற நிகழ்ச்சியில் தன்னை தனக்குள்ளாகவே கேள்விகள் கேட்டு வரக்கூடிய பதிலுக்குள் தன்னை சரிபார்த்து கொள்ளும் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வுகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கடந்த வாரம் எழுத்தாளுமையும் பன்முக திறனும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா அவர்களின் திருவல்லிக்கேணி நினைவுகளும், தந்தையார், நட்பு, இலக்கிய பயணம், இது போன்ற நினைவு பயணத்திலும் லயித்திருந்தோம். இதோ இன்றும் சுகமாக தொடர்கிறது அந்த தேடல் பயணம். நாங்க மனம் முழுக்க நிறைச்சு ரசிக்கிற மாதிரியான செய்தி எல்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்களே சார். ஒரு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வேலுநாச்சியார். தொடக்கத்துல சொன்ன மாதிரிதான், வரலாறு படிக்கணும்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாருக்கும். எப்படியோ படிச்சோம், கேள்விப்பட்டோம், ஓ அப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்த பலர்ல இல்ல இல்ல, சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி அதை நீங்க கையில எடுத்திருக்கிறீங்க. அதற்காக நீங்க பயணப்பட்ட விஷயங்கள் அதிக தூரமா இருக்கலாம். தூரம்னா நான் வந்து கிலோமீட்டர் கணக்குக்கு நான் சொல்ல வரல, அதை தாண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படி நீங்க போன இடத்துலயோ, நீங்க சந்திச்ச இடத்துலயோ பெருமிதப்பட்ட ஒரு தருணமும் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஸ்ரீராம், உனக்கு இது தேவையில்லாதது, இதுக்குள்ள வந்துட்டோமே, ஏண்டா வந்தோம் அப்படின்னு ஒரு நாள், அதாவது ஒரு நாள் இல்ல ஒரு கணம் நீங்க யோசிச்சதுண்டா? இல்ல எல்லா நேரமுமே எனக்கு பெருமிதமான நேரம் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சார்?
1: ஆனஸ்டா சொல்ல போனாக்கா எனக்கு அப்படி ஒரு தாட் வரலமா?
0: வரல எங்குமே. எப்படி சார் அது?
1: காரணம் என்னன்னா, ரெண்டு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். ஒன்னு, இதை நான் எடுத்தது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷனா நான் நம்புறேன்.
0: ஓ, அந்த நம்பிக்கை வந்துச்சுனாலே வேற எதுவும் உள்ள வராது.
1: ஆமா, இது நான் பிளான் பண்ணி இதை நான் உண்டாக்குனேன், நான் பண்றேன் அப்படின்றது இருந்ததுனாக்கா அதை செட்பேக் வரும்போது நம்மளுக்கு சலிப்பு தட்டும்.
0: நிச்சயமா.
1: ஆனால் செட்பேக் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எனக்கு நிறைய செட்பேக்ஸ் வந்தது. ஆய்வுகள் நடத்தும் போதுலேருந்து நான் போன இடத்துல எனக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது. கார்பரேஷனில் பர்மிஷன் கேட்க, ஆய்வு பண்ணுற காலத்தில் சொல்கிறேன், போயிட்டு ஒரு திண்டுக்கல் மலை மேலே நான் போய் பார்த்துட்டு வரணும். திண்டுக்கல் மலை மேலே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அதில் போய் ஆய்வு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ போகணுன்னாக்கா கேமரா எடுத்துகிட்டு போகணும். நான் என்னுடைய ஆய்வுகள் மொத்தத்தையும் நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன்.
0: அதுதான் நமக்கு ஃபியூச்சர்.
1: பேசிக்கலி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறவனால அந்த படகம் எங்கிட்ட இருந்ததுனால ஒரு 360 கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு வந்தேன். அந்த கேமராவை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அதை கொடுக்காம அப்போ இருந்த கமிஷனர் என்ன 2 மணி நேரம் உட்கார வச்சார் வெளியே நல்ல லஞ்ச் டைமில். அதுக்கப்புறம் உள்ளே வர வச்சு என்ன விஷயம், இந்த விஷயம் சொன்னோன்னே, எதுக்கு சார் உங்களுக்கு இந்த வேலை, வேலுநாச்சார்னா யார் சார், அதை எடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வந்தது.
0: சொல்லி உங்க உணர்வு எப்படி இருந்துச்சு சார்? கோவப்பட்டீங்களா இல்ல அதை புரிய வைக்கணும்னு நினைச்சீங்களா?
1: ஒன்றும் செய்யலை, அமைதியா இருந்தேன். எனக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வந்துருச்சுமா. சரி, நான் ஒரு விஷயம் இறங்குறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கன்விக்ஷன் வேணும், இதுல இறங்கணும்னு. அப்ப நான் 300-400 கேள்வி என்ன கேட்டுப்பேன். எஸ்ன்னு இறங்கின பிறகு நோ லுக் பேக். யார் என்ன எவ்வளவு டயர்டு பண்ணாலும்

0: எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் என்னை உரைக்காது. என்ன கேள்வி கேட்டாலும் என்ன நசுக்கினாலும் எனக்கு அது உரைக்காது. அது என்னை நோக்கி வந்ததாவே எனக்கு தெரியாது.
1: காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா வீரியம் இல்லை.
0: நான் அந்த இடத்துல அவன் காதலே வாங்க மாட்டேன், காதுக்குள்ளே போட மாட்டேன். ஏன்னா எனக்கு நோக்கம் பெருசு. உலகத்தின் முதல் பெண் ராணுவத்தை உண்டாக்கியவள் வேலுநாச்சியார், அது பேர் உடையாள் படை. உலகத்துல முதல் முதல் கெரில்லா வார்ஃபேரை கொண்டு வந்தது வேலுநாச்சியார், அதுக்கு பேர் கூறாள் படை. உலகத்துல முதல் முதல் ஹியூமன் பாம கொண்டு வந்து இறக்கி விட்டது அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு பேர் குயிலி. 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மாக்கு 7 மொழிகள் தெரியும், ஆங்கிலம் பிரெஞ்சு உட்பட. இவ்வளோ பெரிய கேன்வாஸ் வச்சுட்டு இருக்கிற அந்த அம்மா அந்த வரலாறை ஜஸ்ட் லைக் தட் மறைச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க 300 வருஷமாக கலோனியல் ஹிஸ்டாரியன்ஸ். நாம் இன்றைக்கு படித்து கொண்டிருப்பதெல்லாம் ஆங்கிலேயர்கள் நமக்கு போதித்து போன 3ஆம் கட்ட தரவுகள். ஒரிஜினல் தரவு எங்க?
1: நம்ம மண்ணில் இருந்து நமக்கே தெரியாத செய்திகள் அதெல்லாம்
0: மறைத்து. உங்களிடம் நிறைய ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, அதில் வந்து எல்லாரும் நாங்கள் கொண்டுட்டோம். என்கிட்ட வந்து யாரும் மோத முடியல. ஜான் ஆஃப் ஆர்க்னு ஒருத்தி இருந்தா பிரான்ஸ்ல, அவளை கொண்டுட்டோம். உங்ககிட்ட ஜான்சி ராணி இருந்தா அவளை கொண்டுட்டோம். பகத்சிங் தூக்குல போட்டுட்டோம். வீரபாண்டிய கட்டவன் தூக்குல போட்டோம், இவரு சாவடிச்சிட்டோம். இதையே எனக்கு பாட புஸ்தகமா கொடுத்து படிக்க சொல்லி நீ தோற்க பிறந்தவள் அப்படின்னு எனக்கு பள்ளி பருவத்திலேயே ஏற்றி விட்டுறது. ஆள் மனசுல நாம் தோற்க பிறந்தவர்கள். வெள்ளையா இருக்கிற யாராவது சொன்னாக்க உடனே ஒபே பண்ணணும். வெள்ளையா இருக்கிற போய் சொல்ல மாட்டாங்க மாதிரி. ஒரு ஆங்கிலேயன் வந்து எதா இருந்தாலும் ரெஃபர் பண்றது. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் சொன்னார், ஏன் பாரதியார் சொல்லிட்டாரா?
1: நம்ம கிட்ட இல்லாத
0: கம்பர் சொல்லாதது சொல்லிட்டாரா? ஒட்டக்கூத்தர் சொல்லாதது சொல்ல, இளங்கோடிகள் சொல்லாதது சொல்லிட்டாங்களா? ஷெல்லி கீட்ஸ் சொன்னாதான் உங்களுக்கு கோட் பண்ண மாதிரி ஒரு
1: மோகம்,
0: மோகம், அடிமை மோகம்,
1: அடிமைத்தனம்
0: என்று தனியும் இந்த அடிமையின் மோகம் நடல பாரதியார். நமக்கே இவ்வளவு கோபம் வருதுன்னா பாரதி எவ்வளவு கோபம்.
1: நிச்சயமா
0: நிஜமா படிச்சவர். அப்போ எனக்கு என்னன்னா தோற்ற வரலாறே சொல்லி என்ன பின்னாடி தெரியல. வென்ற வரலாறு எனக்கு சொல்ல சொல்லிட்டீனாக்கா நீ காணா போயிடும்.
1: பயம்
0: எனக்கு என்னன்னா நாம் வென்ற வரலாறை, அதுவும் ஒரு பெண் வென்ற வரலாறை கொண்டு அது சாதாரணமா வெற்றி பண்ணலாமா? அந்தம்மா ஏதோ சண்டை போட்டோம் வெற்றி இல்ல, வியூகங்களால் வென்றவள். வியூகம் வியூகம் வியூகம் உள்ள போக போக நான் என்னுடைய வெறுநாச்சால் வரலாற்றுல நான் கண்டதை 10% தான் இது வரைக்கும் வெளியே சொல்லியிருக்கேன்.
1: உங்களுடைய படைப்புகள் மூலமா இன்னும் இருக்கு? அப்போ
0: 90% இருக்கு. என்னுடைய நாட்டிய நாடகம் இருக்கு, என்னுடைய தியேட்டர் பிளே இருக்கு. தியேட்டர் பிளேல நான் 10% கூட காட்டல.
1: அப்ப அந்த 90% நீங்க எப்படி கொடுக்க போறீங்க?
0: திரையில காட்டு.
1: திரையில
0: சினிமா ஒன்லி வே. புக் எழுதி வச்சிருக்கேன், பன்மொழி புத்தகமும் எழுதியிருக்கேன். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, பிரெஞ்சு, 4 மொழியில மொழிபெயர்த்து வச்சிருக்கேன் ரெடியா. பிரெஞ்சுல அதை மொழிபெயர்த்தது வந்துட்டு டாக்டர் மதன கல்யாணின்னு சொல்லி இந்த அம்மா நம்மகிட்ட இல்லை, அவங்க வந்துட்டு ஷெவாலிய விருது வாங்கினவங்க. அந்த அம்மா வந்துட்டு பிரெஞ்சுல அதை
1: மொழிபெயர்த்து
0: எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வெளியே விடலை, அதனால அதை உள்ளே இறுக்கி
1: வச்சிருக்கேன்.
0: சினிமா பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் சாப்பா வந்துடும், அதுக்கப்புறம் யாரும் திருட முடியாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு மிகப்பெரிய படைப்பு, எத்தனை கவிதை நீங்க சொல்லக்கூடிய ஆன்மீகம் பாடல் என்னெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு பெரிய முத்திரைன்னு சொன்னா இந்த வேலுநாச்சியார். ஆனா அதுல நீங்க பெருமிதமா தான் இருக்கீங்க, எந்த இடத்துலயும் நீங்க வந்து சோர்வு கொள்ள வரல. வாழ்த்துக்கள் சார். இதே மனநிலை உங்களுக்கு இன்னும் இன்னும் நீங்க அடுத்து வரக்கூடிய எல்லா படைப்புகளுக்குள்ளயும் இந்த மனநிலை இருக்கணும் அப்படின்னு சொல்ல. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு தான் சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா கிடத்தல் நிலை வந்து வேற, இருத்தல் வேற, கிடத்தல் வேற. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த வெட்டியான் இதுதான், கிடத்தல் நிலைக்குள்ள வந்துட்டோம்னா எந்த உணர்வுமே கிடையாது அப்படின்னு.
0: ஏன்னா அவமானப்படுத்துறீங்களா படுத்துங்க, என்ன ப்ரொவோக் பண்ண பாருங்களா பண்ணுங்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, பரவாயில்ல, நீ சொல்றதெல்லாம் தப்பு, ரைட், அதை வேணா சொல்லிக்கோங்க.
1: ஆனா எனக்கு என்னுடைய நோக்கம் ஜெயிக்கணும்,
0: ஜெயிக்கணும் இல்ல, உண்மையை வெளியே கொண்டு வரணும்,
1: உண்மையை வெளியே கொண்டு வரணும். சூப்பர் சார். இப்போ இப்படி ஒரு ஒரு முனைப்போட செயல்பட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் வந்து ரெண்டு புறமும் இருக்கும், ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கம் மாதிரி. அதே மாதிரி இப்போ ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த நாட்களை எல்லாம் உங்களுடைய சின்ன வயசுல. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா, சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் கதாபாத்திரங்களில் கூட கற்பனை இல்லாமல் முழுக்க இந்த ரெண்டு புத்தகத்தையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்றப்போ எல்லாருமே திருவல்லிக்கேணி தெருக்களில் விளையாண்ட அந்த ஒரு மனநிலை எனக்கு இருந்தது. எனக்கு இருந்துச்சுன்னா திருவல்லிக்கேணியில் அந்த தெருக்களில் நடமாடிட்டு அந்த வீட்டில் இருந்துட்டு அந்த சிட்டுக்குருவியை பற்றி படிக்கும் போதெல்லாம் ஏதோ என் வீட்டு வாசலில் பார்க்கக்கூடிய உணர்வை வந்து கொடுத்துச்சு. அந்த மாதிரி திரும்ப வராதா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு நாள் எது? வேணவே வேணாம், அப்படி ஒரு நாள் அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில திரும்பி வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இருண்ட பக்கமும் இருக்கும். அப்படி எந்த நாட்கள் சார்?
0: திரும்ப வராதான்னு நான் நினைக்கிற காலங்கள் வந்து என் தந்தையாரோட இந்த காலங்கள் தான்.
1: 5 ஆண்டுகள்
0: இன்னொரு 5 வருஷம் கிடைச்சா

0: இன்னும் கொஞ்சம் நல்லா,
1: இன்னும் நிறைய சார் இது சுயநலமா இல்லையா,
0: இன்னும் கொஞ்சம் வெளியே கொடுத்துடலாம்லமா
1: அப்படின்னு நினைக்கிறீங்க.
0: அதை விட சிறந்த காலங்களா என் லைஃப்ல நான் வேறையே அனுபவிக்கல.
1: நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த இளம் பருவம் அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா தந்தையாருடைய இருந்த அதுதான் சார் உங்களுக்கு உங்களுடைய ஒரு தனித்தன்மை அப்படின்றது. ஏன்னா எல்லாருக்கும் நான் அந்த புத்தகத்துக்குள்ள பயணப்படும் போதெல்லாம் நான் நினைச்சது உங்களுடைய அந்த இளம் பருவம் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு. ஆனா இல்ல இல்ல, அதெல்லாம் என்னால் தேடப்பட்டது, ஆனா என் தந்தையால் வந்ததுதான். நான்
0: ஆச்சரியமா இன்னொரு விஷயம், அந்த எல்லாரோடையும் நான் பழகி இவ்வளவு அனுபவம் நான் எடுக்க முடியுதுன்னு அது காரணம் என் தந்தையார் தான். ஏன்னா அவர் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற மாதிரி எல்லாருக்கூடையும் பழக விடுவாரு. எல்லாருக்கூடையும் வீட்டுக்கு எல்லாரும் கூட்டிட்டு வருவேன். நான் அந்த வெட்டியான் இது முடிஞ்ச உடனே 7-8 வெட்டியானுங்களை எங்க வீட்டுல கூப்பிட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டேன். அதெல்லாம் அலோ பண்ணாங்க, அதெல்லாம் கொண்டாடினாங்க வீட்டுல. வெரி குட். அது காரணம் அந்த அப்பாவுடைய அந்த வளர்ப்பு. அவருக்கு மாச்சரியங்களே கிடையாது. அவர் எல்லார் மானுடம்ன்றதுடைய உச்சத்துல உட்காந்து வந்தவர். அப்படி என்ன ஃப்ரீயா விட்டார், என் மேல முழு நம்பிக்கை வச்சார். இவன் தப்பு பண்ண மாட்டான், சமூகத்துக்குள்ள போய்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பழகி நல்லதை எடுத்துட்டு உள்ள வருவான்.
1: நான் ஒரு வார்த்தை நல்லதை எடுத்துட்டு
0: வந்துருவான் அப்படின்னு நம்பி அந்த ஃப்ரீயா விட்டாரு. நிறைய ஏத்தி விட்டாரு, அதுல நிறைய அடிச்சு சொல்லி கொடுத்துருக்காரு. அது விஷயம் கோபம் வரும், அதனாலதான் உள்ளுக்குள்ள ஒண்ணு வேகமா ஏறும் பயத்துல. அப்போ அதுதான் இன்னும் உள்ள இருக்குது.
1: எதுக்கெல்லாம் அடி வாங்கியிருப்பீங்க?
0: அதிக பிரசங்கத்தில் இருக்குது.
1: பாவக்கான செல்ல பிள்ளையாவும் ஒரு பக்கம் இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் இதுவும் இருந்திருக்கு.
0: ஏதாவது ஒன்று தப்பா சொல்லிட்டுவேன், தப்பா நேத்து சொல்லி கொடுத்ததை தப்பு தப்பா சொல்லுவேன். கேட்டா இப்படிதான் சொல்லி கொடுத்தேன்னு போய் சொல்லுவேன். மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிருக்கெல்லாம் லஞ்சன தகைவாகி நளிர் இரும்பணிக்கு தேம்பா கஞ்சு மூத்திரந்த செய்ய கண்ணா ஃப்ளோவில் வரணும். அந்த சப்தம் அங்கே ஏன் அழுத்தலன்னு சொல்லி அடிப்பார். எதுகை வருது இல்ல, ஆமா, ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணல, எதுகையும் எதுகையும் புணரும் பொழுது அழுத்தம் பண்ணுமோனாமா கேட்பார்.
1: எந்த பள்ளிக்கூடத்திலையும் இப்படி சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல.
0: எதுகையும் எதுகையும் புணரும் பொழுது அழுத்தம் இல்லாமல் எப்படி நீ சொல்லுவ, கை நீட்டு நீட்டி ஆகணும். இப்படிதான்ப்பா சொன்ன நேத்து, நீ சொன்னாக்கா இன்னும் ரெடி விடும்.
1: நீங்க உங்களுக்கு மட்டுமா இல்ல உங்களுடைய கூட பிறந்தவங்க யாரும் இதுக்குள்ள வரமாட்டாங்க,
0: யாரும் இதுக்குள்ளயே வரமாட்டாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க.
1: அதனாலதான் நீங்க இப்ப பேசப்படக்கூடிய இடத்துல இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி சார், இப்போ திரும்ப வரக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு நாள் உங்க மனசுக்குள்ள அப்படி இருக்குமா, வேணாப்பா அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்வு திரும்ப வந்துடக்கூடாதே அப்படின்னு நினைப்போம் இல்லையா?
0: அது July 30 அதிகாலை 1989, என் தந்தையார் மரணம் அடைந்த நாள்.
1: மிகப்பெரிய ஒரு இழப்பின் உச்சம் அது. நிச்சயமாக இது பகிர்வதற்கு ஒரு மனதுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழல் தான் சார். ஆனால் எதற்காக இதை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், தந்தையாரோடு நீங்கள் அப்படி ஒரு உணர்வு கடந்த ஒரு இதிலிருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க, அது இன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் கடத்திட்டு இருக்கிறீங்க. அதனால தான் இந்த கேள்வியும் கூட. எண்ணமும் எழுத்தும் ஒருமுகப்படும் போது வண்ண காவியங்கள் பல வரலாறாய் படைக்க முடியும் என்பதை நம்பி அதை நடத்தியும் காட்டிக்கொண்டிருக்கிறார் பன்முக படைப்பாளர் ஸ்ரீராம் சர்மா அவர்கள். அவருக்குள் இயல் இசையாய் விழுந்து நாடகமாய் நடமாடிக்கொண்டிருக்கும் மனதோடு கொஞ்சம் பேசினால் எப்படி இருக்கும்? அந்த கண்ணாடி நிமிடங்கள் காற்றலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது எனக்குள் நானாக. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சொல் சூட்சுமத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பொழுதாளுமை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் புத்தகம் படிக்கும். அதே மாதிரி ஒரு 2-3 இடத்துல கொடுமுடின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்க. நம்ம பொழுதாளுமைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இது எப்படி சார் அந்த கொடுமுடி அப்படின்றது? எனக்கு தெரிஞ்ச அந்த புத்தகத்தில் ஒரு 3 இடத்துல பயன்படுத்தி வள்ளுவரை சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, எல்லாத்துக்கும் ஆதி அவர் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க, நான் மீன் பண்ணிக்கிட்டேன். எப்படி சார் அது?
0: இந்த வார்த்தைகள்லாம் இலக்கியங்களில் சர்வசாதாரணமாக காணப்படுகின்ற வார்த்தை.
1: இப்போ அதனால எனக்கு தெரிந்த விஷயம் அப்படின்றதை விட இது மற்றவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த கேள்வி.
0: அது பேஸ் அதை எப்பயுமே அவங்களுக்கு பேஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சு போச்சுன்னா, அதுவும் சங்க இலக்கியங்கள் உங்களுக்கு பேச அமைஞ்சு போச்சுன்னா, அது மாதிரி வார்த்தைகளை நீங்க பிளான் பண்ணி எழுத முடியாது. எழுதும் போது தானே வந்து விழுந்துடும். அதுக்கு காரணம் அந்த பயிற்சி தான். இலக்கு நிறைய படிப்பேன். இன்றைக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 300 பக்கம் எப்படியாவது படிச்சிருவேன்.
1: உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சார், படிக்கிறதா படைக்கிறதா?
0: படிக்கிறது.
1: படிக்கிறது படிப்புல சரியா இருந்தா படைப்பு கண்டிப்பா
0: வரும். படைப்பு உங்களுக்கு எப்பயாதான் டிமாண்ட் வரும். உங்களுக்கு நான் எப்ப படைக்க முடியும், ஏதோ ஒரு உந்துதல் ஏற்படும் போது படைக்க முடியும். 24 hours உந்துதல் கிடையாதே. இப்போ என்னுடைய கட்டுரைகள் இது வரைக்கும் நான் ஒரு 300-350 கட்டுரைகள் எழுதியிருக்கேன். மின்னம் பலத்தில் தான் என்னுடைய 95% கட்டுரைகள் வந்திருக்கு. நான் எழுதின முதல் கட்டுரையே ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன எப்படி எழுதணும்னு தோணுச்சு? உள்ளபடியே சொல்ல போனா

0: எப்படி பாட்டு எழுதுறதுக்கு நான் பிளான் இல்லாம என்ன ராஜேஷ் இழுத்துட்டு போய் எழுத வச்சாரோ, அது மாதிரி கட்டுரை எழுதுறதுக்கு எனக்கு பிளான் இல்லை. ஏன்னா கட்டுரைன்றது ஒரு வேற வடிவம்.
1: கண்டிப்பா
0: இப்ப நீங்க பாட்டுன்னு எடுத்தீங்கனாக்கா ஒரு 4 வரி பல்லவி, 8 வரி சரணம், மொத்தமே ஒரு 16 வரியில வேலை முடிஞ்சிடும். இது அப்படி இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 1200 வார்த்தைகள், 1000 வார்த்தைகள், 1200 வார்த்தைகள் வேணும். ஒரு 5-6 பக்கங்கள் வரும், ஃப்ளோ இருக்கணும், அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அது இப்படிதான் போய் இப்படிதான் முடியணும்னு இருக்கு. இதெல்லாம் தனி ஏரியா. முன்ன பின்ன நான் எழுதுனது இல்லை, லெபோரியஸ் வேற. இது 15 வரி எழுதி முடிச்சிடலாம், இவ்வளோ பெருசு எழுதணும்னா அது ஒரு உழைப்பு வேணும். எனக்கு அந்த ஐடியாவே இல்லை ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஒரு நாள் மின் நம்பரத்திலிருந்து எனக்கு ஒரு கால், என் நண்பர் ஆறான்னு சொல்லி அங்கே பொறுப்பாசிரியராக இருந்தார். சுவாரஸ்யமான விஷயம் அது. நைட்டு 1:30 மணி போல இருக்கும், நானும் என் பையனும் உட்காந்து செஸ் ஆடிட்டு இருந்தோம். என்ன தெரியல, அந்த நேரம் எனக்கு

0: ஃப்ளோ இருக்கணும், அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, அது இப்படி தான் போய் இப்படி தான் முடியணும்னு இருக்குது. இதெல்லாம் தனி ஏரியா. முன்ன பின்ன நான் எழுதுனதில்லை, லெபோரியஸ் வேறு. இது 15 வரி எழுதி முடிச்சிடலாம், இவ்வளோ பெருசு எழுதணுன்னா அது ஒரு உழைப்பு வேணும். எனக்கு அந்த ஐடியாவே இல்லை ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஒரு நாள் மின் நம்பரத்துலேருந்து எனக்கு ஒரு கால், என் நண்பர் ஆறான்னு சொல்லி அங்கே பொறுப்பாசிரியராக இருந்தார். சுவாரஸ்யமான விஷயம் அது. நைட்டு ஒரு 7.5 மணி போல இருக்கும், நானும் என் பையனும் உட்காந்து செஸ் ஆடிட்டு இருந்தோம். என்ன தெரியல, அந்த நேரம் எனக்கு தோல்வி முகம். கடை கடல வந்து என்னுடைய 2 ஆர்ட்ஸ் எடுத்துட்டான், ஒரு பிஷப்பை தூக்கிட்டான், குயினை கொண்டு போய் கார்னர் பண்ணிட்டான். இப்போ குயின் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்லை, குயினை தூக்கிட்டானா கேம் ஓவர், ஈஸி. அப்புறம் செக் வந்துடும் உள்ள. இந்த நேரத்தில் எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறது? முழுக்க ஃபுல் போர்டையும் அரசிட்டு இருக்கேன், எங்கேயும் வழி தென்படலை. கடவுளாக பார்த்து ஒரு கால், போர்ட் நட் பண்ணக்கா மின்னபுரத்துலேருந்து கால். ஆறா பேச சார், உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேச முடியுமா ப்ளீஸ்? ஆடாடா அடிச்சு சாக்கு பிரசனா, ஒரு நிமிஷம் போன் அட் பண்ணிட்டு வரேன், ஓடாத ஓடாத,
1: தோத்து போறேன், பயத்துல ஓடக்கூடாது.
0: இல்லப்பா, கால் பேசிட்டு வரேன், அப்படி போனேன். அப்ப சொன்னாரு என்ன சார், விடிஞ்சா ரம்ஜான், உங்ககிட்ட ஒரு கட்டுரை வேணும் சார் கேட்டார். கட்டுரையா? ஆமா. என்கிட்ட இருந்தா ரம்ஜானுக்கா? ஏங்க, நான் வந்து ஒரு ஆழங்கார்பட்ட இந்துங்க. ஆமா, ரம்ஜானுக்கு வாழ்த்து கட்டுரை எழுதணும்னா இஸ்லாத்தில் ஊர்ன பெரியவங்க யாராவது எழுதணும், இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சவங்க எழுதணும். என்கிட்ட கேக்குறீங்களே சார், ஆராசம் சார், ட்ரிப்ளிகல்ல நீங்க யாரோட எல்லாம் பழகிறீங்கன்னு தெரியும், அதனால நீங்க வந்து எழுதுங்க சார், நல்லா இருக்கும். அப்படியா, சரி நான் அனுப்புறேன் சார், ஒரு 11 o'clock சரிங்களா? சரின்னுட்டேன். இவங்கிட்ட தப்பிக்கணுமே, என் பையன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு, செஸ்ல தப்பிக்கிறதுக்கு சரின்னு சொல்லி வச்சுட்டு ஒரு சின்ன ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓடி போயிட்டேன், சிஸ்டம் ஓபன் பண்ணி உட்காடுறேன். எனக்கு தான் எழுதி பழகம் இல்லையே, கட்டுரை எழுதி பழகம் இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். புடி போடாம இப்படி இப்படி, ஆனா உணர்வு என்ன எழுதணும்னு உள்ள கொண்டு வந்துட்டேன். ஹாஃப் அன்
1: அவர்ல ஃப்ரேம் பண்ணிட்டீங்க,
0: ஃப்ரேம் பண்ணிட்டேன் மைண்ட்ல. இங்க இருந்து ஆரம்பிச்சு அஸ்கர்ல இருந்து ஆரம்பிச்சுக்கணும், இப்படி போனோம், இப்படி போய் இப்படி முடிக்கணும், ஃப்ரேம் வந்துருச்சு. பட் அந்த மொழி, அந்த ஸ்ட்ரக்சர், பேரா என்ன சைஸ் இருக்கணும், இது எதுவுமே புரியப்படல. எழுதுறேன் 11 ஆகிப்போச்சு, 12 ஆகிப்போச்சு, 1 மணி ஆச்சு, கால் வருதுங்கிறது. சார் நாங்கள் பப்ளிஷ் பண்ணணும் சார், சீக்கிரம் ஆன்லைன் பப்ளிஷிங் அது, சீக்கிரம் சார். அப்படி இழுத்து இழுத்து இழுத்து அதிகாலம் 2:45 முடித்தேன். விரத காலம் நழுவுதையே ரகமானே டைட்டில்.
1: அதை படித்தவங்க கண்டிப்பாக இப்படி ஒரு சூழலில் நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் நான்லாம் வந்து நீங்கள் சத்தியம் பண்ணி சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஒன்று ஏன் அப்படின்னு சொன்னால், அதில் இருந்த நபிகள் சொன்ன வாசகங்களை நீங்கள் கொடுத்த ஒரு விஷயம். இன்னொன்று, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் முடிக்கிறதுக்காக வச்சிருந்ததை இங்க சொல்ல வச்சிட்டீங்க. கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம், வாழ்த்துக்கள்னு முடிச்சிருப்பீங்க.
0: நாகூர் சலீம் எழுதின பாட்டு.
1: நீங்க இப்ப இப்படி ஒரு சம்பவத்தை சொல்றீங்க, நான் எப்படி தான் நம்புவேன்? ஆனா நம்பித்தான் ஆகணும், வேற வழி இல்ல.
0: இது நான் சொல்றேன் பாத்தீங்களா,
1: இதுதான் சார் பிரபஞ்சம், எப்படி கொண்டு குட்டி பொருள்களை வைக்கிறது பாருங்களேன்.
0: டிவைன் இன்டர்வென்ஷன் அதை சொல்றது, அது நம்ம இயக்குது, நம்ம கிட்ட எடுத்துக்குது. அப்புறம் 2:45 வந்துட்டு பப்ளிஷ் ஆயிடுச்சு. மின்னம்பலத்தோட ஆசிரியர் காமராஜன் ஆகச்சிறந்த ரசனையாளர், அவர் ரொம்ப அருமையான மனிதர். ஒரு 5:30 கால் வருது எனக்கு, நான் அப்பதான் எழுதி முடிச்சுட்டு படுக்கிறேன், சோர்வா. யார் இது? வணக்கம், நான் மின்னம்பலம் ஆசிரியர் காமராஜ் பேசுறேன், சொல்லுங்க சார் அப்படின்னு. என்ன கட்டுறீங்கிறது ஆரம்பிச்சார். எங்க எத்தனை நாள் எப்படியும் எழுதாம இருந்தீங்க? எனக்கு அதுக்கு பெரிய ஒரு உத்வேகமா இருந்தது. ஒரு பத்திரிகையோட ஆசிரியர் போன் பண்ணி நம்மள வந்து
1: அங்கீகாரம்
0: கொடுக்கிறாரு முதல் கட்டுரைக்கு என்னும் பொழுது, அந்த உத்வேகம் தான் சும்மா தமாஷா அப்படியே ஆரம்பிச்சு எழுதி இது வரைக்கும் ஒரு 350 கட்டுரை வந்துடுச்சு.
1: ஒவ்வொரு கட்டுரையுமே ஒரு முத்தாய்ப்பு சார், அதுல ஒன்னு ஒன்னும், அதாவது தொடங்கினதுல இருந்து முடிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த யுக்தி இருக்கு பாத்தீங்களா, அது ஒன்னுலயுமே உங்களுடைய தனித்தன்மையை அப்படியே நீங்க பதியமிட்டுட்டே இருக்கிறீங்க எல்லா இடத்துலயும். ஒளி வந்தேரி மறக்கவே முடியாது சார் அந்த வார்த்தையை. பாரதி கூட இருள் என்பது குறைந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஒளியை பத்தின கட்டுரை படிக்கும் போது உண்மையிலேயே நம்ம இப்போ எலக்ட்ரிக் பில் ஆகும்ன்றதுக்காக லைட் ஆஃப் பண்றோமோ இல்லையோ இதை அனுபவிக்கணும்ன்றது
0: இருள் தான் ஆதி.
1: எனக்கு அந்த வந்தேரி வார்த்தை அப்படி சம்மட்டியால் அடிச்சோம். நாங்க கிராமங்கள்ல வந்துட்டி, அது சொல் இதுபடி வந்து வட்டார வழக்குப்படி வந்துட்டியே அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அந்த வந்தேரி அந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு இருந்துச்சு எப்படி வித்தியாசமான ஒரு யோசனை அப்படின்னு.
0: இதுல என்னன்னா, இது எழுதுன என்ன சொல்றதா, இவ்வளவு ஆழமா போய் ரசிக்கிற உங்களை சொல்றதா?
1: நீங்க எழுத போய் தானே சார் என்னால ரசிக்க முடியுது.
0: ரசிக மனம்ன்றது, ரசிகர்கள் இல்லாம எழுத்து என்ன பிரயோஜனம்? எழுத்தின் பயன், கீதையின் பயன் யாரு கேட்கறதுக்கு? ஒரு அர்ஜுனன் வாசிச்சதுனால
1: நிச்சயமா கண்டிப்பா
0: அர்ஜுனன் கேட்கறதுக்கு இல்லைன்னாக்கா கர்ணனுக்கு ஏது பெருமை?
1: சூப்பர் சார், இங்க வாங்க இப்ப பொழுதாளிமைக்குள்ள வருவோம். எப்படி அந்த ஒரு சொல்ல கண்டுபிடிச்சீங்க ஒண்ணு, இன்னொன்னு இவ்வளவு வேலை பண்ற உங்களுக்கு மத்தவங்கள்ட்ட கேட்கும் போதெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு அந்த நேர நிர்வாகம், நேர மேலாண்மை வந்துச்சு நான் கேட்பேன். உங்க சொல்லையே உங்ககிட்டே நான் திருப்பி கேட்கிறேன், அந்த ஒரு பொழுது ஆளுமை எப்படி சார் உங்களுக்கு? என்ன பண்றீங்க, என்ன மேஜிக் பண்றீங்க?
0: உண்மையிலே சொல்லட்டுமா, உண்மையை சொல்லட்டுமா, நான் ஒரு மோசமான சோம்பேறி.

0: எப்படி நீங்க இவ்வளவு படைப்புகளை கொடுக்க முடியுது? படைப்புகள் கொடுக்கிறது வேற, ரசிச்சு ரசிச்சு கொடுக்கிறது, அடுத்தவங்க ரசிக்க ரசிக்க கொடுக்கிறது வேற.
1: அது என்னன்னா, அப்போ நான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்தவன எவ்வளவு பண்ணிருக்கலாம்.
0: இதுதான் எனக்குள்ள
1: காரணம். எனக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லைம்மா, எனக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும்ல, அது இல்லை. அப்போ உதாரணத்துக்கு எழுதும் போது காமராஜ் சார் நினைச்சு, அவருடைய முகத்தை நினைச்சுக்கு, அவர் இன்ஸ்பிரேஷன் எழுதுவேன், அவ்வளவுதான். இந்த சமூகம் என்னை பாதிக்கணும், இந்த சமூகத்திலிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்
0: கிடைக்கணும், கிடைச்சாதான் நம்மளால படைப்பு.
1: அப்போதான் அந்த ரிஃப்ளெக்ட், நான் கண்ணாடி தானே,
0: கரெக்ட்.
1: அப்ப என்னை தூண்டணும்ல, ஏதோ ஒரு கொரோனா வந்தது, நான் அதிகமாக எழுதுனது அந்த காலகட்டம். காரணம் என்னன்னா, அது என்னை பாதிச்சது. அப்போ ஒரு இது எழுதும், விலங்குகள், ஸ்ட்ரீட் டாக்ஸ், அது என்ன பண்ணும்,
0: கரெக்ட்
1: என்ற யோசனை வந்தது. காரணம், உலகமே அடங்கிச்சிருச்சு, உள்ள எல்லா தெருவுகளும் காலியா இருக்கு, வாகனம் காணோம், மனிதர்கள் காணோம், ஆட ஒரு கல்லுக்குள்ள வந்து விழ மாட்டேங்குது நம்ம மேல, என்ன ஆச்சுன்ற ஒரு திகைப்பு இருக்குமா இருக்காதா?
0: நிச்சயமா இருக்கும்.
1: நாம சோறு தட்டி தூக்கி போட்டுடலாம், பேக்கெட் ஃபுட் பேக்கெட்ஸ் போட்டு மனிதர்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க, விலங்குகளுக்கு யார் கொடுத்தா? அப்படி அபாண்டன்ட் ஆகி போச்சு. ரெண்டு விஷயம் கொரோனால தனித்து விடப்பட்டது. இது இல்லாம நான் வாழ முடியாத இருந்த ரெண்டு விஷயம் அபாண்டன்ட் ஆச்சு, அப்படியே அனாதையாக விடப்பட்டன. ஒன்று கோயில்கள், இன்னொன்று விலங்கினங்கள். இந்த சாமியை பார்க்காம, இது சாமியை பார்த்தாதான் நல்லா இருந்துச்சு, அந்த கோயில் மூடப்பட்டது. ஆனால் மனிதன் வாழ்ந்துட்டு தான் இருந்தான். ஏன்னா அங்கே போய் கொரோனா வந்துற போது பயம், உயிர் தான் ஆதாரம், அடுத்துதான் கடவுள்ன்றது அப்போ புரிஞ்சிட்ட காலம் அது.
0: இன்னொன்று, உனக்குள் இருக்கக்கூடிய அந்த கடவுளை தேட தொடங்கிய நாள் அது.
1: எக்ஸலண்ட், அகம் பிரம்மாஸ்மி.
0: பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயத்தை கொரோனா நமக்கு அழகா சொல்லி கொடுத்துரு.
1: எங்க போய் வெளியே போய் தேடிட்டு இருக்க, அப்படி சித்தர்கள் கேட்டதை அவமும் உணர்ந்த காலம் அது. அது காரணம், சமூகம் நம்மளை பாதிக்குது.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: உங்களுடைய ருட்டீன் ஷெட்யூல்னு வச்சிருப்பீங்களா சார்? இப்போ வந்து மற்ற வேலைகளுக்கும் சரி, உங்களுடைய எழுதுறதுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க, படிக்கிறதுக்கான நேரத்தை நீங்க எப்படி ஒதுக்கிக்கிறீங்க? இல்ல கிடைக்கும் போதெல்லாம் படிக்கிறதா?
1: கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு அமையும் போதெல்லாம், எங்கேயாவது எனக்கு வேலைகள் சின்ன சின்ன கேப் கிடைக்கும் போது, கார் பயணங்கள்ல இங்கிருந்து ஒரு 20 நிமிஷம் கார் பயணம்னா கூட ஏதாவது படிப்பேன்.
0: பரவாயில்ல, எப்பவுமே அப்போ ஏதாவது ஒரு படைப்பு உங்களோட.
1: ஆமா, நான் கார் ஓட்ட மாட்டேன், எனக்கு ஓட்டுநர் தான் எந்த நேரமும். அது படிக்க படிக்க, அதுவும் 70s முன்னாடி வந்த இலக்கியங்கள் நிறைய படிப்பேன். 60s முன்னாடி வந்தது.
0: பரவாயில்ல,
1: புதுமை பித்தன் பாரதியார். இன்றைக்கும் நான் கம்பனை படிச்சு படிச்சு ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு கலர் அவர் காட்டிட்டு இருக்காரு.
0: நிச்சயமா
1: ஒவ்வொரு விஷயம் புரியுது. நம்மளுக்கு மெச்சூரிட்டி வர வர வரமா
0: அதுக்கு தகுந்த அர்த்தம் நமக்கு விளங்கும்.
1: அப்பதான்
0: புரியும்,
1: அடடா அடடா இவ்வளவு இருக்கா இவ்வளவு இருக்கா. அது படிச்சு முடிக்கிறதுக்கு ஆயுள் போதாது.
0: திருக்குறள் சொல்லும் போது இல்லாதது இதில் இல்லை அப்படின்றது, அதே மாதிரி ஒவ்வொரு இலக்கியத்துக்குள்ளேயும் அது பொதிஞ்சு கிடக்குது.
1: அதுல புது புது விஷயங்கள். நீங்க திருக்குறள் சொல்லும் போது ஒரு விஷயம் பதியணும் விரும்புறமா, தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதொழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இந்த அருமையான குரலுக்கு என்ன பொருள் கொள்ளப்படுகிறது? இங்க
0: கணவன் பதிவிரதை அப்படின்றத மட்டும்தான் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்.
1: இல்ல, அடுத்து அந்த குரலை முழுசா சொல்லிடுங்களேன். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதொழுவாள்
0: பெய்யன பெய்யும் மழை.
1: அப்படின்னா
0: அவங்க சொல்லும் போது எதனாலும் நடக்கும் அப்படின்றது.
1: அப்படித்தானே சொல்றோம்.
0: ஆமா, அதுதான் பதிவிரதைக்கான ஒரு இது.
1: வள்ளுவர் அப்படி சொல்லல, சொல்லிருக்க மாட்டார். என்ன அர்த்தம்னா, தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதொழுவாள், இப்படி அமையிறது கஷ்டம். அப்படி அமைஞ்சிருச்சுன்னா அது எப்பேற்பட்டது தெரியுமா? மழை பெய்தாலே சுகமானது. கொஞ்சம் பெய்யேன்னு சொன்னவன பெஞ்சதுன்னு அது எப்படி இருக்கும்?
0: அது மாதிரி இதுதான் சொன்ன அந்த ஒரு விஷயம். திருக்குறளை இப்ப நீங்க ஒரு முறை படிக்கும் போது இந்த மாதிரி வேற ஒரு மனநிலையில வேற ஒரு இடத்துல வேற ஒரு சூழல்ல படிக்கும் போது வேற ஒரு பொருள். அதே குறள் நமக்கு
1: என
0: பெய்யும் மழை சொன்ன உடனே கிடைச்சா, கேட்டதும் கொடுத்தா அது எவ்வளவு பெரியது.
1: பெய்யன பெய்யும் மழை எவ்வளவு பெரிய சுகத்தை கொடுக்குமோ, எவ்வளவு பெரிய நிம்மதியை கொடுக்குமோ, எவ்வளவு பெரிய ஒரு சுதந்திரத்தை கொடுக்குமோ, அவ்வளவு இனிமையானவள் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதொழுவாள்.
0: சூப்பர் சார், கிரேட். அதுதான் அந்த படிப்புல கற்றலில் ஆழங்கால் படுதல் அப்படின்றது இல்லையா? தொட்டனைத்தொரு மணற்கேணியா நீங்க நிறைய புத்தகங்கள் படிக்கிறீங்க, படிச்சுட்டு அப்படியே கடந்து போகாம உள்ள அதை வந்து என்ன சொல்றது ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க.
1: இவ்வளவு சாதாரணமா வள்ளுவர் சொல்லிருக்க முடியாது, இவ்வளவு ஓட்டையை வச்சுட்டு சொல்ல
0: மாட்டார் அவரு.
1: அப்ப என்ன சொல்லிருப்பாரு?
0: இப்படி ஒரு கேள்வி வரும்ன்றதும் அவருக்கு தெரியும், அதை எப்படி எடுத்து ஆளணும் அப்படின்ற ஒரு ஆளுமை அவருக்கு இருக்கு.
1: பொதிச்சு வச்சிருக்காரு, நம்மளுக்கு புரியல. ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா எவ்வளவு பெரிய ஞானம். அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உங்க வீட்டை கரெக்டா வச்சுட்டா போதும், நீங்க கோயிலுக்கு போக
0: வேணாம்.
1: அர்த்தம்
0: கண்டிப்பா
1: இது அவங்க எல்லாருக்குமே, செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்ற நின் வல்வரவு வாழ்வார் குறை, இதான் அதனே
0: அப்படி இன்னைக்கு இருக்குமா சார்? அதை யோசிக்கல எவ்வளவு ஒரு
1: ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்குமா? அது இருக்கு. அந்த குண்டான சூழல் நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா, அந்த பொழுதாளுமையில சொன்ன மாதிரி தான், நம்ம இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்துடுறோம். கொடுக்க கூடாது. நம்மளை சுத்தி மேக்சிமம் ஒரு 20 பேர் 30 பேருக்கு மேல ஒரு மனிதனை சுத்தி இல்ல.
0: கண்டிப்பா
1: இந்த உலகமே நம்மளதான் பாத்துட்டு இருக்குதுன்னு நினைச்சு நம்மளே மருகிட்டு நம்மள ரொம்ப இன்ஃபீரியர் நினைச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து சூசைடலுக்கு போறாங்க.
0: கண்டிப்பா அத உங்களுடைய அந்த ஒரு கட்டுரையும் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் படிக்கும் போது உண்மையிலேயே இந்த கடைசி முடிக்கிற இடத்துல நீங்க கொடுத்துருப்பீங்க அந்த நாற்காலியை உதைத்த, இத வந்து படிக்கிறவங்க எத்தனை பேரும் தெரியாதுல்ல சார், ஆனால் இது போய் சேரணும். அப்போ நிறைய இந்த மாதிரியான சூசைட்ஸ் எல்லாம் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு நான் நினைச்சேன்.
1: சில கல்லூரிகளில் நோட்டீஸ் போர்டில் அந்த கட்டுரையே பிரிண்ட் பண்ணி மாட்டி வச்சிருந்தாங்க.
0: தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அந்த மன

0: ஒரு கன நேரம் தான் அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, இந்த பக்கமா அந்த பக்கமா.
1: இன்றைக்கு இந்த நாள், நாளைக்கு இல்ல, நாளை வேற நாள் பெரிய டோர் ஓபன் ஆகும். யார் கண்டா சந்து முனைன்னு சொல்றோம் இல்லையா, திருப்பம் சொல்றோம் இல்லையா, அந்த திரும்பற வரைக்கும் இந்த தாசாலை கண்ணுக்கு தெரியல இல்ல.
0: திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரியும் சொல்ல போனா.
1: அந்த டிகிரி 2 டிகிரி தானே, 98.
0: ஆனா அந்த 2 டிகிரியில தான சார் இந்த மாற்றங்கள் வந்துருது. அந்த 2 டிகிரிய நீ திரும்பன்னு சொல்றதுக்கு உங்களை மாதிரியான ஆட்கள் அங்க தேவை. திரும்பு, இங்கே நின்றாத, தேங்கிராத அப்படின்னு சொல்றதுக்கு, கைப்பிடிக்கிறதுக்கு ஒரு விரல் வேணும், சொல்றதுக்கு ஒரு வாய் வேணும், ஒரு எழுத்து வேணும் அப்படின்றதுனாலதான் இந்த ஊடகத்தின் மூலமா. ஏன்னா இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர், அது இளைஞர்கள், முதியவர், குழந்தை எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே தேவையான விஷயங்கள் தான் இந்த நிகழ்ச்சி. அதை தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. கோபம் வருமா உங்களுக்கு இதை கேட்டோட? கோபப்படுறாதீங்க,
1: அதுதான் இருக்கிற கெட்ட குணம்.
0: வருமா, நம்பணுமா? நானு அப்படி கோபத்தால இழந்தது இருக்கா சார்? இன்னைக்கும் நினைச்சேச்சா, அன்னைக்கு நான் ஒரு கணம் நான் கோவப்படாம இருந்திருக்கலாமே, இப்ப நம்ம பேசின அந்த ஒரு விஷயம் மாதிரி ஒரு கண நேரம் என் கோபத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாமோ அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா?
1: என் மனைவிட்ட கேட்ட சொல்லுவாங்க,
0: அது தனிப்பட்ட ஒரு இது இல்லையா?
1: இல்ல, நான் பொது அவங்கள தவிர வேற யார்ட்டையும் நான் கோவப்பட மாட்டேன்.
0: இது பாவம் இல்லையா?
1: உரிமை அங்கதான் இருக்கு, எனக்கு வேற எங்கேயும் இல்ல.
0: அதனால வந்து நீங்க மனைவிட்ட, அது எல்லாருக்கும் உண்டானது சார்.
1: பொதுவா பெரிய அளவுல கோபம்,
0: அப்ப கோபம் வரக்கூடிய சூழல்ல எப்படி கட்டுப்படுத்துவீங்க சார்?
1: இலக்கியம்,
0: வெளியில
1: இலக்கியம்
0: நான் கேக்குறது வெளியில. இப்போ ஒரு கோபம்னு சொல்றதை விட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறச்சீற்றம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வரும், பல இடங்கள்ல வரும், ஆனா நம்ம வந்து தவிர்க்க முடியாம அதை தவிர்த்துட்டு நம்ம வருவோம். அப்படி வரும்போது நீங்க அதை எப்படி கடந்து வரீங்க?
1: எழுத்து
0: அதுல காமிச்சிருவீங்க,
1: அதுல போயிடும். அது என்ன தெரியுங்களா,
0: மடை மாற்றம் அங்க வந்துருது.
1: அப்ப வரும்போது நாகரிகமா மாறிடுது.
0: அதுக்குதான் இந்த கேள்வியை கேட்டேன். ஏன்னா கண்டிப்பா ரௌத்ரம் பழகுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான்.
1: பழகுன்னு சொன்னாரு, பழகு, ரொம்ப அழகா சொன்னார். ரௌத்ரம்
0: பழகு, பழகி வச்சுக்கோ.
1: ஆமா, வெளியே விடாத. இப்போ பரமஹம்சருடைய கதை ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிறுவன் ஒருத்தன் பாம்பு கூட விளையாடி, பாம்பை பார்த்து அவர் சொல்லுவாரு, நீ ஏன் வந்து கோபப்படுற, விஷத்தை கேட்காதன்னு சொல்லிட்டு பாம்பை வந்துட்டு அறிவுரை சொல்லிட்டு போயிருப்பாரு பரமஹம்சர். அந்த பையன் வந்து பாம்பை பிடிச்சி கரகரம் சுத்தி இருப்பான். அப்போ போட்டு ரணமா படுத்து கிடக்கும் பாம்பு. பரமஹம்சர் கேட்டாராம், கடிக்காதுன்னு தானே சொன்னேன், சீரி காட்டு, சீரி காட்டுவதுதான் பழகு, கொத்துறது தப்பு.
0: இந்த எடுத்துக்காட்டு சொல்றீங்க பாத்தீங்களா, ரௌத்ர பழகுன உடனே கோவப்பட்டு டமால் டமால்னு பேசிட்டு போறவங்களுக்கு மத்தியில அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எப்படி?
1: அப்ப என்ன ஆகும்னா, நீங்க கோவத்தை வெபலா நீங்க வெளியே காட்டிட்டீங்கன்னாக்கா அது ராவா வந்துடும்.
0: கண்டிப்பா
1: நீங்க எழுதும் பொழுது ரீஃபைன் ஆகும், நாகரிகம் கலக்கும். எழுதும் போது இவ்வளவு வார்த்தை வேண்டாம், இவ்வளவு கடுமை வேண்டாம். இப்ப சமீபத்துல கூட ஒரு கட்டுரை படிச்சிருப்பீங்க, அதுல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனது,
0: எவ்வளவு சென்சார் பண்ணி எவ்வளவு ஃபில்டர் பண்ணி நீங்க கொடுத்துருக்கீங்கன்றத வந்து உணர முடிஞ்சது.
1: அதுக்கு மேல என்ன கண்ட்ரோல் பண்ண
0: முடியல, இல்ல இல்ல, அதுலயும் சில வார்த்தைகள்ல இருந்த உக்கிரம் அதை காமிச்சு கொடுத்தது.
1: அந்த கண்ட்ரோலை எழுத்து கொடுத்துரும். அதனால நான் என்ன பண்றேன், எந்த எமோஷன் இருந்தாலும் எழுத்துக்குள்ள போயிடுவேன். அது கவிதையாவோ கட்டுரையாவோ ஒரு ரதபந்தன சித்திர கவியாவோ அது வந்துடும்.
0: சூப்பர் சார், வெரி குட், வெரி குட் சார். இப்போ யார் அப்பாவை தவிர்த்து, அப்பாவை நீங்கள் வந்து முழுக்க உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது கண்ணாடி மாதிரி அப்படி தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. அப்பாவை தவிர்த்து நீங்கள் பார்த்து வியந்த ஆளுமைனா யார் சார்? யாரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பு, ஒரு பிரம்மாண்டம் தோணும்?
1: பாரதியார்.
0: ஒரு இடத்துல சொன்னீங்க, அங்கீகாரம் நமக்கு வேணும், ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி பாராட்டு, அது ஒரு டூ வே ட்ராக். எப்படி முதல் முதல்ல நீங்கள் அந்த வெட்டியானுக்கு விருது கிடைக்கும் போது உங்கள் மனசு ஒரு பெரிய ஒரு அப்பா சாதிச்சிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அப்படி பாராட்டு வந்து கண்டிப்பாக நமக்கும் கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் அது ஒரு எனர்ஜெட்டிக். நீங்கள் அடுத்தவங்களை பாராட்டி மகிழ்ந்த ஒரு தருணம்னா எது? யார் பாராட்டில் நீங்கள் மகிழ்ந்துருக்கிறீங்க?
1: நான் எப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 பேரையாவது பாராட்டிடுவேன். ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப் நியூஸ் நல்லா இருந்தால் கூட ஃபோன் பண்ணி வாழ்த்துவேன். எனக்கு தெரிய வச்சுட்டான் இல்லையா, அந்த விஷயத்தை எனக்கு கொண்டு வந்தான்ல, அந்த அக்கறை இருக்குல்ல, இவனுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சான் இல்லையா, அதுக்கு வாழ்த்துவேன். சில பேர் அவங்களும் எழுதி எனக்கு அனுப்புவாங்க, சில பேர் பாடி அனுப்புவாங்க, நல்லா இருக்கும் அந்த பல்லவி. சில பேர் கம்போஸ் பண்ணி அனுப்புவாங்க, ரொம்ப நல்லா அந்த ராகத்தை அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. சக்கரவாகத்து துரியா தொடாத மாதிரி தொட்டிருப்பாங்க, கௌரி மனோகரி ஹேண்ட்லிங்கு, கல்யாணியே நிறைய சலிச்சு போன கல்யாணியே வேற ஆங்கிள் அணுகியிருப்பாங்க. அதை ஜூஸ் கெடாம அப்ட்ராக்டாலாம் போகாம எசன்ஸோட கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நல்ல விஷயம் எதெல்லாம் நம்ம இழக்குதோ உடனே கால் பண்ணி அவங்களுக்கு பாராட்டி.
0: இப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குற அளவுக்கு உங்களுக்கு நேரம் எப்படி சார் இருக்கு? இவ்வளவு சொல்றீங்க, ஒரு ஒரு பாடல் ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு இல்லாம, நான் சொன்ன உடனே கேட்ட கேள்விக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கும் போதே இவ்வளோ லிஸ்ட் போடுறீங்க, மளிகை கடை ரோகம் மாதிரி. எப்படி நீங்க வந்து உங்களுக்கு இதுக்கெல்லாம்

0: எப்படி நேரம் இருக்கு? அது போக உங்களோட படிப்புகளுக்கு வேற நீங்க கொடுக்கணும் டைம். சரி சார், யார் பாராட்டுல நீங்க அதிகமா மகிழ்ந்தது?
1: வைகோ. அவ்வளவு பண்ணிருக்கு அந்த அம்மா. அப்ப அதை பண்ணும்போது அதுக்கு ஒரு பொருள் செலவு, அதுக்கு ஒரு எஃபோர்ட் எல்லாம் தேவை. எனக்கு நிறைய நண்பர்கள் எல்லாரும் அருமையா இருக்கு தட்டி கொடுத்துட்டாங்க. வைகோ மொத்தம் தான் நான் கூட இருக்கிறேன், உடனடியா பண்ணுங்க. இந்த வேலுநாச்சியார் வரலாறு வெளியே வந்துடணுங்க. நீங்க விருப்பப்படுற மாதிரி பண்ணுங்க, நான் இருப்பேன் கூட.
0: நான் இருக்கேன்னு சொல்ற அந்த ஒரு பலமே பெருசு.
1: பலம் ஆத்மார்த்தமா சொன்னார், உளமாற சொன்னார். இதனால் வைகோவுக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. அவர் இருந்த உயரம் வேறு, இருக்கின்ற உயரம் வேறு, அவர் பார்க்காது கிடையாது. அவருக்கு இதனால் ஒரு எக்ஸ்ட்ரா புகழ் தேவையில்லை. அவர் வந்துட்டு இந்த வரலாறு மீட்டெடுக்கப்பட வேண்டும். அது இவ்வளோ எமோஷனாக சொல்கிறீங்களே, நீங்கள் உங்கள் கண்ணில் தெரியுதுங்க, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதை பண்ணி அந்த அரங்கேற்றம் பண்ணும் பொழுது அது வரைக்கும் அவருக்கு தெரியல வரலாறு என்ன தான் பண்ண முடியும். வரலாறுன்றதே ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் தான் ஜாஸ்தி
0: போர் அடிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னா எல்லாரும்
1: சொல்லுவாங்க. அதில் எப்படி நீங்கள் மெல்போர்ன் பத்மா சுப்பிரமணியம் வந்திருந்தாங்க, அவங்க தலைமையில் தான் நடந்தது. அவங்க எழுந்து நின்று கை தட்டிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டலாம் அவ்வளோ பெரிய ஆமோதிப்பு கிடைக்கிறது ஒரு பெரிய வரம்,
0: பெரிய விஷயம்,
1: பெரிய விஷயம். அவங்க பார்க்காது கிடையாது, அவங்களாம் ஒரு உச்சம் சிகரம். அவங்கலாம் கொடுமுடி, நீங்களே அவங்கலாம் கொடுமுடி. வைகோ ஒரு கொடுமுடி, பத்மா சுப்பிரமணியம் கொடுமுடி. அதே மாதிரி சிவகுமார் சார் வந்து பார்த்து பாராட்டினாரு. இளையராஜா
0: பெரிய கலைஞர்
1: சிவகுமார் சார்லாம் வந்துட்டு அவ்வளோ, ஏன்னா அவர் நாடகத்துல வந்தவர்.
0: ஆமா,
1: சினிமா
0: எழுத்துலயும் ஒரு மிகப்பெரிய இருக்கு. பேச்சுல ஆய்வுல நிறைய உள்ள போய் போய் போய் போய்
1: என்ன சொல்றேன், அவர் சொல்ல
0: ஆரம்பிச்சார்.
1: பாராட்டினது பெரிய விஷயம். வைகோ அவர்களை வந்து என்றைக்கும் நான் நன்றியோடு நினைத்துக் கொண்டிருப்பேன். மனசார பாராட்டக்கூடியவர்.
0: மகிழ்ச்சி சார். நினைவு தாலாட்ட இணைந்திருக்கிறோம் எனக்குள் நான் நிகழ்ச்சியில். இப்ப இவ்வளவு ஒரு இதுல சொல்றீங்க, மெமரி பவர் அப்படின்லாம் சொன்னீங்க சிவகுமார் சாரை பத்தி. அந்த மாதிரி நினைவுகள் பொதுவா நமக்கு நிறைய குழந்தை பருவத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம கூடவே பயணப்படும். பல இடங்கள்ல அது நம்மளை எனர்ஜெட்டிக்காக கொண்டு போகும். நீங்க அந்த நினைவுகள்னு சொன்னோம்னா அது ஒரு வரம் நினைக்கிறீங்களா? சில நேரங்களில் சாபமா இருக்கும். நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: நான் வரத்தை மாத்திரமே எடுத்துக்கிறதுமா.
0: வரமாவே எடுத்துக்கிறீங்க,
1: அவ்வளவுதான்.
0: ஆனா சாபமாகவும் ஒரு
1: சிலது இருக்கும், அதை அவாய்ட் பண்ணிடணுமா? அதெல்லாம் இல்ல.
0: அதுக்கு சில டிப்ஸ் கொடுங்களேன், எப்படி அதை வந்து நீங்க அவாய்ட் பண்றீங்க? வரும் கண்டிப்பா நமக்குள்ள, அது வந்து உட்காரும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும்.
1: லேசா சிரிக்க ஆரம்பிங்க, அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிங்க. ஒரு கட்டத்துல போர் அடிச்சு அதே போயிடும்.
0: இதுக்கு மேல இவனை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாதுடா சாமி அப்படின்னு ஓடிடும்.
1: உரைக்கவே மாட்டேங்குது அவனுக்கு, சிரிச்சுட்டே இருக்கானேன்னு போயிடும். அதுக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அது அதாவது இடுக்கன் வருங்கால் நகுங்க.
0: அப்போ இந்த மாதிரி நினைவுகளும் பல நேரங்கள் இடுக்கன் தான் இல்லையா?
1: எதுக்கு வள்ளுவர் சும்மா சொல்லலையே? அப்போ அழகா சொன்னாரு, தியானம் பண்றது எப்படின்னு போது படிச்சு ஞாபகம், கண்ணை மூடி உட்காந்துங்க, தியானம் பண்ணும்போது ஒரு புள்ளி நினைச்சுக்கங்க. அந்த புள்ளி அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து குரங்கா மாறும், அந்த குரங்கு டான்ஸ் ஆடும், இறங்கி ஓடும், துரத்திட்டு போகாத விட்டுடும்.
0: என்ன
1: ஆகுமா, அந்த மனக்குரங்கு ஓடுமா, 10 கிலோமீட்டர் ஓடு ஓடு ஓடி, அதை அப்படி போவோம், இவனை பார்க்கும், அதை பார்க்கும், இதை பார்க்கும், வேற ஏதாவது சினிமாவுக்கு போவோம், இது போவோம், இந்த நடிகையை பார்க்கும், நடிகனை பார்க்கும், பணங்க பார்க்கும், எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு திருப்பி வந்து நிற்கும். 10 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு மறுநாள் உட்காருங்க, மறுபடியும் குரங்கு இருந்து ஓடும், சுத்தி சுத்தி 10 கிலோமீட்டர் நேற்று போச்சு இல்லையா, இன்னைக்கு 8 கிலோமீட்டரே வாபஸ் ஆயிடும்.
0: ஏன்னா நம்ம ஒருத்தன் துரத்துல
1: அதுக்கு போர் அடிச்சிடும். அப்புறம் மறுபடியும் மறுநாள் உட்காருங்க, போய் 6 கிலோமீட்டர் வந்துடும், அப்புறம் 3 கிலோமீட்டர், 2 கிலோ 1 கிலோமீட்டர், அப்புறம் இங்கேயே உட்காந்துடும், துரத்த மாட்டுறான், இறங்கி எதுக்கு ஓடிக்கிட்டு இங்கே உட்காந்துடும். அதுபோல் துன்ப நினைவுகள் வரும் பொழுது அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகி வரணும். அவன் ரியாக்ட் பண்ணால் தானே நம்மளுக்கு ஜாலி.
0: கண்டிப்பாக
1: நீங்கள் என்ன ப்ரொவோக் பண்ணுறீங்க, எனக்கு கோவம் வந்தால் தானே திருப்பி ப்ரொவோக் பண்ண ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. நான் ப்ரோக்கே ஆகாமல் சைலண்டாக உட்காந்து அப்படியே உட்காந்துனாக்கா
0: அதுதான் இன்னும் வெறுப்பேத்து.
1: நீங்கள் வெறுப்பேற்று ட்ரை பண்ணி டயர்டாகிடுவாங்க. சரிப்பா, காஃபி சாப்பிட்லாமான்னு வந்துடுவீங்க.
0: கண்டிப்பாக.
1: ரைட்டு, ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு.
0: நிறைய உங்களுடைய படைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய இது எப்படிப்பா கொடுக்குறாரு இவர் அப்படின்னு

0: நினைக்க தோணும். எப்படி சொல்றது, ஒரு நாட்டியா கூட இருக்கலாம் இந்த கேள்வி நான் கேட்கறது. பெரிதனும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இருந்தாலும் அவரு பெசாம போயிட்டாரு. ஆனா நமக்கு யாராவது அப்படி வந்து நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். எனக்கு அப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி ஒருவேளை கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்தா என்ன சார் கேட்பீங்க?
1: கம்பர், ஔவையார், பாரதியார், காலமேக புலவர், கண்ணகி, திரௌபதி, வேலுநாச்சியார், இவங்கள்லாம் வாழ்ந்த காலங்களில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் வாழ்றதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு
0: கேட்பேன். இவங்க காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான உணர்வை எங்களுக்கு ஸ்ரீராம் சர்மா சார் கொடுத்துட்டு இருக்கு. அப்போ நீங்க கேட்குற இந்த கேள்வியை உங்களுக்காக நாங்க சஜஸ்ட் பண்ணி கூட கூட கூட இன்னும் இன்னும் ஒன்று சொல்லி நாங்க ஒரு 1000 பேர் கேட்குறோம். எத்தனை இரண்டு இரண்டு நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும்ன்றத பாத்துக்கோங்க.
1: ரொம்ப நன்றி.
0: ஏன்னா நாங்க வாழணும்னு நினைக்கிறது வேற, நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் எத்தனை தலைமுறைக்கு நீங்க வாழ்ந்த அனுபவம் வந்து புத்தகங்களா வரும். அதற்காக தான்
1: நன்றி. ஒரு சூட்சம் உங்களுக்கு சொல்றோம். இப்போ இரண்டு ரெண்டு நாள் நம்ம வந்து கேட்கறோம் இல்லையா, இது பிசிக்கலா கூட நான் சொல்லல, அதான் மேட்டர்.
0: இங்க பிசிக்கலா வாழ்றதுல 48 மணி நேரம் வந்து எப்படினாலும் செலவழிக்க முடியும். ஆனா ஆத்மார்த்தமா வாழும் போது அந்த 48 மணி துளி இந்த செகண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுக்கறது வேற.
1: அந்த காலகட்டத்தின் சூழ்நிலைக்கு நான் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கும் பொழுதோ, இல்ல நான் வேண்டும் பொழுதோ, இல்ல நான் மெடிடேஷன்ல இருக்கும் பொழுதோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு வந்துட்டு
0: டைம் மிஷின் அப்படியே போய் அப்படி திரும்பி வந்துடும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சூழல் நமக்கு வாழ்க்கையிலேயே நினைக்கிறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி மனம் நினைத்தால் அது நடக்கும். அது நீங்க உங்களுடைய ஒரு அது கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஆர்டிபிஷியல் ஃபியூச்சரிசம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் அது. அதுலயும் குறிப்பா அந்த கார்டெக்ஸ் அது ஒண்ணு, அப்புறம் கடலாமை பத்தி அந்த ஆலிவரிட்லி அதுல வந்த விஷயங்கள், நீலாரகுபதியோடைய அந்த ஒரு கடல் கட்டுமானம் செய்கிறவர் ரொம்ப அசந்துட்டேன் சார் நான். அந்த ஒவ்வொரு ஃப்ராக்ஷன்ஸ் நீங்கள் அதை எப்படி என்ன பண்ணணும், எப்படி வெட்டியான் கூட போய் நீங்கள் இருந்து வந்து நான் பயிற்சி எடுத்தேன்னு நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு அந்த ஒரு பழக்கமும் அந்த நெருக்கமும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை கொடுக்க முடியாது சார். கடலாமை பற்றி பேசும்போது அவ்வளவும் சொல்கிறீங்க, இசை பற்றி பேசும்போது அவ்வளவும் சொல்கிறீங்க, எப்படி இந்த ஒரு பரந்துபட்ட ஒரு இது வந்தது உங்களுக்கு? இது ஒரு பொறாமையில கேக்குறேன் சார். எழுதுறதுக்காக நான் வந்து இப்போ ஏஐலயோ கூகுள்லயோ போய் தேடி நான் எழுதுனேன்னா அந்த பதிப்பு நல்லா தெரிஞ்சு போயிடும். உங்களோட இதுல அப்படி இல்லவே இல்லை. எனக்கு அந்த பெரியவரை இவர் இப்படிதான் இருப்பாரு, இவர் இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்துருந்தாரு, இவருக்கு இந்த ஊர்ல இருந்து இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் போது இவர் இப்படி பார்த்தாரு, அது அப்படியே உணர்றேன் நானு. அது எப்படி சார் முடிஞ்சது?
1: அதாவது இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஆல் இண்டியா ரேடியோ, இங்கிருந்து நடை தூரத்துல ஒரு 200 தூரத்துல நடுக்குப்பம்னு இருக்கு. அந்த நடுக்குப்பத்துலதான் ரகுபதி சார் இருந்தார், நீலாம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ரெண்டு பசங்க மணிமாறன் மணிவர்மன் ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேரும் என்னுடைய கிளாஸ்மேட். அவங்க இப்ப கஸ்டம்ஸ்ல இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ நாங்க பள்ளி காலத்துல நாங்க பீச் ஓரத்துல அவங்க மீன் பிடிக்க போவாங்க, தூண்டில் போட்டு பிடிக்க போவாங்க. அப்ப எள்ளு பூச்சின்னு ஒண்ணு இருக்கும், அந்த எள்ளு பூச்சி பிடிக்கிற டெக்னிக்கை நான் அவங்ககிட்ட கத்துக்கிட்டேன் பள்ளி பருவ காலத்துல. அப்ப நாங்க எல்லாம் சண்டே ஆனாக்கா கும்பலா போவோம், அடிச்சு அடிச்சு அடிச்சு அந்த எள்ளு பிடிச்சி பிடிச்சி போடுவோம். அப்போ ஒரு 15-20 மீன் மாட்டோம், அதை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுப்பான். அப்ப கூட போவோம் இல்லையா, அப்ப அவங்க வீட்டுல தான் உட்காரும், அவங்க வீட்டுல தான் சாப்பிடுவோம். அவங்க வீட்டில் அந்த பழைய சாதம் இருக்கும், ஏன்னா அன்னைக்கு ஏதாவது சமைச்சதாக இருக்கும். ரொம்ப பாசமானவங்க நீலம்மா.
0: அந்த பதிவுகளில் நான் படித்தா அது கடைசியாக அவர் அந்த முடிக்கும் போது இருந்த உணர்வு, இன்னைக்கு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை ஆண் மகனுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதை சமர்ப்பணம் சார். அந்த வலி அதே
1: மாதிரி ஒரு மனிதர் எழுந்து வாழ்றது. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மறைஞ்சார், ரகுபதி சார் பண்ண மட்டும் இல்லை. எடுத்துக்கிட்டு அந்த ஐஜி ஆஃபீஸுக்கு எடுத்தாப்புல சுடுகாடு இருக்கு, போகிறோம். சுடுகாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவருடைய பெண்ணம் அங்கே நின்று எடுத்தாப்புல ஐஜி ஆஃபீஸ் வாசல் நிற்கிற செக்யூரிட்டி கன்னை தள்ளி வச்சுட்டு சல்யூட் பட்டன் சல்யூட். அப்புறம் அவர் எடுத்துட்டு உள்ளே போனோம்.
0: யாருக்கு இந்த ராஜ மரியாதை?
1: ரகுபதி சார்.
0: ரகுபதி சாருக்கு கிடைச்சிருக்கு, முகம் பார்க்காத ரகுபதி சார். ஆனா நீங்க இப்ப இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு வந்து அவர் இருந்தா பாக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு கொடுத்தது. அதே மாதிரிதான் உங்களுடைய ஆசான், அந்த கலர் மிட்டாயை எங்க பார்த்தாலும் இன்னும் வந்து எனக்கு அந்த ஆசான் ஞாபகம், அது வந்து எங்க பார்க்கும் போதும் அது ஞாபகத்துக்கு வரும். அதுல நீங்க ஒரு இடம் சொல்லியிருந்தீங்க, இல்லாமையை வந்து நம்ம சுட்டி காட்ட கூடாது, அதை அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா
1: இல்லாதவன கை தூக்கி விட்டுட்டா அவன் பெரிய பெரிய உயரத்துக்கு எல்லாம் போயிடுவான்.
0: அதை விடவும் என்ன அப்படின்னா அந்த ஒரு இயலாமை இருக்கு பாத்தீங்களா, அந்த இது மட்டும் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒருத்தனுக்குள்ள வந்துச்சுன்னா அவனால எப்போதும் முன்னேற முடியாது. அந்த ஒரு கோல் போட்டு எழுத வேண்டிய ஒரு இடம் சார் அது.
1: அவரு சொல்லி கொடுத்தது,
0: அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படி.

0: அவர் உங்ககிட்ட சொன்னதா நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க. அதை நான் திரும்ப திரும்ப படிச்சேன், அது உண்மைதான் இல்லையா? எவ்வளவு இருந்தாலும் செல்வம் அவங்க கிட்ட வந்து என்னனாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன கரும்புள்ளி வெள்ளைத்தாளின் விரிந்த பக்கங்கள்ல ஒரு ஓரத்துல இருந்தாலும் அது கரும்புள்ளி தான். அது மாதிரி அவங்களுடைய மனசுல ஏதோ ஒரு இயலாமை, ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள வந்துச்சுன்னா, அந்த கழிவிறக்கம் உள்ள வந்ததுனாலே அவங்களுடைய முன்னேற்றம் தடைப்படும்.
1: அதை விடக்கூடாது, அங்கிருந்து அவங்களை எடுத்துடணும் வெளியே.
0: அதுக்கு உங்க ஆசான் எவ்வளவு தூரம் உங்களை வந்து பயிற்சி பண்ணிருக்கிற? எல்லாருக்கும் அது மாதிரியான ஆசான் கிடைச்சா போதும் சார், இந்த சமூகம் எங்கேயோ போயிரும் சார். சரி, கிட்டத்தட்ட வந்து நாம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய இதுல இருக்கோம். தவமின்றி கிடைத்த வரம் உங்களுக்கு எது சார்?
1: என் மனைவி.
0: நிச்சயமாக இதே மாதிரியான ஒரு பேர் உங்களுக்கு அமைஞ்சது ஒரு.
1: அது மட்டும் இல்ல, என்கிட்ட நிறைய, நான் இப்ப இந்த பேட்டியில உங்ககிட்ட ஒரு பாடைப்பாளனா உட்காந்து பேசிட்டு இருக்கேன், பட் வீட்டுல எனக்கு வேற சில மைனஸஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னுடைய பாதையில இப்ப நான் இந்த போக்கஸ்ல போகும்பொழுது வேற எதுவும் அந்த லௌகீக சுகங்கள் இருக்கு இல்லையா, சினிமாவுக்கு கூட்டு போறது, பார்க்கு கூட்டு போறது, அந்த விஷயங்கள், இது மாதிரி விஷயங்களை என்னால டக்குன்னு கலந்துக்க முடியாது. எனக்குள்ள ஒரு வட்டம் அதுக்குள்ளே இருப்பேன் நான். அதை அவங்க அலோ பண்ணாங்க,
0: சுதந்திரம் நமக்கு கிடைச்சது.
1: ஆமா, அது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஆன்டி சோசியல் திங் எதுவும் பண்ண மாட்டான், அகெயின்ஸ்ட் சமூகத்துக்கு எதிரான விஷயம் எதுவும் பண்ண மாட்டான், நமக்கு எதிரான விஷயம் எதுவும் பண்ண மாட்டான். ரைட், ஓகே. அதே மாதிரி என் குழந்தைகள், ரெண்டு பசங்க எனக்கு, பையன் ஒரு பொண்ணு, அவங்களும் சரி, இவங்க மூணு பேரும் எனக்கு
0: தவமின்றி கிடைத்தவர். சரி சார், வானொலியில இருந்து இப்போ 102.3 வித் பாரதி தமிழ் பண்பல இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஆனா இந்த வானொலிக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பு ரொம்ப முன்னாடியே இருந்திருக்கு, சுருக்கமா அது சொல்லுங்களேன்.
1: அப்போ நாங்க என்னுடைய நண்பர்கள் வந்துட்டு தினகர், சாம், ரெஹான், சத்யா, நாலு பேரு, நாங்க ராகினின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, நாங்க எல்லாம் அப்போ 13 வயதுகள். அப்போ சன்ஷைன் யூத் கிளப்னு ஒன்னு வச்சிருந்தோம், அதுல அப்ப இங்க சுஜாதான்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் இருந்தாங்க, அவங்க இளைய பாரதம் என்ற மாதிரி அதில் கொடுப்பாங்க. ஈவினிங் ஒரு 5:30 போல் அது வரும், அதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுங்க வருவோம்.
0: அப்போ நீங்கள் ப்ரோக்ராம் கொடுத்தீங்களா இல்லை ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ அப்போ வந்து ரெண்டுமே சேர்த்துல பார்க்கணும்.
1: கிடையாதுமா, ப்ரொடக்ஷன் பண்ணுறது என்னது,
0: ரெக்கார்டிங் அந்த இதெல்லாம்
1: நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடும். அதுக்கு தனியாக அது அந்த ப்ரொடியூசர் தான் சுஜாதா, அவங்க வந்து ஸ்டாஃபிங் ஸ்டாஃப். அப்போ இங்கே வந்து பண்ணுவோம். அப்போ நாங்கள் 5 வருவோம், ஒரு பேங்கோஸ், ஒரு கிட்டார், கேசியோன்னு சொல்லுவோம், அப்போ கீபோர்டில் சின்னதாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வருவோம். அப்போ நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன். நடிகர் சரவணன் சொல்லி இப்போ நிறைய படங்கள் பண்ணார், அப்போ அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சிருந்தார், அவர் கூட வந்து நடிச்சிருக்காரு, ஒரு ரோல் இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அதில் ஆல் இண்டியா ரேடியோ ப்ராடக்ட் தான் வரும், சரவணன் விஜயகாந்த் மாதிரி இருப்பார். அவர்லாம் வந்து நம்ம பிளேயில் நடிச்சவரிங்க, நிறைய பேர், நிறைய சிங்கர்ஸ், சாம்லாம் ரொம்ப நல்லா பாடுவார். அப்போ ரெஹான், ரொம்ப ரெஹான் வந்து மர்ம தேசம் தினகர் கீபோர்டு வாசிப்பான், ட்ரம்ஸ் வாசிப்பான், இப்படி வந்து பண்ணுவோம். அப்போ இந்த புகழுடைய வானொலி நிலையத்துக்குள்ள கனவு எங்களுக்கு. அப்போ இப்ப அது கொஞ்சம் சின்னதா, அப்ப ரொம்ப பெருசா மங்களா மாதிரி அந்த வயசுக்கு உள்ள வந்து இங்க அதை பண்ணிட்டு போறதுன்றது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம். அது ஆல் இண்டியா ரேடியோவில் நம்ம வந்துட்டு பண்ணிட்டோம். அது என்ன 15 என்னதான் சங்கம், அந்த ஈவினிங் 5:30 வரும், அதுவும் அதை டியூன் பண்ணி டேப் ரெக்கார்டர் கேட்கும்போது கர கர கரன்னு சவுண்ட் இருக்கு, பாட்டு பாதி வரை கேட்காத மாதிரி லைனை பிடிச்சி வரும், ஒழுங்காக கிட்டணுமே கரெக்டாக இடத்துல டியூன் பண்ணி கேட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அதை கேட்க வச்சு கொண்டாட்டமான திறனும். அது அந்த பேஸ் தான் இன்றைக்கு நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சிருது. இந்த காலத்தில் எங்களை மாதிரி அந்த கலை தாகத்தோடு இருந்த பசங்களுக்கெல்லாம் இந்த ஆல் இண்டியா ரேடியோ தாய் போல் அரவணைத்து எங்களுக்கு அதுக்கு வழியை சொல்லி கொடுத்து, எப்படி மைக் எப்படி எவ்வளோ தூரத்தில் நிற்கணும், எப்படி அது ப்ளோ இல்லாமல் எப்படி பேசணும், ஸ்பிட் இல்லாமல் எப்படி பாடணும், இன்னமும் கற்றுக்க வேண்டிய நிறையா இருக்குது. தாய் போன்ற ஒரு ஸ்தாபனம் ஆல் இண்டியா ரேடியோ, அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் மறுபடியும் வந்து ஒரு அருமையான ஒரு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் மாதிரி இல்லை, நெடுநாள் பழகிய ஒரு தோழமையோட ரொம்ப அருமையான கேள்விகளை கேட்டு எனக்குள்ள இருந்து எந்த அளவுக்கு நான் சரியா பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு தெரியல, ரொம்ப அனுசரிச்சு என்கிட்ட வந்து அந்த இன்டர்வியூ நீங்க எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா.
0: நன்றி சார, நன்றி. அதாவது எனக்குள் நான் அப்படின்றதே வந்து நான் அப்படின்றது வேணும், அது இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அந்த நான் எப்படி நமக்குள்ளே இருந்து வெளிப்படுது, இதில் இருக்கக்கூடிய ரெண்டுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை நம்ம அலசி பார்க்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு செல்ஃப் அசஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை நமக்குள்ளே கேள்வி கேட்டு நமக்குள்ளே பதிலும் வாங்கி நம்ம ரகசியமாக வச்சுக்கிடுவோம். ஆனால் இது ரகசியமாக வச்சுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ரகசியங்கள் வெளியில் போனால் நிறைய பேருக்கு பயன்படும் அப்படின்றதுக்காக தான் உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அதை ஒருவரிடம் சொல்லிவிடாதன் பாடல் போடுவோம் நாங்கள் ஊரை கூட்டி சொல்றோம். அதற்கு நீங்க வந்து

0: உண்மையிலேயே மனம் திறந்து பேசுறதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய நிலைத்தார் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். உங்களோட அனைத்து முன்னெடுப்புகளும் முயற்சிகளும் நீங்க நினைச்ச மாதிரியே எண்ணியது எண்ணியாங்க எய்துப அப்படின்ற மாதிரி முழுமையா உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் மேன்மையை கொடுக்கட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சி நிறைவு செய்யறோம். நன்றி சார்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றிம்மா.

காற்று வரையும் கவிதையை மொழிபெயர்ப்பது வானொலி. இவர் விரல் வரையும் காவியத்தை மொழிபெயர்ப்பது நாடகம். இந்த இரண்டையும் கலந்து அதில் தன் வாழ்வியல் அனுபவத்தையும் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளையும் சுகமாக பகிர்ந்தார் பன்முக திறனாளரும் எழுத்தாளருமான ஸ்ரீராம் சர்மா அவர்கள். மீண்டும் மற்றொரு மன ஆளுமையின் பகிர்வோடு உங்களை சந்திக்கிறோம் நேர்களே, எதிர்வரும் சனிக்கிழமை இரவு 8:05. அதுவரை இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வந்தியத்தேவனுக்கு உடல் செழித்தது. தஞ்சையிலும் இலங்கையிலும் அவன் சந்தித்த வாய்பேச இயலா பெண்களை பற்றிய நினைவு வந்தது. சற்று தூரம் சும்மா நடந்தான். இந்த பாவி எதற்காக நம்மை தொடர்ந்து வருகிறான்? இவனிடமிருந்து தப்பிச் செல்வதற்கு என்ன வழி? கோடிக்கரையிலிருந்து போல் இங்கேயும் சேற்றுப்பள்ளம் இருந்தால் எவ்வளவு உபயோகமாக இருக்கும்? அல்லது ஆற்றில் பிடித்து தள்ளிவிட்டு போகலாமா? அதில் பயனில்லை. ஆற்றில் தண்ணீர் அதிகம் கிடையாது. வேறு வழி ஒன்றும் இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறது உடைவாள், அதை எடுக்க வேண்டியதுதான்.
1: தம்பி, என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அது கைகூடாது. வீண் முயற்சியில் இறங்காதே.
0: வந்தியத்தேவன் பேச்சை மாற்ற விரும்பினான். அவனிடமிருந்து தப்புவதற்கு சிறிது அவகாசம் வேண்டும். அதுவரை ஏதேனும் பேச்சு கொடுத்து வர வேண்டும். உன் கூட்டாளி ரவிதாசன் எங்கே? தேவராளன் ஒரு பேய்ச் சிரிப்பு சிரித்துவிட்டு,
1: அது உனக்கல்லவா தெரிய வேண்டும், ரவிதாசன் எங்கே
0: என்று கேட்டான். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். ரவிதாசனை பற்றிய பேச்சைத்தான் எடுத்திருக்க கூடாது. எடுத்தது தவறு. ரவிதாசனை இவன் பார்த்து பேசிவிட்டு நம்மை ஆழம் பார்க்கிறானா? அல்லது
1: என்னதமி சுமாறுகிறாய்? ரவிதாசன் எங்கே என்று சொல்ல மாட்டாயா? போனால் போகட்டும். அந்த ஓடக்கார பெண் பூங்குழலி எங்கே, அதையாவது சொல்.
0: வந்தியத்தேவன் பாம்பை மிதித்தவன் போல பதறினான். மேலே பேசுவதற்கே அவனுக்கு தயக்கமாயிருந்தது.
1: அவளை பற்றியும் நீ ஒன்றும் சொல்ல மாட்டாயாக்கும். போனால் போகட்டும். அவளை நீ காப்பாற்ற நினைப்பதற்கு தக்க காரணம் இருக்கலாம். தம்பி, சற்று முன்னால் ஒரு காதல் பாட்டு பாடினாயே, அவளை நினைத்து பாடினாயோ?
0: இல்லை இல்லை, சத்தியமாக இல்லை என்று வல்லவரையன் பரபரப்போடு கூறினான்.
1: ஏன் உனக்கு இவ்வளவு பரபரப்பு? ஏன் இவ்வளவு ஆத்திரம்?
0: சரி சரி, அதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்க இப்போது அவகாசமில்லை. ஏன் என் குதிரையின் முகக்கயிற்றை பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? விட்டுவிடு, நான் போகிறேன். அவசர காரியம் இருக்கிறது.
1: நான் வந்த காரியத்தை நீ இன்னும் கேட்கவில்லையே.
0: சொன்னால்தானே கேட்கலாம்.
1: இந்த முல்லை ஆற்றங்கரைக்கு ஓர் அதிசய சக்தி உண்டு. இங்கே யார் எதை விரும்புகிறார்களோ அது உடனே அவர்களுக்கு சித்திக்கும்.
0: நான் ஒன்றும் விரும்பவில்லையே.
1: அது பொய். நீ யாரை நினைத்துக் கொண்டு உன் காதல் பாட்டை பாடினாயோ அவள் உன்னை பார்க்க விரும்புகிறாள். நீ இஷ்டப்பட்டால் பார்க்கலாம்.
0: எப்போது? இந்திரவே பார்க்கலாம். இது என்ன கதை?
1: கதையல்ல தம்பி, அதோ பார்
0: என்று தேவராளன் சுட்டிக்காட்டினான். அவர்கள் சென்ற வழியில் சற்று தூரத்தில் ஏதோ ஒரு பொருள் மங்கலாகத் தெரிந்தது. வந்தியத்தேவன் உற்று பார்த்தான். அது ஒரு பல்லக்கு, மூடு பல்லக்கு என்று அறிந்தான். ஆஹா, அந்த பல்லக்கு எங்கே பார்த்திருக்கிறோம்? ஏன், பழுவூர் இளையராணியின் பல்லக்கல்லவாது? ஒருவேளை அதற்குள்ளே நந்தினி இருக்கிறாளா என்ன? அதை தெரிந்து கொள்ளும் ஆவலை அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. குதிரையை அந்த பல்லக்கின் அருகில் கொண்டு போய் நிறுத்தினான். பனைச்சித்திரம் போட்ட பல்லக்கில் மூடுதிரை தெரிந்தது. திரை அசைவது போல இருந்தது. உடனே வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து கீழே குதித்தான். அதே கணத்தில் தேவராளன் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான சப்தம் வெளிவந்தது. அக்கம் பக்கத்திலிருந்து புதர்களின் மறைவிலிருந்து ஏழெட்டு பேர் திடும் திடும் என்று எழுந்து பாய்ந்து வந்தார்கள். வந்தியத்தேவன் மீது விழுந்தார்கள். அவனால் மீறி அசையவும் முடியாதபடி பிடித்து கொண்டார்கள். கால்களையும் கைகளையும் துணியினால் கட்டினார்கள். கண்ணையும் ஒருவன் கட்டினான். உடைவாளை ஒருவன் பலவந்தமாக எடுத்துக்கொண்டான். பிறகு வந்தியத்தேவனை அந்த பல்லக்கினுக்குள்ளே தூக்கி போட்டார்கள். சிலர் உடனே பல்லக்கை தூக்கிக் கொண்டு விரைந்து நடந்தார்கள். மற்றவர்கள் முன்னும் பின்னும் சென்றார்கள். தேவராளன் முன்னால் வழிகாட்டி கொண்டு சென்றான். ஒருவன் குதிரையை பிடித்து கொண்டு நடந்தான். இவ்வளவும் அதிவிரைவில் நடந்துவிட்டன. கண்மூடி திறக்கும் நேரத்தில் என்று சொல்வதும் மிகையாகாது. வந்தியத்தேவன் தன்னை பலர் வந்து ஏக காலத்தில் தாக்கியதும் திகைத்து போய்விட்டான். அத்தகைய தாக்குதலை அவன் எதிர்

பார்க்கவே இல்லை. பல்லக்கில் அவனை தூக்கிப் போட்டு பல்லக்கு நகர ஆரம்பித்த வரையில் அவனால் எதுவும் சிந்திக்கவும் முடியவில்லை, என்ன நடக்கிறதென்று தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் பல்லக்கு நகர ஆரம்பித்ததும் சிறிது சிறிதாக மனம் தெளிவடைந்தது. கண்ணின் கட்டு சுலபமாக நழுவிவிட்டது. கட்டியிருந்த கைகளினால் பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு பார்த்தான். நதிக்கரையிலிருந்து குறுக்கே இறங்கி பல்லக்கு எங்கேயோ போகிறது என்பதை அறிந்து கொண்டார். அவனுடைய கையின் கட்டுக்களையும் காலின் கட்டுக்களையும் அவிழ்த்து கொண்டு விடுதலை பெறுவது அவ்வளவு கஷ்டமான காரியமன்று. பல்லக்கிலிருந்து குதிப்பதும் எளிதாகத்தான் இருக்கும். குதிரையோ பின்னால் வந்து கொண்டிருந்தது. அந்த 7-8 பேரையும் முதலில் தள்ளிவிட்டு குதிரையின் மீது பாய்ந்தேறிச் செல்வதும் அவனுக்கு முடியாத காரியமாகாது. அவ்விதம் செய்யலாமா என்று யோசித்தான். ஆனால் ஏதோ ஒன்று குறுக்கே நின்று தடை செய்தது. அந்த பல்லக்கினுக்குள்ளே ஓர் அபூர்வமான மனம் சூழ்ந்திருந்தது. அது முதலில் அவனுக்கே உற்சாகத்தை அளித்தது. அதன் கவர்ச்சியிலிருந்து விடுவித்துக் கொண்டு போக எளிதில் மனம் வரவில்லை. இந்த பல்லக்கு தன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகிறது? நந்தினியிடம்தான் சேர்க்கும் என்று ஊகிப்பதற்கு காரணங்கள் இருந்தன. அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் லேசாக தலைகாட்டியது. வரவர அது பெரும் ஆர்வமாக வளர்ந்தது. அதற்கு எவ்வளவோ ஆட்சேபங்கள் தோன்றின. ஆட்சேபங்களையெல்லாம் மீறி ஆசை விஸ்வரூபம் கொண்டது. என்னதான் செய்து விடுவாள் நம்மை? என்னத்துக்காகத்தான் அழைக்கிறாள் என்று பார்த்து விடலாமே. ஏதாவது தெரிந்து கொள்ள முடிந்தால் தெரிந்து கொள்ளலாமே. சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி செய்ய தன்னால் முடியாமலா போய்விடும்? மறுபடியும் அவளை பார்க்கும்படியான சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். தஞ்சாவூருக்கு போக வேண்டிய அவசியம் இனி ஏற்படப் போவதில்லை. அங்கே போவது அபாயகரம். அதை காட்டிலும் வழியிலேயே பார்த்து விடுவது எளிதான காரியம். இன்னும் ஒரு தடவை அவளையும் பார்த்துத்தான் வைக்கலாமே. ஆம், நந்தினியை பார்க்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு அவசியமான காரணமும் இருந்தது. இலங்கையில் அவன் பார்த்த அந்த வாய் பேச முடியா அரசி, அவள் நந்தினி போலிருப்பதாக தான் எண்ணியது சரியா? அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவ்விதம் வந்தியத்தேவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் தலை சுடர்ந்தது. தூக்கம் வருவது போல தோன்றியது. இல்லை இல்லை, இது தூக்கமில்லை. பகலிலேதான் அவ்வளவு நேரம் தூங்கியாகிவிட்டதே, இது ஏதோ மயக்கம். இந்த பல்லக்கில் சூழ்ந்துள்ள மனம்தான் நம்மை இப்படி மயக்குகிறது. ஐயோ, இது என்ன பயங்கர அபாயம்! பல்லக்கிலிருந்து குதித்துவிட வேண்டியதுதான். வந்தியத்தேவன் கைக்கட்டை அவிழ்த்து கொள்ள முயன்றான், முடியவில்லை. கைகள் அசையவே இல்லை. எழுந்து உட்கார முயன்றான், அதுவும் முடியவில்லை. கால்களை அடித்து கொள்ள பார்த்தான், கால்களும் அசைய மறுத்தன. அவ்வளவுதான். கண்ணிமைகள் மூடிக்கொண்டன. அறிவு விரைவாக மங்கியது. மயக்கம் அவனை முழுவதும் ஆட்கொண்டது. வந்தியத்தேவன் மயக்கம் தெளிந்து கண் விழித்தபோது பழைய நினைவுகள் வந்து பல்லக்கிலிருந்து குதிக்க முயன்றான். ஆனால் விந்தை விந்தை, அவன் இப்போது பல்லக்கில் இல்லை. விசாலமான ஓர் அறையில் இருந்தான். அந்த அறை தீபங்களினால் பிரகாசமாக விளங்கிற்று. இங்கேயும் ஏதோ மனம் சூழ்ந்திருந்தது. ஆனால் பழைய மாதிரி மனமில்லை. அகிர்புகையின் மனம் போல தோன்றியது. முன்னே அவன் அனுபவித்தது அறிவை மயக்கிய மனம். இது அறிவை தெளிவு செய்த மனம். படுத்திருந்த ஆசனத்திலேயே எழுந்து உட்கார்ந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். கதவு ஒன்று திறந்திருந்தது. வந்தியத்தேவன் ஆவலுடன் பார்த்தான். திறந்த கதவின் வழியாக நந்தினி வந்தாள். வந்தவளை கண்கொட்டாமல் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய வியப்புக்கும் திகைப்புக்கும் பல காரணங்கள் இருந்தன. வருணனைக்கு எட்டாத அவளுடைய சௌந்தரியம் ஒரு காரணம். எதிர்பாராத முறையில் அவளை சந்திக்கும்படி நேர்ந்தது இன்னொரு காரணம். இலங்கையில் அவன் பார்த்திருந்த மூதாட்டியின் உருவத்தோடு இந்த யுவதியின் உருவம் எவ்வளவு ஒத்திருக்கிறது என்ற எண்ணம் மற்றொரு காரணம். உருவங்கள் ஒத்திருக்கின்றனவா, அல்லது அந்த மூதாட்டிதான் உயரிய ஆடை ஆபரணங்களை அணிந்தபடியினால் இப்படி தோற்றமளிக்கிறாளா? இனிய கிண்கிணி நாதக் குரலில், ஐயா, நீர் மிகவும் நல்லவர் என்று கூறினாள் நந்தினி. வந்தியத்தேவன், வந்தனம் என்றான். நல்லவருக்கு அடையாளம் சொல்லாமற் போவதுதானே? தஞ்சை அரண்மனையிலிருந்து என்னிடம் சொல்லிக் கொள்ளாமலே போய்விட்டீர்கள் அல்லவா? வந்தியத்தேவன் நகைத்தான். தஞ்சை கோட்டைக்குள் வருவதற்கு உமக்கு நான் உதவி செய்தேன். என் கை விரலிலிருந்து பனை முத்திரை மோதிரத்தை எடுத்துக் கொடுத்தேன். அதை என்னிடம் திருப்பிக் கொடுத்து விட்டாவது போயிருக்க வேண்டாமா? வந்தியத்தேவன் வெட்கி மௌனமாக இருந்தான். எங்கே, இப்போதாவது அதை திருப்பிக் கொடுக்கலாமல்லவா? அதன் உபயோகம் தீர்ந்து போயிருக்குமே. மறுபடியும் தஞ்சை கோட்டைக்கு வரும் எண்ணம் உமக்கு இல்லைதானே என்று கூறி நந்தினி

0: தன் அழகிய மலர்க்கரத்தை நீட்டினாள்.
1: தேவி, அந்த முத்திரை மோதிரத்தை இலங்கை தளபதி பூதி விக்ரமகேசரி கைப்பற்றி கொண்டு விட்டார். ஆகையால் அதை திருப்பிக் கொடுக்க இயலவில்லை, மன்னிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன்.
0: என்னுடைய ஜென்ம சத்ருவிடம் நான் உமக்கு கொடுத்த மோதிரத்தை கொடுத்து விட்டீரல்லவா? மிக்க நன்றியுள்ள மனிதர் நீர்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: முன்னிருட்டு வேளை, முல்லையாற்றங்கரை. முற்றிலும் எதிர்பாராத விதமா தேவராளன் வழி மறிச்ச மாதிரி நிற்கிறான். நமக்கும் மனத்திரையில கடம்பூர் வேலநாட்ட காட்சி வருது. தேவராளனுக்கு சன்னதம் வந்துட்டது. அடியார்களுக்கு அருள்வாக்கு சொல்லணும் வேண்டிக்கிறான் பூசாரி. மழை பொழியும், வெள்ளம் பெருகும்னு தொடங்கினவன் பத்ரகாளி பலி கேட்கறா, ஆயிரங்கால அரசர் குலத்து ரத்தம் கேட்கறான்னு பயங்கரமா கூவறான் தேவராளன். மேடைக்கு முன் வரிசையில வீற்றிருந்த அத்தனை பேரும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சிக்கு அடங்கி ஆதரவு தந்து வர்றாங்க. அவங்கள தம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற தனாதிகாரிக்கு ஏற்பட்ட கிளர்ச்சியை பார்த்தோம். இப்போ வந்தியத்தேவனுக்கு தேவராளன் உண்மையில வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள்ல ஒருத்தன்னு தெரிஞ்சு போயிட்டது. அதனாலதான் இந்த வேஷ வஞ்சகக்காரனை தொடர்ந்து கண்காணிக்க முனைப்பா இருக்கான் வல்லவரையன். சுழற்காற்று தாக்க தொடங்குவதற்கு முன்னால கப்பல்ல நடந்த உரையாடலை நினைவு கூறுவோம். சோழ குலத்தை நாசம் பண்ண பிறகு என்ன செய்வீங்க? இந்த மகாராணி யாருக்கு பட்டம் கட்ட சொல்றாளோ அவனுக்கு சூட்டுவோம். மகாராணி யாரு தெரியாதா? பழுவூர் இளையராணியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறவதான். என்ன சொல்ற, எங்களோட சேர்றியா? எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கொலைகார கூட்டத்துல நான் சேர மாட்டேன். சரி, ஒரு சிறு விலகலுக்கு பிறகு கதையோட்டத்துக்கு வருவோம். ஒலிக்கு எழுத்து வடிவம் தந்து சொல்லாக்கி அதை பேச்சாக வெளிப்படுத்த குரல் வளை, உள்நாக்கு, மூக்கு, அண்ணம், பற்கள், உதடுகள், நாக்கு தனையும் ஒருங்கிணைந்து செயல்படணும். இவற்றில நாக்கோட பங்கு தனித்தன்மையாக இருப்பதாலதான் பேச்சாற்றல் கொண்டவரை நாவன்மை மிக்கவர்னு சொல்றோம். நாக்கை காக்கணும்னா பேச்சில கவனம் தேவைன்னு தானே அர்த்தம். வாழ்வீச்சும் வேண்டாம், வாய் வீச்சும் வேண்டாம். இப்படி ஒரு முடிவுக்கு வந்தான் வல்லவரையன். இருந்தாலும் பேச்சை மாற்ற எவ்வளவு சிரமப்பட்டாங்கிறதையும் பார்த்தோம். ஆட்சேபங்களை மீறின ஆசை, ஒரு செயலை மறுப்பது அதை தடுப்பது ஆட்சேபம். வந்தியத்தேவனை பொறுத்தவரை நந்தினியை மறுபடியும் சந்திக்க நேர்ந்தா அதனால் விளையக்கூடிய நன்மை தீமைகள். ஆசை எண்ணத்தை சார்ந்தது, ஆர்வம் அதை செயல்படுத்த உந்துவது. இது ரொம்ப நுட்பமான வேறுபாடு. நேர்களே, வந்தியத்தேவனை கண்ட இடத்துல பறி கொடுக்க மாட்டோம்னு கப்பல்ல சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த விசாலமான அறையில அவனை கொண்டு வந்து போட்டதுக்கு என்ன காரணம்?
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ PSChennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ

அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன கொண்டாட்டம் தானே?

0: இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசை கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே.
2: மணி 16 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்க போற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிலா பார்க்கணும், உன் கூட சேர்ந்து பார்க்கணும். அதே மாதிரி உன்ன மாதிரியான ஒரு பொண்ணு கூட இந்த உலகத்தை ரசிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. எஸ், வாங்க கேட்கலாம்.

0: 102.3 FM.
1: ஹரிஹரன் சாத்னா சர்க்கமோட வாய்ஸில் ஒரு செம்ம சாங்கை கேட்டு முடிக்கும்போது நேரம் பார்த்தீங்கன்னா 9:22 இனிய பொன்னிலாவேல நெக்ஸ்ட் வரப்போகிற பாட்டு. ஆக்சுவலாக இந்த பாட்டை பற்றி நிறையா சொல்லலாம், ஆனால் இந்த ஒரு லைன் போதும். அற்றை திங்கள் அந்நிலவில் கொற்றை பொய்கை ஆடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. இந்த லைன் வந்து இந்த பாட்டில் நிறைய வாட்டி திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த ஒரு பார்வை பார்த்தது நீதானா, அதுக்கப்புறம் வர லிரிக்ஸ் எல்லாமே வேறு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். நிறையா பேசாமல் உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீயோட வாய்ஸில் வாங்க கேட்கலாம்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
3: 102.3 FM.

ஒருத்தவங்களை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அப்படி நமக்கு பிடிச்சமானவங்க, நமக்கு எல்லா வகையிலையும் செட் ஆகக்கூடிய ஒருத்தவங்க கிடைச்சதை நம்ம அவங்கக்கிட்ட என்ன கேட்போம், இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த, இவ்வளோ நாள் எங்கே காணாமல் போயிருந்த, இப்போ எப்படி எங்கே இங்கே வந்த அப்படின்னு கேட்போம்ல. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக கேட்குறது. இதுவே வந்து சாங் லிரிக்ஸில் வர்றது அப்படின்னா எப்படி சொல்லலாம், இந்த பாட்டு தான் அதுக்கு எ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஜெயச்சந்திரன் அண்ட் சித்ராவோட வாய்ஸில் இந்த பாட்டை நம்ம கேட்க போகிறோம். எஸ், என்மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாக எங்கிருந்தாய், இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாக எங்கிருந்தாய். ஒரு லைன் ரெண்டு லைன் ஒரு ஒரு பாட்டில் நல்லா

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: 102.3 FM.

மேல் விழுந்த மழை துளியை கேட்டு முடிக்கும் போது நேரம் பார்த்தீங்கன்னா 9:36 ஆயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு என் இனிய பொன்னிலாவேல, ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டு, ஆனால் ரெண்டுமே சின்ன சின்ன பாட்டு, 1 நிமிஷத்துலேயும் முடியக்கூடிய பாட்டு. பட் இந்த பாட்டை விட இந்த படத்தில் இருக்கிற எல்லா சாங்ஸுமே ஹோல்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். 5 பாட்டு இருந்துச்சுன்னா ஒரு படத்தில், அதில் 2 பாட்டு ஹிட் ஆகும். பட் அந்த டைம் பீரியடில் இந்த ஆல்பமே தாறுமாறு ஹிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பாட்டு தான் நான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். எல்லாருக்குமே இதில் என்னவலே அடி என்னவலே சாங் ரொம்ப பிடிக்கும், கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சுஜாதா மோகன் அண்ட் மிம்மினியோட வாய்ஸில் காற்று குதிரையிலே என் கார்குழல் தூது விட்டேன், நேற்று நடந்ததனை உன் நெஞ்சில் எழுதட்டுமே. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கும் போது எதை வச்செல்லாம் தூது விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை வேணாலும் வச்சு தூது விடலாம் அப்படின்றத இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கொல்லையில் தென்னை வச்சு, இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைய ஒரு பெண் குழந்தைய அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தை அவ்வளோ ப்ரீஷியஸாக தெரியும். அவங்களுக்காக ஊஞ்சல்லாம் கட்டி ஆட வைப்பாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. பட் அதை வந்து ஒரு லவ்வர் பண்ணும்போது நிஜமாகவே வேறு லெவல் ஃபீலாக இருக்கும்ல. ஸோ வாங்க இந்த 2 பாட்டையும் இப்போ கேட்கலாம். இணைந்திருங்கள், இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

5:42 கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. என் இனிய பொன்னிலாவே ஹோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் உங்கள் சுபாஷினி.

அதிசயங்களே ஒன்றை பார்த்து அசந்து போகும் அப்படின்னு சும்மா ஒருத்தவங்களை பேச்சுக்கு சொல்லுவோம்ல, அப்போல்லாம் கிடையாது. அந்த லைன்ஸ், இந்த பாட்டில் வர எல்லா லைன்ஸுமே வந்து நிஜமாகவே நீ ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு ஒத்துக்க வச்சிரும் அவங்கள. அந்த அளவுக்கு உருகி உருகி உருகி லிரிக் இருக்கும். பட் ஆசமான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய சாங் தான் ஜீன்ஸ்லேருந்து வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்கள்.

102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. என் இனிய பொன்னிலாவே சுபாஷினி கூட நெக்ஸ்ட் நம்ம கேட்க போகிற பாட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க எல்லா சோஷியல் மீடியாவிலும் நம்மளை ப்ளாக் பண்ணிடுறாங்க, அவங்கள ரீச்சே பண்ண முடியாது. எப்படினாலும் அவங்கள நேரில் போய் தான் பார்க்கணும், அதுவும் அவங்க இந்த சிட்டியில் இல்லை வேறு ஒரு சிட்டியில் இருக்காங்க இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும், எவ்வளோ மிஸ்ஸிங்காக இருக்கும். எஸ் அந்த மிஸ்ஸிங்கை இந்த லிரிக்கில் இப்படி சொல்லலாம். உறக்கம் இல்லா முன்னிரவில் என் உள்மனதில் ஒரு மாறுதலா, உறக்கம் இல்லா முன்னிரவில் என் உள் மனதில் ஒரு மாறுதலா, இரக்கம் இல்லா இரவுகளில் இது எவனோ அனுப்பும் மாறுதலா.

அண்ட் இன்னொரு லைனும் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ என்றோ இறந்திருப்பேன். ஐ எம் ஜஸ்ட் மிஸ்ஸிங் யூ லைக் அ ஹெல். பட் ஆனால் நீ கொடுத்துட்டு போன அந்த கம்ஃபர்ட், அதெல்லாம் எங்கேயுமே யார்கிட்டையும் எனக்கு கிடைக்காது. யூஆர் த ஒன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாமே இந்த பாட்டில் இருக்கும். எவனோ ஒருவன் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான், ஒன்று லிரிக்ஸு அண்ட் ஸ்வர்ணலதா அவங்களோட வாய்ஸு, ரெண்டுமே அப்படியான ஒரு ஃபீலை கொடுக்கும். வாங்க கேட்கலாம்.

வேணால் சொல்லிடலாம். ஆனால் நான் உன்னை இவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னோடய நைட்டு காற்று இல்லாத இரவாக இருந்திருக்கு. நீ இல்லாத அந்த ஒரு நாள், அந்த இரவு எப்படி இருந்துச்சுன்னா காற்றே இல்லாமல் அந்த வெக்கையில் அப்படி எப்படி வேர்க்கும்ல. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட மே மந்தே அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு குரு படத்தில் ஆறு உயிரே மன்னிப்பாயா சாங்கில் செம்மையாக இருக்க அந்த லிரிக்கை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். சச்ச பியூட்டிஃபுல் சாங், இதுக்கு கொஞ்சமும் சலைச்சதில்லை அப்படின்னு இப்போ ரிலீஸ் ஆகிருக்க ரிலீஸ் ஆகியிருந்த தேரே இஷ்கு மேலே வந்த கண்ணே கண்மணியே சாங் போத் ஆர் சேம். பட் இந்த சாங்கும் என்ஜாய் பண்ணலாம் அப்படி இருக்கும். நிகழ்ச்சியோட இறுதி பாடல் இணைந்திருங்கள்.

0: 102 புலி 3
1: பாட்டுக்கு
2: டான். வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

ஒரு நிமிஷம் ஆயிட்டுருக்கு. எஸ் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வாட்ஸ்அப் போயிட்டு நீங்கள் 9444001023 அப்படின்னு இந்த நம்பரை சர்ச் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வரும். அதில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டை இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய மாதிரியான பாடல்களாக இருந்தால் இன்னும் சிறப்பு. ஸோ அந்த மாதிரியான பாட்டை சூஸ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட பாட்டு நம்ம ஷோவில், அதாவது இந்த ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இடம் பிடிக்கும். ஸோ அப்படி தான் வந்து மந்தவெளியிலேருந்து விநாயகம் சாங் கேட்டிருக்காரு. மாயாவி படத்துலேருந்து கடவுள் தந்த அழகிய வாழ்வு கேட்கலாமா?

நிமிஷம் ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. நெக்ஸ்ட் வரப்போகிற பாட்டு யார் கேட்டிருக்காங்கன்னா, காட்டுப்பாக்கம்லேருந்து வினோத் கேட்டிருக்காரு. ஸோ வினோத்கான சாங்கை தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். இதயம் படத்துலேருந்து பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா சாங் கேஜேஎஸ் தாஸோட வெர்ஷனில் கேட்டிருக்காரு. ஓகே, கேட்கலாம். நீங்களும் இந்த மாதிரி இந்த டைமில் உங்களோட சாங் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 9444001023 9444001023 மெசேஜ் பண்ணுங்கள், பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாட்டு யாரோட ரிக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வயநல்லூர்லேருந்து சாங் கேட்டிருக்காரு. புதுக்கவிதை படத்துலேருந்து வெள்ளைப்புறா ஒன்று சாங் கேட்கலாமா?

இன்ஸ்டா கேட்ட கோடம்பாக்கம் மூவிலேருந்து ரகசியமானது சாங் ரகசியமானது சாங்கை ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குட்வாஞ்சேரியிலேருந்து டாக்டர் ரவிசங்கர். அவருக்காக தான் அந்த சாங் பிளே ஆச்சு. இப்போ வரப்போகிற பாட்டு குங்குமச்சுமிழ் படத்துலேருந்து நிலவு தூங்கும் நேரம். இந்த பாட்டை பிரசாந்த் குரோம்பேட்லேருந்து கேட்டிருக்காரு. ப்ளே பண்ணலாம். அண்ட் நீங்களும் இந்த மூமெண்ட்டில் ஒரு சூப்பரான பாட்டை, ஒரு நல்ல மெலோடியை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 9444001023 9444001023 இவ்வளோதான் நம்பர். அழகாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க. அண்ட் இப்போது நிலவு தூங்கும் நேரம்.

0: பிரசாத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியோட அடுத்த பாடு காட்டுப்பாக்கம்லேருந்து, காட்டாங்குளத்தூர்லேருந்து சாங் கேட்டிருக்காங்க. பாரதி படத்திலிருந்து மயில் போல பொண்ணு ஒன்று சாங் கேட்டிருக்காங்க. எஸ் பிளே பண்ணிட்டா போச்சு, கேட்கலாமா?
1: மயில் போல பொண்ணு ஒன்று
0: ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு
3: பாட்டுக்கு
1: டான்.
4: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போற பாட்டு ரேவதி சித்லப்பாக்கம்லேருந்து கேட்டிருக்காங்க. எஸ் ஜானி படத்துலேருந்து ஆசைய காத்துல தூது விட்டு சாங் கேட்டிருக்காங்க. கேட்கலாமா? நீங்களும் உங்களோட ஃபேவரட் சாங்கை இந்த மொமெண்ட்ல கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா 9444001023 9444001023 9444001023 9444001023

10:38 ஆயிட்டிருக்க ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யாரோட சாங் ரெக்வஸ்ட் அப்படின்னா லோகநாதன் அம்மாபேட்டையிலேருந்து கேட்டிருக்காரு. பிதாமகன் படத்துலேருந்து இளங்காத்த சாங் எஸ் ஸ்ரீராம் பார்த்தசாரதியோட வாய்ஸில் கேட்கலாமா? நீங்களும் உங்களோட ஃபேவரட் சாங்கை இந்த மூமெண்ட்டில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 9444001023 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட ஃபேவரட் சாங் இன்னும் 20 நிமிஷம் இருக்குது, கேட்கலாம்.

நேரம் 10:45 ஆயிட்ருக்கு. எஸ் கேட்டுட்ருக்கேங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா ஆலந்தூர்லேருந்து கோமதி கேட்டிருக்காங்க. முதன் முதலில் பார்த்தேன் சாங் கேட்டிருக்காங்க. ஆஹா படத்துலேருந்து கேட்கலாமா?

10:50 ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளா கிளா எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. அண்ட் நெக்ஸ்ட் கேட்க போகிற பாட்டு உல்லாசம் படத்துலேருந்து வீசும் காற்றுக்கு. எஸ் இந்த பாட்டை யார் கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கமலஹாசன் அப்படின்ற பேரில் கேட்டிருக்காங்க. ஒரே பேரில் மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணுறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. பட் மற்றவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கணும் இல்லை. ஓகே ஃபைன், உன்னிகிருஷ்ணன் அண்ட் ஹரிணியோட வாய்ஸில் கேட்கலாம்.

10:55 ஆயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக யாரோட சாங் ரெக்வஸ்ட்டை நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா, இவங்க வடக்கு சாலைப்பட்டியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்ட சாங் சூரியன் மூவிலேருந்து 18 வயது சாங். ஸோ அந்த பாட்டை நான் ப்ளே பண்ண போகிறேன். ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி நான் 5 மணிலேருந்து டில் தான் உங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அவர்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது நீங்கள் நிஜமாகவே நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோவில் திரும்பவும் மீட் பண்ணுறேன். டில் தென் ஸ்டே டியூன், டேக் கேர்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். பி சுசீலாவின் குரலில் ஆட்டுக்கார அலமேலு படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் பாடல்.

எக்காலங்களையும் கடந்து நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பில் இருக்கிறோம். மனசு கிறங்கும் அன்னைக்கிளி படத்திலிருந்து அந்த பாடலை ரசித்தோம். ஆகாஷ்வாணியில் அடுத்ததாக வலம் வருவது வாணி ஜெயராம், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பொல்லாதவன்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள், இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். அன்புக்கு நான் அடிமை படத்திலிருந்து பாடலை ரசித்த இந்த நேரம் 11:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சங்கர் கணேஷ் இசையில் நீயா.

காற்றும் கிறங்கும் மனசு மயங்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பாடலை கேட்டும் அதனைத் தொடர்ந்து தீபம்

பதினோரு மணி 11:31 கடிகாரங்கள் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி சைலஜா பாடிய பாடல் அன்னை ஊர் ஆலயம் படத்திலிருந்து.

16 வயது நிலை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 11:40 நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் உமாரமணன், இளையராஜா, சாய்பாபா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பகவதிபுரம் ரயில்வே கேட்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இளமை ஊஞ்சல் ஆடுகிறது சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு, காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழா.

காளி மரப்பட்டை போல வைரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் நின்னுடங்க வீட்டு பொண்ணு உங்க நாட்டு பொண்ணு பழுத்த பாத்து நேரத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உனக்கு

சரி தாதா பாப்பா மாமா சரி சரி சதா மக சதா மக சதா மதசதா சக சகப்பதா பதசா.

நடக்கையிலே ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே ஒரு நாள் கூத்துக்கு

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

ஏ கலக்குறா கலக்குறா கலரு என்ன கலக்குறா கல கலரா ட்ரெஸ் போட்டு கலரு என்ன கலக்குறா கலக்குறா கலக்குறா கலரு என்ன கலக்குறா கல கலரா ட்ரெஸ் போட்டு கலரு என்ன கலக்குறா போட்டு கலரு என்ன கலக்குறா.

கலக்குற மட்டும் முன்னாடி மூடி மறைக்கின காதலியே பதில சொல்லிடமா. கலக்குறா கலக்குறா கலரு என்ன கலக்குறா, கலக்கலரா ட்ரெஸ்ஸ போட்டு கலரு என்ன கலக்குறா.

சம்மதம் சொன்னா ஜாம வெள்ளையில சந்ததி இல்லாம சந்திக்க வருவேன். சத்தமா சொல்ல வேணா காட காட்டுமா அடி அத்த பெத்த வெள்ள மேல திருச்சிடி வெக்க மறந்தது கண்ண திறந்துடு என்ன நினைச்சிடு ஒண்ணு மறந்துடு திரையெடுக்கும் மதுர வீரமா கலக்குறா கலக்குறா கலரு என்ன கலக்குறா கல கலரா ட்ரெஸ்ஸ போட்டு கலரு என்ன கலக்குறா

0: பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: மாம்பலம் MKS சண்முகம் அவர்கள் தபில்.
0: முதலில் கம் கணபதி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம், திஸ்ர நடை.

செங்கல்பட்டு வி. முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வாசுதேவயனி, தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதித்தாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை செங்கல்பட்டு பி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: மாம்பலம் எம் கே எஸ் சண்முகம் அவர்கள் தவில்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ துர்கா ஸ்தோத்திரம்

நேரம் 5:30. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது திருவனந்தபுரம் சகோதரிகள் பாடிய லலிதா நவரத்ன மாலை.